0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
4: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாமிட்,
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள்

0: வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
1: there is no place like home, there's no home like that.

ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துறை.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் மேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
6: மகிழுங்கள்.
5: தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: Star of the month.
3: Hello everybody, this is DSP.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். மனிதன் எப்போதுமே மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும், எப்போதும் அது நம்மிடத்திலே நிலையாக இருக்கும்படியாக செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இல்லையா? அதை சாதிப்பதற்கு நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேசங்களிலும் எல்லா கலாச்சாரங்களை சார்ந்தும் அதீதமாக சிந்திக்கக்கூடிய அறிஞர்கள் பலர் தாங்கள் அனுபவித்து உணர்ந்த பல நல்வழிகளை, நன்னெறிகளை நமக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியை தவற விடுகிறான். இந்த கேள்விக்கு சொல்லப்பட்டிருக்கிற பதில் என்ன தெரியுமா? எப்போது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நோக்கம் சார்ந்ததாக இல்லையோ, கண்டிப்பாக அது போன்ற செயல்பாடுகள் அவனுக்கு மகிழ்ச்சி என்கிற விளைவை கொடுக்காது. அதுதான் மனிதன் மகிழ்ச்சியை தவறவிடுகின்ற தருணம் என்கிறார்கள் தத்துவவாதிகள். எப்போதுமே நல்ல நல்ல நோக்கங்கள் நம் மனதிலே விதையாக எழ வேண்டும். அதை சார்ந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பயணம் என்றால் இந்த இடத்திற்கு நாம் செல்ல போகிறோம் என்று தீர்மானித்து விட்டு அதை நோக்கி நாம் பயணப்பட்டால் தானே அந்த பயணத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எங்கே போகிறோம் என்றே தெரியாமல் பயணப்படும் பொழுது அந்த பயணம் குறிப்பிட்ட திசை நோக்கியதாக இருக்காது, குறிப்பிட்ட கால அளவை கொண்டிருக்காது. நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்கின்ற செயல் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் படிப்படியாக ஒரு நன்மையை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளாலே நாம் முன்னேறுவோம். அந்த முயற்சியின் பலனாக நாம் எதிர்பார்த்த நன்மை ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய மனம் மகிழும். உண்மையில் ஒவ்வொரு நாளும் அப்படி காலை கண்விழிக்கும் பொழுதே நமக்கான அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி, லட்சியத்தை நோக்கி நாம் நம்முடைய செயல்பாடுகளை தெள்ளத் தெளிவாக அமைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு குழப்பம் இல்லாத தெளிவான பயணமாக நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுமே நமக்கு அமையும். ஏன் கண்விழிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், இந்த நாளிலே நமக்கான பணி என்னவாக இருக்க போகிறது என்றே தெரியாமல் இந்த தினத்தை நாம் துவங்கும் போது எதை நோக்கி செல்லுகிறோம் என்றே தெரியாமல் பயணப்படுகின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் இந்த நாளை நாம் எதிர்கொள்வதாகத்தான் இது அமைந்து போகும். ஆகவே அப்படி இல்லாமல் நமக்கென்று ஒரு நல்ல நோக்கத்தை அமைத்துக் கொண்டு அதை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோளோடு நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு அங்குலமாக நாம் பெறுகின்ற முன்னேற்றம் அவ்வப்போது நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த நோக்கத்தை நாம் அடைகின்ற அந்த தருணம் நமக்கு பேரானந்தம் கிடைக்கும். அதற்கு பிறகும் கூட அதுபோன்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்கிற வேட்கை மீண்டும் எழும். ஆகவே நல்ல நல்ல நோக்கங்கள் நமக்கு வாழ்க்கையிலே அமையும். அதனாலே நமக்கு வாழ்க்கை மிகவும் அர்த்தமுடையதாக மாறிப்போகும். ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் நிச்சயமாக நாம் மனதிலே சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல வாழ்வியல் அணுகுமுறை இது இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

ராஜா உனது தலையை உனது கிரீடம் தோழாத்தீயாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. எந்த ஒரு மனிதனுக்கும் நல்ல அடையாளமாக அமையக்கூடியது அவர் கடைபிடிக்கின்ற நல் ஒழுக்கங்கள் தான். ஆனால் அந்த நல் ஒழுக்கங்கள் வெகு சுலபமாக சட்டென்று உடனடியாக அதை நம்மிடத்திலே நாம் உருவாக்கி கொண்டு விட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. உதாரணத்திற்கு, நீங்கள் பொய்யே பேசாதவர் என்கிற பெயர் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் பொய் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் அதை தவிர்த்துவிட்டு எது மெய்யோ அதையே பேசுவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அது உங்கள் நல்லொழுக்கமாக மாறும். காலம் தவறாமல் குறித்த நேரத்திற்கு அவர் வந்து விடுவார், எப்போதுமே அவர் காலத்தை விரயமாக்க மாட்டார் என்கின்ற ஒரு நற்பெயர் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். காலை 9 மணிக்கு நீங்கள் வர வேண்டிய நேரம் என்றால் மிகச்சரியாக அந்த 9 மணிக்கு நீங்கள் வந்து நிற்க வேண்டும். நாட்கள் மாறலாம், நேரம் மாறலாம், ஆனால் நீங்கள் வர வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் சரியாக வந்து நிற்பீர்கள் என்பது உங்களுக்கான அடையாளமாக மாற வேண்டும் என்றால் அவர் வருவதை பார்த்து நாம் நம்முடைய கடிகாரத்தை சரி செய்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு அவர் துல்லியமாக இருப்பார். இப்படி ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நல்லொழுக்கம் என்பது ஓரிரவிலே உருவாகின்ற அதிசயம் அல்ல. நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை விடாப்பிடியாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அது உங்களுக்கான ஒழுக்கமாக மாறும். அந்த ஒழுக்கமே உங்களுக்கான அடையாளமாக மாறும். அப்படி ஒரு அடையாளத்தை சமூகத்திலே நாம் உருவாக்கிக் கொள்வது என்பது மிகச் சிரமம்தான். ஆனால் செயற்கரிய செய்வார் பெரியார். அப்படி எல்லோராலும் சுலபமாக செய்ய முடியாத ஒன்றை நாம் செய்யும் பொழுதுதான் அதற்கு நிகரான ஒரு பெருமை நமக்கு கிடைக்கும். அதுவே நமக்கான நன்மதிப்பாக மாறும். எல்லோரும் வியந்து பார்க்கின்ற நிலை, எல்லோரும் வணங்குகின்ற ஒரு நிலை, எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நிலையை அது நமக்கு வழங்கும். அதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை இந்த தினத்திலே நாம் அமைத்துக் கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. சிறுத்தையின் தமிழி ஒளியின்

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியான இதே நாள்ல வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன சிறப்புமிக்க நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1896 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இதே நாள்ல தான் டயல் டெலிபோன். இன்றைக்கெல்லாம் செல்போன் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதாகவே வீடுகளுக்கு ஒரு தொலைபேசி வைத்திருந்த அந்த மரபு இப்போது வழக்கொழிந்து போய்விட்டது. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்கள் தொலைபேசியை கண்டுபிடித்த பிறகு முதலில் ஊருக்கு ஒரு தொலைபேசி வருவதற்கே நீண்ட காலம் பிடித்தது. அதற்கு பிறகு வீட்டுக்கு ஒரு தொலைபேசி. அப்படி தன் வீட்டிலே தொலைபேசி வைத்திருந்தால் அவர் மிகப்பெரிய பணக்காரர் என்கிற அளவிற்கு அப்போது அது ஒரு பெரும் அந்தஸ்தாக திகழ்ந்தது. அப்படி பயன்படுத்தப்படுகின்ற அந்த தொழில்நுட்பத்திற்கு மிகவும் உதவிகரமாக கண்டறியப்பட்ட கருவிதான் டயல் டெலிபோன். ஒவ்வொரு எண்ணாக டயல் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுழற்றுகின்ற விதத்திலே அந்த குறிப்பிட்ட எண்ணை அழுத்தி அந்த கருவியிலே ஒரு சுழற்சியை மேற்கொள்ளும் போது அந்த எண் பதிவாகும். அப்படி அந்த தொடர்புக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு எண்ணையும் அப்படி அழுத்தி சுழற்றுகின்ற முறை, அதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொள்வதற்கான தொழில்நுட்பம், இதை சாத்தியப்படுத்தி அந்த கருவி டயல் டெலிபோன் முதல் முதலாக கண்டறியப்பட்டு காப்புரிமை பெறப்பட்ட தினம் இன்றைய தினம். இதே போல 1900ஆம் ஆண்டு இதே நாளில் தான் ஒலிம்பிக் போட்டிகளினுடைய அங்கமாக கிரிக்கெட் விளையாட்டு இடம்பெற்றது. இப்போதெல்லாம் ஒரு கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது, என்னவென்றால் கிரிக்கெட் விளையாட்டையும் ஒலிம்பிக் போட்டிகளினுடைய அங்கமாக நாம் கொண்டு வர வேண்டும். ஆனால் இது ஏற்கனவே நடந்திருக்கிறது ஒரே ஒரு முறை. 1900ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்தினுடைய பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளிலே 4 தேசங்கள் கிரிக்கெட் விளையாட்டை விளையாடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. அவை பெல்ஜியம், பிரான்ஸ், கிரேட் பிரிட்டன் எனப்படுகின்ற ஐக்கிய ராஜ்யம் மற்றும் நெதர்லாண்ட்ஸ். இதிலே பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து அணிகள் போட்டி துவங்குவதற்கு முன்பாகவே பின்வாங்கிவிட்டன. அந்த வகையிலே அரையிறுதி போட்டிகளுக்கான அவசியம் கூட இல்லாமல் நேரடியாக 2 நாடுகள் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகளினுடைய அணிகள் சந்திக்கக்கூடிய இறுதி போட்டி மட்டுமே நடைபெற்றது. இப்போது இருப்பது போல ஒரு நாள் போட்டி, 20 ஓவர் போட்டி எல்லாம் கிடையாது, டெஸ்ட் போட்டிகள் தான். ஆகவே 2 தினங்கள் நடைபெறக்கூடியதாக அந்த போட்டி அமைந்தது. இதிலே ஆகஸ்ட் 19 அன்று நடைபெற்ற முதல் நாள் போட்டியிலே ஐக்கிய ராஜ்யம் அணி 117 ரன்களை எடுத்தது. அதற்கு பிறகு விளையாடிய பிரான்ஸ் தேசத்தை 78 ரன்களிலே ஆட்டம் இழக்க செய்தது. அதன் பிறகு அடுத்த நாள் ஐக்கிய ராஜ்ய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்களை சேர்த்தது. 185 ரன்கள் எடுக்க வேண்டும் என்கிற இலக்கை பிரான்ஸ் அணிக்கு நிர்ணயித்தது. ஆனால் பிரான்ஸ் அணி 26 ரன்களிலேயே ஒட்டுமொத்த விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆகவே ஐக்கிய ராஜ்ய அணி 158 ரன்கள் வித்தியாசத்திலே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்படித்தான் கிரிக்கெட்டினுடைய முதல் பதிவு ஒலிம்பிக் போட்டிகளிலே நிகழ்ந்திருக்கிறது. முதல் பதிவு மட்டுமல்ல, அதுதான் ஒலிம்பிக்கில் இடம்பெற்ற ஒரே ஒரு பதிவு. இனி வருங்காலங்களிலே கிரிக்கெட் மீண்டும் ஒலிம்பிக் போட்டிகளிலே இடம்பெற்றாலும் கூட இதுவே கிரிக்கெட் விளையாட்டினுடைய ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முதல் பதிவாக அமையும். இப்படி பல வித்தியாசமான சிறப்புமிக்க அரிதான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. என்னை வியக்க வைத்த ஒரு அரேபிய பழமொழி, மிக மிக சுருக்கமானது, ஆனால் அது தருகின்ற விளக்கமும் வழிகாட்டுதலும் மிக விரிவானது, வியப்பானது. தீமையை நீங்கள் கைவிடுங்கள், தீமை உங்களை கைவிடும். வாழ்க்கையிலே நமக்கு துன்பம் எதனால் வருகிறது என்றால், கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய தீமையின் பலனாகத்தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. அதை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற தூதுவராக வேண்டுமானால் யாரோ ஒரு மனிதர் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம், அவரால் நமக்கு தீங்கு விளைந்தது என்று? இல்லை, அவர் ஒரு கருவி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறார் கணியன் பூங்குன்றனர். உங்களுக்கு வருகின்ற நன்மையும் சரி தீமையும் சரி, அதை கொண்டு வந்து உங்களிடத்திலே கொடுப்பவராலே உங்களுக்கு வரவில்லை. அதாவது, யாரோ ஒருவர் உங்களுக்கு நன்மை செய்வதாகவோ தீமை செய்வதாகவோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுகிறீர்கள், அது காட்சி பிழைதான். அவர் ஒரு ஊடகமாக அங்கே பயன்படுகிறார். ஆனால் அந்த நன்மை உங்களுக்கு விளைவதற்கு காரணமாக நீங்கள் செய்த நன்மையும், ஒருவேளை தீமை உங்களுக்கு நிகழ்ந்தால் அதற்கு நீங்கள் செய்த தீமையும் தான் காரணம். ஆகவே நாம் எப்போது தீமை செய்வதை நிறுத்துகிறோமோ, அப்போது நமக்கு தீமை நிகழ்வதும் நிறுத்தப்படும். நெருப்பை கையிலே பிடித்துக் கொண்டு அது சுடுகிறது என்று சொன்னால் அந்த சூழ்நிலைக்கு என்ன தீர்வு? நெருப்பை நீங்கள் விட்டுவிட்டால் அது உங்களை சுடாது. அதுபோலத்தான் மனதளவிலும் கூட தீமையை சாராது வாழ்கின்ற ஒரு வாழ்வை, எண்ணத்தளவிலும் தீமையை சிந்திக்காது, சொல்லின் அளவிலும் தீமையை பேசாது, செயலின் அளவிலும் தீமையை நெருங்காது நாம் ஒரு வாழ்க்கையை வாழத் துவங்கினால், எந்த விதத்திலும் தீமை நம்மை வந்து சேருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். வார்த்தையாக சொல்வதற்கு மிகச் சுலபமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அப்படி ஒன்றை சாதிப்பது என்பது சற்று கடினம்தான். ஆனால் யோசித்து பாருங்கள், எளிதில் உடைக்க முடியாத இந்த கடினமான பாறைக்கு கீழே புதையல் இருக்கிறது என்று சொன்னால் உடைப்பதற்கு சிரமமாயிற்றே என்று கடந்து போய்விடுவோமா என்ன? எத்தனை சிரமப்பட்டாவது பாறையை உடைத்து கீழே இருக்கின்ற புதையலை கைப்பற்ற முயற்சிப்போமா இல்லையா? அப்படி உறுதியாக மெனக்கெட்டால், முயற்சி செய்தால் கண்டிப்பாக நன்மை விளையும் என்னும் உறுதிப்பாடு இருக்கும் பொழுது ஏன் நாம் அதை முயற்சி செய்யக்கூடாது? தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கெடுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை தீமையை நாம் தவிர்ப்பதன் மூலமாக நம்மால் சாத்தியப்படுத்த முடியும். முடியும் எனும் போது அதை நோக்கி முயற்சி செய்வோமே. நன்றே செய், அதுவும் இன்றே செய் எனும் வாக்கியத்திற்கு இணங்க, இன்றைய தினம் அப்படி முழுக்க முழுக்க எல்லா விதங்களிலும் தீமையை தவிர்த்து நம்முடைய செயல்கள் அனைத்தையும் நாம் அமைத்துக் கொள்வோம். இனி வரும் நாளிலும் அதையே நாம் தொடர்வதற்கு நல்லதொரு ஆரம்பமாக இந்த தினமே நமக்கு அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

ஹலோ, குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்ட்ட பேசுறதுக்கு. குட் மார்னிங், குட் மார்னிங். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? நல்ல தூக்கத்துக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷான நாளில் எந்திரிக்கக்கூடிய அந்த ஒரு யூனோ ஹாப்பினஸ், அந்த ஒரு நிம்மதி இருக்கே, அது வந்து ஒரு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தானா? எல்லா நாளும் நம்ம வந்து அதே எனர்ஜியோட அதே ஒரு மைண்ட் கிளாரிட்டியோட எழுந்திரிப்போமா அப்படின்னா தெரியாது, கிடையாது இல்லையா? அது ஒன்று மட்டும் நம்மளால் யூனோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணவே முடியறதில்லை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் முடியாது. கொஞ்சம் லேட்டாக அப்படி இப்படி தூங்கி காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக ஓடுற அந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள் தான் வந்து நிறையா இருக்காங்க. பட் அதுலேயும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டி சங்க் ஆஃப் பீப்புள் வந்து கரெக்டாக ஆன் டைம் 10 மணிக்கு படுக்கணும்னா 10:01 போது கண்ணை மூடி கனவுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமும் நான் பார்த்துருக்கேன். எப்படிங்க, ஹவு டு யூ டூ இட்? அதுதான் வந்து எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது கேட்கணும் அப்படின்னு தோணும். ஸோ எனக்கு வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது பிரச்சனை கிடையாது, சீக்கிரம் தூங்குறது தான் பிரச்சனை. என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வாங்க ஒரு ஹைஃபை போட்டுப்போம். ஸோ அப்படி நல்லா தூங்கி கரெக்டான டைமுக்கு எழுந்து கரெக்டான டைமுக்கு வந்து உங்ககிட்ட குட் மார்னிங் சொல்லியாச்சு. அண்ட் ஐ ஹோப் உங்களுடைய வாரம் இது வரைக்கும் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் என்ன ஃபாஸ்ட்டு இல்லை, அப்போ பாப்பா அதுக்குள்ளே தேர்ஸ்டே ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ தான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது வீக்கெண்டில் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும் வீக்கெண்ட் மெமரிஸ். அதுக்குள்ளே இந்த வாரம் முடிஞ்சு இன்னொரு வீக்கெண்டுக்காக நம்ம அப்படியே கிட்ட போயிட்டுருக்கோம். பட் இன்னும் இட்ஸ் ஆல் குட். ஸோ August 20 தேர்ஸ்டே ஆகிடுச்சு, ஃப்ரைடே ஒரே ஒரு நாள் தான் இந்த வாரம் முடியறதுக்கு இருக்குது. அண்ட் ஹார்ட்லி என்ன இன்னும் ஒரு 10-11 தான் இருக்குது இல்லையா பேக் டு ஸ்கூலுக்கு. அப்புறம் ஊர்லேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அந்த கொஞ்சம் காமனாக வந்து பார்க்கக்கூடிய சீன்ஸ் என்னென்னா, இப்போ குழந்தைங்கள்லாம் லிஃப்ட்டில் அங்கங்கே தென்படுறாங்க, அவங்க விளையாடுற சத்தம்லாம் வந்து கேட்குது இந்த காமன் ஏரியாவில் அங்கே இங்கேன்ட்டு. பட் அந்த பீக் ஹாலிடேஸ் டைமில் ஒரு சத்தம் இல்லை. ஆமாம், ரொம்ப அமைதியாக இருந்தது. பட் அவங்க எல்லோரும் இருந்தால் தான் ஒரு ஒரு அழகே, அப்போ தானே வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாம் இப்படி சொல்லுவோம், அதுக்கப்புறமா ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளே வந்து கம்ப்ளைண்டும் பண்ணுவோம்ல, டிராஃபிக்காக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் லைஃப். ஸோ அது வர வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் டே. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்போ இருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நம்ம தான் பேசிகிட்டு போகிறோம். நிறைய பாட்டு இருக்குது, அஞ்சான்லேருந்து ஒரு கஞ்சாடை, அண்ட் தென் சீமராஜாலேருந்து மச்சக்கண்ணி. எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ் எல்லாம் தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. ஸோ மேக்கரீனா பாட்டோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். சச் அ நைஸ் சாங். ஷில்பா ஷெட்டி அண்ட் நம்ம ஆக்டர் விஜய், CM விஜய் அவர்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து அவ்வளோ ஒரு அமேசிங் கெமிஸ்ட்ரி இருக்கும் ஆன் ஸ்க்ரீன். சச் அ ஃபன் சாங் டு வாட்ச். ஸோ அந்த பாட்டோட விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டே பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் யா, லெட்ஸ் பிகின். எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க மெசேஜ் அனுப்புங்க எனக்கு RJ கீர்த்தனாங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு. எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நான் பேசுகிறத அப்படின்ட்டு, KIRTHANA இதுதான் என்னோடய ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்கள் அனுப்புங்க உங்களோட மெசேஜுக்காக, நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நாம் சரியா அனுப்புங்க, இன்னும் நான் பார்த்து படிப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். Back to back.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
3: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
4: Lulu, where the world comes to shop.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari.

0: வெளியில சம்மர் சுட்டரிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சரியா தண்ணி எல்லாம் குடிக்கலன்னா நமக்கு அங்கங்க வந்து இந்த ஹீட் பாயில்ஸ் கொப்பளங்கள் எல்லாம் வரும் இல்லையா. சோ அப்பதான் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், காதுல எல்லாம் வந்து பயங்கர ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வருதுமா அப்படின்ட்டு. உடனே நம்ம அம்மாக்கள் எல்லாம் எப்படி முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புக்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா, இந்த மங்கையர் மலர், அதுக்கப்புறம் வந்து குமுதம், இதுலாம் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க குட்டி குட்டியா. அதை பார்த்து ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப என் அம்மா என்னன்னா பயங்கர இன்ஸ்டா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் அனுப்புறாங்களோ இல்லையோ, எங்க அம்மா அனுப்புற மாதிரி ரீல்ஸ் வந்து வேற யாரும் எனக்கு அனுப்புறது கிடையாது. ஸோ அதுல ஏதோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு. உடம்பு ஹீட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரீதன் பண்ணும்பொழுது வாய் வழியா மூச்சு இழுத்து மூக்கு வழியா நம்ம வந்து எக்ஸ்ஹேல் பண்ணணுமா. அப்படி பண்ணீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து கூல் ஆகும், பாடி ஹீட் வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. பாருங்க, சரி, இதனால வந்து தெர் இஸ் நோ ஹார்ம்ங்கிறதுனால உங்ககிட்ட நான் சொன்னேன். எனிவே அது நோ எஃபெக்டா ஆகாம போகலாம், இல்லை வந்து சாதாரணமா இருந்தா இருக்கலாம், இதனால எதுவும் கெடுதல் நடக்காது சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், பாருங்க எப்படி இருக்கு இல்லையா. 7:28 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 90s நாட் அவுட்ல பூ எல்லாம் கேட்டு பார்ல இருந்து சுடிதார் அணிந்து பாட்டு, தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து பேட்டையில இருந்து ஒரு பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: நைஸ். நம்ம யூஏல வந்து கிரேட் 11 அண்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு AI electives கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சாய்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்து 6 கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறபடி இருக்கும். அதை தவிர்த்து AIO இல்ல வந்து ஆர்ட்ஸ் ஆர் ஹெல்த் சயின்சஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி UAE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒரு ரிவைஸ்ட் ஸ்டடி ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹவு நைஸ் இட் இஸ் ரைட். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் குரூப்ஸ்ல வந்து இங்க படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நம்மளாம் ஸ்கூல் முடிச்சு பல வருஷம் ஆச்சு, ஸ்கூல் படிக்கிறவங்க யாரும் நம்ம வீட்லயும் இல்ல, நெய்பர்ஹுட் ஒரு சரௌண்டிங்ஸ் ஐ மீன் நெய்பர்ஹுட் இல்ல சரௌண்டிங்ஸ்ல சர்க்கிள் இல்ல அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியல. எனிவே ஸோ ஜென்ரல் அண்ட் அட்வான்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து குரூப்பிங் சப்ஜெக்ட்ஸ் மூணு கேட்டகரிஸா பிரிக்கிறாங்களாம், அண்ட் கம்பல்சரி சயின்டிபிக் அண்ட் எலெக்டிவ் அப்படின்ட்டு. ஓகே நைஸ். அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ AI வந்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி குட். ஏன்னா AI உடைய பயன்பாடு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆர் லைக் அந்த ஸ்டேஜ்ல இருந்தே கொண்டு வரும்போது த ரைட் பயன்பாடு ஆஃப் AI வந்து கத்து கொடுத்தாச்சு அப்படின்னா பசங்க வந்து அதை நல்லபடியா யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ நல்ல ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் இங்கே தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸாகவே கொடுத்துருக்காங்களே இல்லையா. ஸோ 11 அண்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இனிமேல் AI-யும் எடுத்து படிக்கலாம்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: 91 போடு. 90s not.

0: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 7:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 800-8940 நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்கலாம். நீங்க ஆஸ் யூஷுவல் கால் பண்ணக்கூடிய கேப்ல டிராபிக் எங்க இருக்குங்கறத மட்டும் பாத்துடலாம். டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: பேரோ ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆகி இருக்கிறது தெரியுது. ஆமாம், கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா செகண்ட் முகேசனான்னு எனக்கு இங்கே காட்டுது. ஸோ பேரோ ஸ்ட்ரீட்ல இப்போ டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது சகஜம்தான். ஆனால் அங்கே வந்து கிராஷ் வேற ஆயிருக்கிறதுனால கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. 311லையும் கன்ஜெஷன் இருக்கு, ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கும் இருக்கு, விட்டு விட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை, அதனால ஐ ஹோப் கொஞ்சம் அப்படி மூவ் ஆகி போயிடும்ட்டு. 611லையும் டிராஃபிக் இருக்கு, வேற எங்கே E11லையும் டிராஃபிக் இருக்கு. ஆக்சுவலி 311ல ஒரு கிராஷ் ஒன்று இருக்குங்க, சாரி நான் வந்து சரியா பார்க்கல. எங்க தெரியுமா, வேர் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தா அல் தலா டு அஜ்மான் எனக்கு காட்டுது. ஸோ ரெண்டு கிராஷ், ரெண்டு ஐயோ என்னது அது, ஒன்று ரெண்டு மூணு நாலு கிராஷ் காட்டுதே. இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ஸை ஒட்டி போகக்கூடிய அந்த 311 ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்த்தோம்னா ஒரு மூணு நாலு ஆக்சிடென்ட் ஆகியிருக்காருன்னு வை. ஸோ அந்த பக்கம் நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா ஐம் சாரி, ஏன்னா ஒரு மூணு கிராஷ் இருக்குது, எப்போ அது கிளியர் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி வேறு எதுவும் அன்யூஷுவலாக இல்லை.
1: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு கேக்கலாம்? Hello, good morning.
2: Hi, good morning. Good
0: morning. Hi, யார் பேசுறீங்க?
2: ஐஷு பேசுறேன்.
0: யாருங்க?
2: ஐஷு.
0: ஐஷு?
2: Yes.
0: பயங்கர சத்தமா இருக்கேன் ஐஷு, உங்களை சுத்தி
2: நடந்த.
0: அப்படியா? ஓகே, நைஸ் நைஸ். என்ன பண்றீங்க ஐஷு?
2: ஆர்க்கிடெக்டா
0: இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமா நம்ம?
2: என்ன
0: பாட்டு வேணும் ஐஷு? விஜய் சேதுபதி வில்லனா நிறைய படங்களை நடிச்சிருக்காரு, எங்க பாடி காட்டுங்க அந்த பாட்டு.
2: அந்த பாட்டு வந்து கோழையும் வீரனும் ஒண்ணு, வீரமான கோழையும் உண்டு, அந்த பாட்டு.
0: அவங்களுக்காக நீங்க டெடிகேட் பண்றீங்க. கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை பாட்டு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஐஷு, நான் உங்களுக்காக பிளே பண்றேன் சரியா? எனக்கு கேட்டது அவங்க என்ன பாட்டு சொன்னாங்க அப்படிங்கறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ ஐஷுக்காக அந்த பாட்டு ஒரு குட்டி பிரேக் அப்புறமா நான் பிளே பண்றேன். அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ல வேற மெசேஜஸ் வந்திருக்குமே. ஓ, இன்னும் நான் பார்க்கலையே. இருங்க இருங்க இருங்க இருங்க, யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க? முகமது தாஜுதீன், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பயணிகுமார், ராஜகோபால் ஃப்ரம் ஒமான், குட் மார்னிங். சையத் முகமது வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் அஜ்மான் டுவர்ட்ஸ் துபாய், ப்ளீஸ் அவாய்ட் ரூட் 311. அ கார் காட் ஃபயர் ஜஸ்ட் பிஃபோர் த ஷார்ஜா ஏர்போர்ட் எக்ஸிட் அண்ட் தெர் இஸ் சம் டிராஃபிக் கன்ஜெஷன். இட் வுட் பி பெட்டர் டு டேக் அன் ஆல்டர்னேட்டிவ் ரூட் இஃப் பாசிபிள்னு அனுப்பியிருக்காரு. சி, ஐ திங்க் இப்போ நான் பார்த்து சொன்னேனே மேப்ல, அந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து அந்த கிராஷ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிராஷ் நீங்க எனக்கு காமிச்சது கார் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஐ ஹோப் பீப்பிள் ஆர் சேஃப் தேர். ஸோ அந்த பக்கம் நீங்க போறவங்களா இருந்தீங்கன்னா டிலேஸ் எதிர்பார்க்கலாம். அருண் குரு, குட் மார்னிங் சிஸ்டர், திருப்பூர்ல இருந்து நான் மெசேஜ் பண்றேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. பிரபு ஃப்ரம் ஷார்ஜா, சங்கர், அப்புறம் ரவி சந்திரன் சுப்பிரமணியம், ரவி சங்கர், ஷாஹுல், காளிராஜ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அல்தலா கிராசிங் நாட் தட் மச், அல்தலா கிராசிங்ல நாட் தட் மச் இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காரு. ஓகேங்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தி அப்டேட். அண்ட் வேற யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. முஹைதீன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் இட்ஸ் மீ முஹைதீன் அப்படின்னு. திஸ் இஸ் பியர் முகமது ஃப்ரம் சிபிஇ ரைட் நவ் இன் துபாய் லிஸ்னிங் டு ஆன் ஏர் அப்படின்ட்டு. குட் மார்னிங் ரஞ்சித் பாஸ்கரன், காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா, லிஸ்னிங் டு யுவர் அமேசிங் எஃப்எம் ஃப்ரம் துபாய். ஆஸ் யூ செட், இந்த வாரம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போச்சு எனக்கும் அப்படின்ட்டு அட்வான்ஸ் வீக்கெண்ட் விஷஸ் இப்பவே அவர் பண்ணிட்டாரு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜஸ். ஸோ பிரேக் அப்புறமா வந்து நம்ம ஐஷு கேட்ட பாட்டு அவங்களுக்காக, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் ப்ளே பண்ண போறேன், கேளுங்க.
3: 89.4 தமிழ் எஃப்எம். ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க
6: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
7: there is no place like home. There's no home like that.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: வெஸ்ஸல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க with Alan Sari Exchange.
2: You are with Kirtana on Mercil Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
1: Plots Nale, Propshell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயின் அடையாளம் மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் 2026 முதல் 6 மாதங்களில் 2267 மனிதாபிமான வழக்குகளை பரிசீலித்துள்ளது. அவற்றில் விண்ணப்பதாரர்களின் சூழ்நிலைகள் மற்றும் தகுதிகளை மதிப்பீடு செய்த பின்னர் 1295 வழக்குகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமான வழக்குகள் குழு ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாக ஆய்வு செய்து மனிதாபிமான தேவைகளையும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளையும் சமநிலைப்படுத்தி முடிவுகளை எடுத்து வருகின்றது. விண்ணப்பதாரர்களின் தனிப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே முடிவு எடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் நியாயமான, வெளிப்படையான மற்றும் திறமையான சேவையை வழங்குவதுடன் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் உரிய தீர்வுகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும். ஒவ்வொரு மனிதாபிமான வழக்கும் ஒரு பொறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் கருதப்படுவதாகவும், ஒவ்வொரு வழக்கிலும் சாத்தியமான தீர்வுகளை கண்டறிய முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும், துபாயின் அடையாளம் மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகத்தின் இயக்குநர் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை சகிப்புத்தன்மை, ஒற்றுமை மற்றும் மனித கண்ணியத்துக்கு மரியாதை ஆகிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிப்புகளை பாதுகாத்து மக்களை மையமாக கொண்ட அரசு சேவைகளை வலுப்படுத்தும் துபாய் அரசின் கொள்கையை பிரதிபலிக்கின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக உதவும் எந்த நாடாக இருந்தாலும் அந்நாடு கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானை தனிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுக்கு நிதியுதவி அல்லது வர்த்தக ஆதரவு வழங்கும் வங்கிகள், நிறுவனங்கள், விமான நிலையங்கள் அல்லது அரசு அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இந்நடவடிக்கையின் மூலம் ஈரானின் எண்ணெய் வருவாய், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக தொடர்புகளை மேலும் கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் ஏற்கனவே போரால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக ஹோர்மூஸ் நீரிணை வழியாக எண்ணெய் போக்குவரத்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பொருளாதார தடைகள் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் வாய்ப்புள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு மாமல்லபுரம் அருகே கோவளத்தில் நடைபெறுகின்றது. இதில் தென் மண்டல குழுவின் தலைவராக அமித்ஷாவும் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜயும் உள்ளனர். மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சென்னை வருகை தந்தார். மாநாட்டில் ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதல் மந்திரி மல்லுப்பட்டி விக்ரமர்கா, கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார், கேரள முதல்வர் வி டி சதீசன், புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாஷ் நாதன், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் துணைநிலை ஆளுநர், லட்சத்தீவு அதிகாரிகள் மற்றும் அந்தந்த மாநில உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், நீர் பங்கீடு, கல்வி, சுகாதாரம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரிவாக விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மாநாட்டின் நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் பாரத குழு என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அமைக்கப்பட்டுள்ள மண்டல குழு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகின்றது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் உறவை மேம்படுத்தும் வகையிலும் இம்மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு, காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம், மூன்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கர்நாடகாவிடம் தமிழக அரசு தரப்பில் பேசி விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முயன்ற தங்களை தமிழக அரசு கைது செய்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் தமிழர் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் அதிமுக இன்று சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்தை விவாதிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்து அதிமுக நேற்று வெளிநடப்பு செய்திருந்தது. உயிரிழந்த மீனவர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவனஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கியமான ஒரு பகுதி என்று அமெரிக்காவின் இந்தியாவுக்கான தூதுவர் செர்ஜியோ கோர் தெரிவித்ததற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரி நேட்டலி பேக்கரை பாகிஸ்தான் நேற்று அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீநகருக்கு சென்றிருந்த அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கியமான பகுதி என்றும் அப்பகுதி மிகவும் அழகானது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் ஜம்மு காஷ்மீருக்கான அமெரிக்காவின் தற்போதைய பயண எச்சரிக்கையை மறுபரிசீலனை செய்யவிருப்பதாகவும் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவின் ஒரு பகுதியாக குறிப்பிடுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் தெரிவித்தது. ஜம்மு காஷ்மீர் சர்வதேச அளவில் சர்ச்சைக்குரிய பிரதேசம் என்றும் அதன் இறுதி நிலை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள் மற்றும் காஷ்மீர் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் பாகிஸ்தான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் செர்ஜியோ கோரின் கருத்துக்கள் அமெரிக்காவின் நீண்டகால நிலைப்பாட்டுக்கு முரணானவை என்றும் அவை பொறுப்பற்ற கருத்துக்கள் என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான காஷ்மீர் பிரச்சினையில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து புதிய தூதரக பதற்றத்தை உருவாக்கியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக எதிர்வரும் 25 தேதி வரை இந்த விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா ஆலியனகி குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையானது கடந்த 9 தேதி நாடு முழுவதும் 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை ஒரு மாதத்துக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா ஆலியனகி தெரிவித்தார். இதேவேளை கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளையும் செப்டம்பர் 3 தேதி முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாள் ஆட்டம் இன்று லீட்ஸில் தொடரவுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் தொடப்படுத்தாடிய பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 171 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அப்துல்லா ஷாஃபிக் அதிகபட்சமாக 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இமாம் உலக் 42 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். அணியின் ஏனைய வீரர்கள் 15 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கு செய்யப்பட்டனர். இங்கிலாந்து அணி சார்பில் ஆலி ராபின்சன் மற்றும் ஜாஷ் டங் ஆகியோர் தலா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள இங்கிலாந்து நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 112 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணி சார்பில் ஜார்டன் காக்ஸ் 23 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் ஜோ ரூட் 37 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமிலியோ கி 33 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தார். பென் டக்கெட் 15 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டம் இழந்தார். இந்த போட்டியின் 2 நாள் ஆட்டம் லீட்ஸில் இன்று தொடர்கிறது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு வானிலை சீரற்றதாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பெரும்பாலான பகுதிகளில் வானம் தெளிவாகவோ அல்லது ஓரளவு மேகமூட்டமாகவோ இருக்கும். கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மேகங்கள் உருவாகி கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சில கடலோர பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் அல்லது லேசான பனிமூட்டம் உருவாக வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 20 முதல் வெப்பநிலை சுமார் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையில் குறைவடையக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இன்று உள்ளக பகுதிகளில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
4: Hello everybody, this is DSP.

0: இது வல்லவோ நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு நல்ல பிள்ளையா இருப்பாரு சந்தோஷ் சுப்பிரமணியம்ல நம்ம ஜெயம் ரவி. ஜெயம் ரவி ஜெனிலியா அவங்க காம்போ இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து போர் அடிக்காது, ஜாலியா இருக்கும். லாஜிக்கெல்லாம் பெருசா யோசிக்காம என்ன இப்படி அப்படின்லாம் கிரிஞ்சாலாம் ஃபீல் பண்ணாம மூளையை கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு படம், கியூட்டா இருக்கும். ஜெனிலியா குதிச்சு குதிச்சு குதிச்சு போயிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லா. ஸோ சந்தோஷ் சுப்பிரமணியம்ல இருந்து அந்த பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கத்தின் விலை பாத்தீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Paarungle thangathoda vela sallana yeridichu. Aama 24 carat thangam 1 gram irukku 541 dirhams ah uyirundirukku. Neethukku dhaan vandu 520 something ella irundhathu. Iniki paathona 541 aagi irukku. Idhe 22 carat thangam 500 dirham market thirupiyum taandidichunga. Aama 22 carat thangam 1 gram irukku 501 dirhams aage irukku.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: அதாவது நம்ம ஊர்லயும் வந்து வெள்ளியோட விலை தங்கத்தோட விலை இதெல்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. ஆமாம் ஆமாம். சோ வெள்ளியுமே வந்து நல்லா எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. 260,000 மேல கிலோ விற்பனை ஆயிட்டு இருக்கு ஒரு கிலோ வெள்ளி அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்பொழுது. எனிவே இட்ஸ் ஆல்வேஸ் குட் தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றதுனுடைய ஒரு நன்மையே இதுதான் இல்லையா? சோ தங்கம் வந்து நிச்சயமா விலை உயரும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுனாலும் எப்படியும் உயரத்தான் செய்யும். ஹிஸ்டாரிக்கலி நம்ம வந்து பார்த்தோம்னா நடுவில் கொஞ்சம் டிப்ஸ் இருந்தாலும் கன்சிஸ்டண்டா வந்து உயர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரெஷியஸ் ஆன மெட்டல். அதனால தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. எனிவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல அறிந்தும் அறியாமலும் அண்ட் தென் ஜே ஜே படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பேக் டு ஸ்கூல் சீசன் வேற ஆரம்பிச்சிருச்சு. பேரண்ட்ஸ் யாராவது இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு நோ உங்க பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங்ல நீங்க என்னெல்லாம் வந்து பசங்களுக்காக வாங்குவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்பதான் நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்னு பார்த்தேன், பேக் டு ஸ்கூல் லிஸ்ட் வந்து என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வாங்குறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் லைக் இன் ஜென்ரல் சில்ட்ரனோடைய பேக் டு ஸ்கூல் லிஸ்ட்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நான் பார்த்து கொஞ்சம் அப்படி அசந்து போயிட்டேன். ஏன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்றேன். பட் இஃப் யூ ஆர் அ பேரண்ட் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க கால் பண்றதுக்கு தயாரா இருங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: நம்ம அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, ரூமர்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க இல்லையா. அதுவும் நாட்டை பற்றி தவறாக வெளி வரக்கூடிய செய்திகள் வந்து ஏற்றுக்க கூடாது தான். ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி உண்டு. அதையொட்டி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சில யூனோ சோஷியல் மீடியாவில் ஆர் லைக் வேறவர் ஒரு சில வதந்திகள்லாம் வந்து பரவிட்டு வருது. நிறைய மீடியா கேம்பெயின்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு நம்ம யூஏஇயை வந்து டார்கெட் பண்ணி, வேணுன்னே வந்து இந்த பேரை டார்னிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டாக்டர் அன்வர் கர்காஷ், தி அட்வைசர் டு தி யூஏஇ பிரசிடென்ட், அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தெரிவித்தது என்னன்னா, இந்த கேன்சலேஷன் ஆஃப் லேபர் ரெசிடென்சிஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் டு இரான், இதெல்லாம் வந்து முற்றிலும் பேஸ்லெஸ்ஸான விஷயங்கள். இப்படி வரக்கூடிய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து தயவு செஞ்சு நீங்கள் யாரும் நம்பவே நம்பாதீங்க. நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம நாட்டை பற்றி வெளியாகிட்டு இருக்கு. ஸோ யூஏ ஆஸ் அ கண்ட்ரி நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து இதை எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணலாம் அண்ட் எப்படி மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸை வந்து அவ்வளோ கூர்ந்து கவனிச்சு யூனோ அவ்வளோ கவனத்தோடு வந்து தி ஆர் ஹேண்டிலிங் இட் ஸோ வெல். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி அவதூறு பரப்புற விஷயங்கள் எல்லாம் வந்து உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் அதை வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகளுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காரு. ஸோ அமீரகம் பத்தின தவறான தகவல்கள் நிறைய ஊடகங்கள்லாம் வந்து பரப்பிட்டு வராங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்கெல்லாம் பரப்பிட்டு வராங்க. தொழிலாளர்களுடைய குடியிருப்பு உரிமைகளை பத்தி பேசுறது இப்ப நான் சொன்ன மாதிரி தான், இந்த விஷயங்கள் மாதிரி தகவல்கள்லாம் வந்துச்சுன்னா அது எதையுமே வந்து நீங்க நம்பாதீங்க. இது எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பானவை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆஸ் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் கண்ட்ரி நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கேள்விப்படுறோம், நாட் சோ குட் திங்ஸ் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா கட்டாயமாக அதை நம்ம ஆதரிக்க கூடாது. அதை பத்தி பேசுறதோ அதை ஆதரிக்கிறதோ இல்லை வந்து ஷேர் பண்றதோ இது வந்து கூடவே கூடாது. திஸ் இஸ் லைக் த பேர் மினிமம் தட் வீ கேன் டூ. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி ஃபால்ஸான விஷயங்கள் வந்து பரப்புறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒஃபென்ஸும் கூட. அதனால தயவு செஞ்சு யாரும் அதை நம்ப வேண்டாம். முக்கியமாக நம்ம ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம்னா அதோடைய கிரெடிபிலிட்டி என்ன, ஏதோ ஆத்தென்டிசிட்டி என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஆக்ஷன் வேணாலும் நம்ம எடுக்கலாம்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா?
3: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
4: Lulu, where the world comes to shop.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 8:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு ஸ்கூல் சீசன் இது. ஒரு பக்கம் வந்து ஓணம் ஓணம் அப்படின்னாலும் அதை வந்து தூக்கி சாப்பிடுற அளவுக்கு பேக் டு ஸ்கூல் சீசன் நம்ம பாக்குறோம்ல. பேக் டு ஸ்கூல் ரிலேட்டடான கேம்பெயின்ஸ், பேக் டு ஸ்கூலுக்கு இது வாங்குங்க அது வாங்குங்க அப்படின்ட்டு, ஏன்னா இங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து பீப்புள் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாரையும் டார்கெட் பண்ற மாதிரி இந்த பேக் டு ஸ்கூல் கேம்பெயின்லாம் நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு சீசன் வந்து எவ்வளவு கடந்த சில ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு பிரபலம் ஆகி இருக்கு இல்லையா. இதை வச்சு நிறைய பிசினஸஸ் பண்றாங்க, நிறைய கேம்பெயின்ஸ் நம்ம பார்க்குறோம், அட்வர்டைஸ் பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு டைம் இது இல்லையா, பேசிக்கலி வந்து நம்ம ஏர்ன் பண்றதுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இங்கே வந்து எப்படின்னா பேங்க்ஸ் எல்லாம் கூட ஸ்கூல் ஃபீஸை நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ஸில் செலுத்துறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த பேக் டு ஸ்கூல் டைம்ல நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து விற்பனைக்கு வருது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ஸ்கூலுக்கு தானே போறாங்க பசங்க, அதுக்கு இவ்வளவா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. யூனோ மேபி தெரியல, இது நம்ம படித்த காலத்தில் வந்து பேக் டு ஸ்கூலுக்கு இவ்வளோ அகங்காமலாம் இருந்தது கிடையாது. அண்ட் இப்படியெல்லாம் வந்து நம்ம எக்ஸைட் ஆகி பொருட்கள்லாம் வாங்கினது கிடையாது இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து எல்லா பிஸ்னஸும் பார்க்குறாங்க. ஸோ அந்த சீசனுக்கு ஏதா மாதிரி, அந்த ட்ரெண்டுக்கு ஏதா மாதிரி என்னெல்லாம் பொருட்கள் கொண்டு வரணுமோ எல்லாம் கொண்டு வராங்க. அண்ட் ட்ரமாட்டிக்கலி கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம்னா நோட் புக்ஸ் அண்ட் பென்சில்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஆர் யூனோ பேசிக் எசென்ஷியல்ஸ் லைக் யூனோ லஞ்ச் பேக் ஆர் ஸ்கூல் பேக் லஞ்ச் பாக்ஸ், இதை தாண்டி நிறைய பசங்கள்லாம் வந்து பார்த்தா அவங்களோட பேக் டு ஸ்கூல் லிஸ்ட்டை வந்து பெருசாகிட்டே இருக்காங்கன்னு இப்போ தான் ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு ரீட்டெயில் செயின் சரியா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இதெல்லாம் கிடையாதுங்க, மேக்கப் ஸ்கின் கேர் அண்ட் ட்ரெண்ட்லெட் ஆக்சசரிஸ் தான் வந்து இப்போது இந்த ஷாப்பிங்கில் பசங்கள்லாம் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டடாக வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பியூட்டி வந்து எப்போது இந்த பேக் டு ஸ்கூல் கேட்டகரியில் வந்ததுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்கர் அடல்ட்ஸ் புது அகாடமிக் இயருக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் தான் பெரிய ஒரு இதாக இருக்குது பேக் டு ஸ்கூலில் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 16-year-old கேர்ளோட அம்மா வந்து சொல்கிறது என்னன்னா பேக் டு பேக் என் பொண்ணு வந்து இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கா, லிப் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், கன்சீலர்ஸ், மஸ்காராஸ் இதெல்லாம் கூட வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி மிக்சட் ரிவ்யூஸ் தான் அண்ட் மிக்சட் தாட்ஸ் தான் வந்து ஓவராலாக எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பொதுவாக பேக் டு ஸ்கூல்னால் நம்ம என்ன யோசிப்போம், நம்ம படிக்கிற காலத்தில் வந்து லைக் பென்சில் பாக்ஸ் ஒரு ஃபேன்சி ஏதாவது பென்சில் பாக்ஸ் வரும், லைட் எரியும், இல்லை அதில் ஏதாவது கிளிட்டர் எல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை அது அதுக்கப்புறம் வந்து லேபிள்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோம், ஸ்கூல் பேக்ஸ் வாங்குவோம். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு நோ, இப்போ கேட்டுட்ருக்கிற யாராவது ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ், அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுக்கணுமா இருக்குது சரியா. எது சரி தவறு அதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டாம். பட் கேட்டுட்ருக்குற நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா 800-8940 எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எத்தனை வயசில் பசங்க இருக்காங்க, அவங்களுடைய பேக் டு ஸ்கூல் லிஸ்ட் வந்து எப்படி இருக்குது, என்னெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, ஆர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பசங்களை வந்து பொத்தி வைக்கவும் முடியாது, ஏன்னா தே ஆர் எக்ஸ்போஸ் டு அ லாட் ஆஃப் திங்ஸ். அதுவும் சோஷியல் மீடியாவில் சுற்றி சுற்றி பார்க்கும்பொழுது அவங்கள கடைகளுக்கு கூட்டிகிட்டு போனால் கூட இந்த பேக் டு ஸ்கூல் செக்ஷன்லாம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சே நம்ம படிக்கும்போது இதெல்லாம் இல்லையேங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பயங்கர ஃபேன்சியான பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐட் லைக் டு நோ, இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி எனக்கு சொல்லலாம் 800-8940. ஆஸ் அ பேரண்ட் இங்கே நீங்கள் யூஏயில் இருந்துட்டு பசங்களை வந்து பேக் டு ஸ்கூல் சீசனுக்கு தயார்படுத்தும் பொழுது என்னெல்லாம் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஆர் ஹவு யூ சி உங்கள் வீட்டு பசங்க என்னெல்லாம் கேட்குறாங்க, என்னெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. ஹலோ, குட் மார்னிங்.
1: வெரி குட் மார்னிங்.
0: ஹாய், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க?
1: சித்ரவேல் ஃப்ரம் அபுதாபி.
0: சித்ரவேல் ஃப்ரம் அபுதாபி, லாங் டைம்.
1: எஸ்
0: சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் உங்க வீட்டுல பசங்க இருக்காங்களா, என்ன வயசு?
1: என்ன பொறுத்தவரை கைண்ட் ஆஃப் ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தான் தெரியுது. முன்னாடி வந்து கம்மியா தான் இருந்திருக்கும் அந்த ப்ராடக்ட் ரேட்டு, இந்த டைம்ல வந்து கூட இருந்தது. ஒரு டைம்ல இப்போ ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரைஸ் ரேஞ்சுன்னு ஒண்ணு போடுவாங்க, இந்த இயர்ல எந்த டைம்ல பிரைஸ் ரேஞ்ச் மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இயர்ல வேற ஏதாவது டைம் லைன்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய ப்ராடக்ட் இன்டேக்னால வந்து அவங்க ப்ராடக்டோட காஸ்ட் டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால சில சமயம் ரொம்ப கம்மியா வச்சு வாங்க வைப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா மேபி இந்த டைம் இருக்கவே இருக்காது, இட்ஸ் நெவர் பீன் இந்த சீசன் அந்த சீசன் சொல்லி இருந்திருக்காரு. நார்மல் டைம்ல அதோட கம்மியா இருந்திருக்கும். ஆனா இயர்ல எந்த பாயிண்ட்ல வந்து அதிகமா இருந்ததோ அந்த டேட்டா வந்து அந்த ரேட் வச்சுட்டு இந்த டைம்ல வந்து இட் வாஸ் ஆன் 200, நவ இட் இஸ் 50 ஆர் 100 சொன்னா
0: நம்மளுடைய மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி யா யா யா அத பாக்க
1: ஆரம்பிச்சு. மைண்ட் மாத்திரம்தான் தவிர ஐ அம் நாட் சீயிங் திஸ் அஸ் எ சீசன். ஏனா நமக்கு தெரியும் எது எசன்ஷியல் எது எசன்ஷியல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி டைம்ல வந்து இதெல்லாம் தான் எசன்ஷியல்ஸ். நீ முன்னாடி ஒரு மதர் சொன்னதை சொன்னீங்கல்ல, சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்பொழுது அந்த டைம்ல கம்மியா இருந்திருக்கு. சோ மத்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்பொழுது இப்படி போனாதான் வந்து லைக்கபிளா இருப்பாங்க, டீனேஜ் கிட்ஸ் எல்லாம் இந்த டைம்ல இப்படி போனாதான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்க, என்டர்டெயின் பண்றாங்கன்றது தெரியல.
0: என்னோட
1: பையனை பாத்தீங்கன்னா அவன் வந்து ஹி வாண்டட் டு ஹேவ் என்ன சொல்ற ஒரு பேக்ல வந்து ஒரு முன்னாடியே பொம்மை இருக்க மாதிரியோ கார் இருக்க மாதிரி கேட்டிருந்த பையன், இப்ப வந்து அதுலயே வந்து தே ஆர் கம்மிங் அலாங் வித் என்ன சொல்றது பிளே மாதிரி எல்லாம் பேக் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேக் உள்ள வந்து ஃபிட்டபிளா இருக்கும்.
0: ஓகே,
1: லைக் நம்ம அந்த பால் டிரஸ் வந்து
0: விளையாண்டுட்டு
1: இருக்கோம்ல சின்ன வயசுல, ஒரு ஹோல் மத்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணும், ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு திங்கிங்ல குழந்தைங்க இருக்க முடியல. பாத்தோம் இதை நாம வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த பேரண்டா வி ஷுட் பி எதுக்கு நீங்க போறீங்க, அங்க போய் விளையாட போங்க, குழந்தைங்கூட விளையாடுங்க. நீங்க ஒரு கேஜெட்ஸ் மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் ஸ்கூல் வில் நாட் என்டர்டெயின் இட். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு.
0: யா, பட் இட்ஸ் குவைட் சேலஞ்சிங் தான் இல்ல டு பி அ பேரண்ட் இந்த இரால குழந்தைங்க, ஏன்னா தேர் எக்ஸ்போஸ் டு அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்ப நீங்க வந்து உங்க பையனுக்கு சொல்லி பண்ணாலும் அவங்க அந்த பியர் பிரஷர்ல மத்த குழந்தைங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல யூனோ எனக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இட்ஸ் குவைட் டெலிகேட் இல்லையா?
1: அவங்களுக்கு differentiate right thing, wrong thing. கேக்குற பதில் சொல்லுது. ஆனா அது யார் கேக்குறாங்கன்னு கூட அந்த AI-க்கு தெரியாது.
0: கரெக்ட், ட்ரூ ட்ரூ ட்ரூ. கொஞ்சம் சேலஞ்சிங் தான். எனிவே தேங்க்யூ சித்ரவேல் ஃபார் யுவர் கால். Thanks for your...
1: Take care.
0: Bye. அப்பா அடி, பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. வந்து பேச ஆரம்பித்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இதில் சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? ஏன்னா இப்போது மற்ற விஷயங்கள்லாம் கூட ஓகே. இவர் சொன்ன மாதிரி இந்த வித்தியாசமான பேக்ஸோ இல்லை ஃபேன்சியான யூனோ பென்சில் பாக்ஸோ வாட் எவர் ஸ்டேஷ்னரி இதெல்லாம் கூட ஓகே. ஆனால் எனக்கு என்னென்னா மேக்கப் இதெல்லாம் வந்து பேக் டு ஸ்கூலில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஸ்கூல்ஸ்லலாம் வந்து இப்போது நான் வந்து ஒரு டிப்பிக்கல் 90s கிட் நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது அப்படின்னா ஒரு இத்தனை வயசு வரைக்கும் இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைக் தேவையில்லாமல் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. சில ஸ்கூல்ஸ்ல வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் கூட வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தெரியல எப்படி இதெல்லாம் வந்து பேக் டு ஸ்கூலுக்குள்ள வந்தது அப்படின்ட்டு. எனிவே இட் இஸ் குவைட் சேலஞ்சிங் தான். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் யோர் கால் சித்ரவேல். நான் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் கூட கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆஃப் ஏர்ல உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன். அந்த கேப்ல வந்து ஒரு குட்டி பாட்டு, ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு வர மாதிரி ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
2: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy-oda prime spot la unga plot-a book pannunga. Co-sponsored by
3: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம் தொடர்பாக திமுக இன்று சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. கல்வி உதவித்தொகை கிடைக்காதது தொடர்பாக கோவி செழியன் கவனஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் வன்னியரசு, அம்பேத்கர் உதவி தொகை வழங்கப்படவில்லை என தவறான செய்தி பரப்பப்படுவதாக தெரிவித்தார். மலேசியாவில் பயின்று வரும் மாணவரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலளித்தார். அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என தவறான செய்தி பரப்பப்படுவதாக அவர் கூறினார். மாணவர் பாரதிதாசனுக்கு நிதியுதவி வழங்கப்படவில்லை என்ற புகாருக்கு அமைச்சர் மறுப்பு தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: மேகதாது திட்டத்துக்காக திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ளது. இதில் 8,90,000 மரங்கள் வெட்டப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மேகதாது திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு அனுப்பியிருந்தது. இந்த திட்ட அறிக்கையில் சில தொழில்நுட்ப ரீதியிலான குறைபாடுகள் இருப்பதாகவும் அதை திருத்தி மீண்டும் திட்ட அறிக்கையை அனுப்புமாறும் கூறி மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருந்தது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரநாகுடு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச ஆகியோருக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன. இதனையடுத்து குறித்த பிரதிவாதிகள் இருவரையும் பிணையில் விடுவிக்க மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தொழிலாளர்களின் அன்றாட தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்யும் வகையில் முஹைஸ்னா 2, ஆல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3 மற்றும் ஆல்கோஸ் 4 பகுதிகளில் ஒருங்கிணைந்த சமூக சந்தைகளை துபாய் நகராட்சி அமைத்துள்ளது. மேலும் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 பகுதியில் 4வது சந்தை விரைவில் திறக்கப்பட உள்ளது. தொழிலாளர்கள் தங்குமிடங்களுக்கு அருகிலேயே பாதுகாப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் தனது ராணுவ திட்டத்தில் தற்காப்பு நடவடிக்கைகளை தாண்டி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு அதிக முன்னுரிமை வழங்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுக்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் ஈரான் செயலாற்றி வருகின்றது. அதிகபட்ச தடுப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் எதிரிக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக வேண்டும் என்று ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் அமெரிக்காவுடனான மோதலில் ஈரான் தனது ராணுவ அணுகுமுறையை பதிலடி நடவடிக்கைகளில் இருந்து நேரடி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு மாற்றக்கூடும் என்ற எச்சரிக்கை எழுந்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான T20 மற்றும் டெஸ்ட் தொடர்கள் இடம்பெற உள்ளன. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளை உள்ளடக்கிய ஒருநாள் முத்தரப்பு தொடரும் பாகிஸ்தானில் இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளது. இலங்கை முதலில் எதிர்வரும் அக்டோபர் 9 முதல் 13 வரை ராவல்பிண்டியில் 3 T20 போட்டிகளில் பாகிஸ்தானை எதிர்கொள்கின்றது. அதன் பின்னர் இங்கிலாந்து அணியும் பாகிஸ்தான் இலங்கையுடன் இணைந்து அக்டோபர் 18 முதல் 31 வரை ஒருநாள் முத்தரப்பு தொடரில் விளையாடவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எஸ் கோலாகலமாக துவங்கியாச்சு. டீம் பாரத் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆலோசனை. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆமாம், போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு, அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான இஷ்யூஸ் பற்றி எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்கள் சிலர் வந்திருக்காங்க, சிலர் புறக்கணிச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஹாட் ஹாட் ஹாட்டாக நம்மளால் செய்தி சேனல்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட redeem பண்ணிக்கலாம்.
0: விலையில என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருக்குது. இறங்கெல்லாம் கிடையாது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு. 541 திரும்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு. 501 திரும்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: எப்படி இருக்கும்னா, வெக்கேஷனுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி இங்கே வரும்பொழுது கொஞ்சம் சேடாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு இமோஷனை கரெக்டாக புரிஞ்சுட்டு இது பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் டு சீ நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு திருப்பி வரக்கூடிய கெஸ்ட் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்லி மாஸ்காட்ஸ் வச்சிருக்காங்க. லைவ் மியூசிக், காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கான இன்டராக்டிவ் ஏரியா, சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வர அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கையில் வந்து அவங்களுடைய சில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நல்ல அழகான பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹவு தாட்ஃபுல். துபாய் ஹஸ் மிஸ்ட் யூ, வெல்கம் பேக், வெல்கம் டு யோர் துபாய், வெல்கம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவ்வளோ அழகாக வந்து கெஸ்ட் அட் ஹோம் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இல்லை, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் நம்மளால இப்போ பார்க்க முடியாது. மேபி டிராவல் பண்ணிட்டு திருப்பி வரோம் அப்படின்னா பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஊர்லேருந்து உங்கள் ஃபேமிலியெல்லாம் வர போகிறாங்க, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக வராங்க. டெர்மினல் 3 வராங்க அப்படின்னா அக்ராஸ் பேகேஜ் கிளைம், அரைவல்ஸ் அண்ட் இந்த டிரான்சிட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த அழகான வரவேற்பை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் until August 30th.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம யுஏஇக்கு வரும்பொழுது, சே அந்த ஹாலிடேஸ் வந்து ஒரு வாரமா இருக்கலாம், பத்து நாளா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு ஃபியூ டேஸ் நம்ம இந்த சம்மர்ல, அதுவும் பீக் சம்மர்ல நம்ம வீட்டை வந்து பூட்டிட்டு டிராவல் பண்ணிட்டு வரோம்னா நம்ம பல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலயும் வந்து நிறைய பேர் ஐம் ஷோர் கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருஷமும் வந்து விதிவிலக்கல்ல. ஆமா, என்னன்னா இந்த பீக் சம்மர் சீசன்ல ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கக்கூடிய டைம்ல வீட்டை பூட்டி வச்சுட்டு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு திருப்பி வரும்பொழுது வீட்டை திறந்தா ஓ மை காட் நம்ம வீடா இது அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அன்பிளசன்டான ஸ்மெல் வருது. இந்த ஈரத்தினால வந்து இந்த செவரெல்லாம் பூத்து போன மாதிரி இருக்கும், அதுல அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மோல்டோட ஒரு ஸ்மெல், அந்த ஈர ஸ்மெல், அண்ட் அந்த புரியுது இல்லையா, அந்த கிரீன் கலர்ல மோல்ட் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுமே, ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஸ்மெல் இருக்கும், அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த அந்த ஸ்மெல்லுக்கு அந்த ஸ்மெல்லோட நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. பல பேருக்கு வந்து இது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்கலாம். அண்ட் திஸ் இஸ் பின் தேர் ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிட்டு திருப்பி வரவங்களுக்கு இதை தான் வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத வந்து இங்க இருக்கக்கூடிய ஏசி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆமாம், ஸோ ஏசியின் காரணமாக தான் நிறைய பேர் வீட்டில் இந்த ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கு. லாங் ஹாலிடே எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு மாதிரி அன்பிளசண்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூனோ ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல ஏசி சரியா வேலை பண்ணாம இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல வாட்டர் லீக் ஆகி மோல்ட் ஃபார்மேஷன் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலை அண்ட் ஹியூமிடிட்டி வந்து அதிகரிக்கும் சம்மரோட லாஸ்ட் லெக்ல. எஸ்பெஷலி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டைமில் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பல நாட்கள்லாம் வந்து வீட்டை விட்டுட்டு போகவே வேணாம். காலையில் வீட்டை லாக் பண்ணிட்டு ஈவினிங் போய் திறக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம்னா வீட்டில் வந்து இந்த ஜன்னலில் அதுக்கப்புறம் தரையில் எஸ்பெஷலி வந்து பிசு பிசு பிசுன்னு தண்ணி வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹியூமிடிட்டி தான். அதுவும் இந்த ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் வீட்டை வந்து போகும்பொழுது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அண்ட் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதது அப்படின்னு சொல்லிட்டும் சிலதெல்லாம் சொல்றாங்க. சோ வை இட் இஸ் ஹேப்பனிங்னா, அகைன் சொன்ன மாதிரி தான், ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியின் காரணமாக இந்த கூலிங் அண்ட் வென்டிலேஷன்லாம் வந்து நீங்க ஆன்ல வைக்காம போனீங்கன்னா, வென்டிலேஷன் இல்லாமல்லாம் இருந்ததுன்னா தான் இந்த தண்ணி எல்லாம் ஃபார்ம் ஆகி இப்படி இந்த அன்பிளசன்டான ஸ்மெல் வருது, பூத்து போகிறது, இதெல்லாம் வந்து நடக்குது. அதனால நீங்க ஹாலிடேக்கு போறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பர்ட் சொல்றது உங்களோட ஏசி ஃபில்டர்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க ட்ராவலுக்கு முன்னாடி. அண்ட் எங்கேயாவது ட்ரைனேஜ் லைன்ஸ்ல இருந்து ஏதாவது தண்ணி எல்லாம் சிந்துதா அப்படிங்கறத பாருங்க. பொதுவாக இந்த சம்மர் டைம்ல வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணி வைக்கும்போது பல பேரோட வீட்டில் வந்து அந்த ஹியூமிடிட்டியின் காரணமா சீலிங்ல இருந்து தண்ணி டிராப் ஆகும். எங்க வீட்டிலலாம் அது அடிக்கடி நடக்கிறது உண்டு. ஸோ அது வந்து ஆகாம இருக்கானுங்கிறது பாருங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங்கான இந்த லீக்கிங் அண்ட் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கண்டென்சேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதை மட்டும் நீங்க தள்ளியே வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இன்டோர் ஹியூமிடிட்டி வந்து பொதுவாக 60%க்கும் கம்மியா இருந்ததுனா தான் இந்த மோல்டு டெவலப்மெண்ட், இந்த பூத்து போகிறது இருக்கு இல்லையா, அது நடக்காம இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஊருக்கு போயிட்டு நீங்க வந்த உடனே அபார்ட்மெண்ட் வந்து நல்ல சூடா இருக்கும். உடனே நீங்க வந்து உங்களுடைய தெர்மோஸ்டாட்டை 16 degrees இல்ல 18 degrees வந்து நீங்க கம்மி பண்ணக்கூடாது ஃபாஸ்டர் கூலிங்காக அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, அது படிப்படியாக தான் நீங்க பண்ணணும். அண்ட் உங்கள் ஏசி ஆன் பண்ண உடனே வந்து கூலிங் சரியா இல்லை, அண்ட் அன்யூஷுவல் ஸ்மெல் வருது, வாட்டர் லீக்கேஜ் வருது, வித்தியாசமான சத்தம்லாம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஏசியை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஹாலிடேஸ்க்காக நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறோம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விலையுறந்த பொருட்கள் அண்ட் மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அண்ட் திரும்பி வரும்பொழுது ஒரு கிளீனான ஒரு ஹவுஸ்க்கு வரணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே ஏசி வந்து கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலி அது வந்து எத்தனை பேருக்கு பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஏசியை வந்து பல நாட்களுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறதுனால அந்த ஏசி சிஸ்டம்குள்ளேயே மாய்ஸ்சர் பில்ட் ஆகி அதுக்குள்ள மோல்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுனால தான் ஏசி ஆன் பண்ண உடனே நமக்கு அந்த அன்பிளசன்ட் ஸ்மெல் எல்லாம் வருது அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த சம்மர் சீசனில் டெக்னீஷியன்ஸும் வந்து பயங்கர பேக்டாக இருக்காங்க, அதனால பார்த்துக்கோங்க. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் யுவர் ஏர் கண்டிஷனிங் இஸ் வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு பேஸ் டெம்பரேச்சரில் நீங்கள் ஜஸ்ட் ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அஃப்கோர்ஸ் பில்லுக்கு நல்லது கிடையாது, வீட்டில் பில்லு கட்டுறவங்களுக்கு நல்லது கிடையாதுனாலும் அந்த பொருட்கள்லாம் சேதமடையாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணத்தான் வேணும். ஸோ பார்த்துக்கோங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari

0: We'll be back after a short commercial break.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: இன்னைக்கு டிராஃபிக் ஹாட்ஸ்பாட்னு பார்க்கும்பொழுது நம்ம துபாய் டு அஜ்மான் வரக்கூடிய ஸ்ட்ரெச் தான். ரெண்டு மூணு பேர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு கார் ஒன்று ஃபயராக இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அது அதை தவிர்த்து சில கிராஷஸ் எல்லாமும் பார்க்க முடிஞ்சது, அது ஒன்று கிளியராச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா 311 என்ன நடக்குது இங்கே இந்த வர்கா நாதல் ஹம்மர் சைடில், ரெண்டு டைரக்ஷன்லையுமே பார்த்தோன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இனாக் ஒன்று இருக்குது இந்த வர்கா சைடில், இனாக் நாதல் ஹம்மர், இனாக் வர்கா சொல்லி ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அந்த ரோட்ல ஸ்டக்கா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அங்க வந்து பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அண்ட் ரெண்டு சைட்லயுமே வந்து ஆக்சுவலி ஒன்னும் இல்லை, ரெண்டு கிராஷஸ் வந்து அந்த ஸ்ட்ரெச்ல இருக்கு. போத் டைரக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் ஷார்ஜா அண்ட் ஆப்போசிட் சைட்லயும் நம்ம பார்த்தா டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இது இட்ஸ் குவாய்ட் அன்யூஷுவல், ஏன் அப்படின்ட்டு தான் தெரியல. அண்ட் வேற என்னன்னா E11 இன்னைக்கு கொஞ்சம் பெத்தட்டிக்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலையில இருந்து டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்லி நான் பார்த்தேன்னா 1, 2, 3 கிராஷஸ் என்னால் பார்க்க முடியுது. ஒரு கிராஷ் வந்து மம்சாரில் இருக்கு, இன்னொன்று வந்து டேரா லால் கபிசி சைடில் இருக்கு, அண்ட் தென் கிளாக் டவர்லாம் தாண்டினதுக்கப்புறமா ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வேற எங்கே நம்ம ஜதவ் சைட் ஆஃப் ஊத் மேத்தா ரோட் அந்த ஸ்ட்ரெச் டுவர்ட்ஸ் அந்த E11 எக்ஸிட் எல்லாம் போகும் இல்லையா, அந்த சைட் பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ராசல்கோர் ரோட் ஸ்ட்ரெச்லையும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற டிராஃபிக் அப்டேட். ஸோ இந்த ரூட்ஸில் எங்கேயாவது நீங்கள் ஸ்டக்காக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ ப்ளீஸ் டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
3: Hey Anthony, therike Leo va evlo naal dhaan theduve pesama Tamil FM on pannu paata shi kepo
4: 89.4. Dubai la veetu samayal maadhiri premium dining experience oda oru restaurant theedringla
5: ungalukkagave IS premium veg restaurant avanga moonavathu branch grand ah open pannirukanga.
4: பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
6: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
7: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
6: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே, கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
7: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
8: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி. செழித்தையும் தமிழை ஒளி.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு மாமல்லபுரம் அருகே கோவளத்தில் தொடங்கியது. மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்டுள்ளார். தென் மண்டல கவுன்சில் கூட்டத்தில் ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதல் மந்திரி மல்லுப்பட்டி விக்ரமர்கா, கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார், கேரள முதல்வர் வி டி சதீசன், புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாஷ் நாதன், அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர், லட்சத்தீவு அதிகாரிகள் மற்றும் அந்தந்த மாநில உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். தெலங்கானா மற்றும் புதுச்சேரி முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்கவில்லை. மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் ஆகியோர் அருகருகே அமர்ந்துள்ளனர். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் தமிழகத்தின் உரிமைகளுக்கு தீர்வு கிடைக்குமா, 8 கோடி தமிழர்களின் குரல் ஒலிக்குமா என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் ஆவணமற்ற குடியேறிகள் மற்றும் தகுதி பெறாத வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் 4 முக்கிய கூட்டாட்சி வரிச்சலுகைகளின் திரும்பப் பெறக்கூடிய பகுதியை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிகளை முன்மொழிந்துள்ளது. புதிய விதிகள் சில இந்திய H-1B பணியாளர்களுக்கு வரிச்சலுகையின் ரீஃபண்டாக கிடைக்கும் பகுதியை பாதிக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் H-1B விசா வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த வரிச்சலுகைகளை இழப்பார்கள் என்று பொருள் அல்ல என தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் அனைத்து டெங்கு கட்டுப்பாட்டு கடமைகளில் இருந்தும் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கடுநாயக்க விமான நிலைய சுகாதார அலுவலகத்தின் சிரேஷ்ட சுகாதார வைத்திய அதிகாரியை தன்னிச்சையாக இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக நாளை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றில் ஈடுபடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். துபாய் நகரின் ரோபோ டாக்ஸி வாகனங்கள் இதுவரை 40 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணம் செய்துள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இச்சேவை தொடங்கியதில் இருந்து 7613 பயணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் வாடிக்கையாளர் திருப்தி 97% உள்ளது. ரோபோ டாக்ஸி சேவையில் தற்போது 144 வாகனங்கள் உள்ளன. அவற்றில் 48 வாகனங்கள் தற்போது செயற்பாட்டில் உள்ளதுடன் தினமும் சுமார் 50 பயணங்களை மேற்கொள்வதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் தன்னாட்சி போக்குவரத்து மற்றும் ஏர் டாக்ஸி குழு தலைவர் அகமத் பக்ரூசியான் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: யுக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய இரவு நேர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலில் சிக்கிய 33 பேர் காயமடைந்துள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை நடைபெற்ற இந்த தாக்குதலில் குடியிருப்பு, அடுக்குமாடி கட்டிடங்கள், கிடங்குகள் மற்றும் பிற கட்டிடங்கள் சேதமடைந்ததாக யுக்ரைன் அவசர கால சேவை அமைப்பு தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இங்கிலாந்து கால்பந்து அணியின் டிஃபெண்டர் எஸ்ரி கான்சாவை 50 மில்லியனுக்கும் அதிகமான தொகைக்கு ஆஸ்டன் வில்லாவிடம் இருந்து ஒப்பந்தம் செய்ய ஆர்சனல் உடன்பாடு எட்டியுள்ளது. 28 வயதான கான்சா ஆர்சனலுடன் இணைவதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். பரிசோதனை மற்றும் இறுதி ஆவண பணிகள் முடிந்ததும் அவரது மாற்றம் அதிகாரப்பூர்வமாகும். ஆஸ்டன் வில்லாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முன்னதாக முடங்கியிருந்த நிலையில் ஆர்சனல் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கி தற்போது ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: அமீரகத்தில் இன்று முதல் 4-5 டிகிரி செல்சியஸினால் வெப்பநிலை குறைவடையக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று உள்ளக பகுதிகளில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். பெரும்பாலான பகுதிகளில் வானம் தெளிவாகவும் அல்லது ஓரளவு மேகமூட்டமாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜேராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் துபாய் மற்றும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா ஷார்ஜாவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிட்டாச்சா?
5: 89.4
6: Star of the month.
7: Hello everybody, this is DSP.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு அழகான விஷயம் ஒன்று பார்த்தேன் நான் சோஷியல் மீடியாவில். சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதில் ஒன்று பார்த்துச்சேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு போஸ்ட் ஒன்று நான் பார்த்தேன். என்னன்னா, ஆப்பிள் இருக்காங்க இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுறோமே ஆப்பிள், ஆப்பிள் பிராண்ட், அவங்க வந்து, எனக்கு இந்த விஷயம் தெரியல, மேபி எனக்கு இது புதுசாக இருக்கலாம், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், ஆர் ஐம் ஷோர் என்ன மாதிரியே நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி அடடாச்சா ஸோ ஸ்வீட்ல அப்படின்ட்டும் தோணும். என்னன்னா, ஆப்பிள்ல வந்து லெட் டுடே அட் ஆப்பிள் செஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆப்பிளோடைய அந்த யூனோ ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல, ஒரு சில அவுட்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஃபோன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, லைக் ஆர் ஆப்பிளோடைய டிவைசஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் டிவைஸ் ட்ரைனிங் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி வந்து சொல்லி தராங்களாம். How sweet is that, older adults-க்கு இல்லையா? ஏன்னா சின்ன வயசில் நம்ம குழந்தையாக இருக்கும்பொழுது நம்ம அம்மா அப்பா நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அண்ட் வளர வளர பார்த்தோன்னா அந்த ரோல்ஸ் வந்து அப்படியே மெதுமெதுவாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம்ல. தட் இஸ் ஒரு அழகான ஒரு எவல்யூஷன் அது, அண்ட் காலங்காலமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அடல்ட்டாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து குழந்தை மாதிரி தெரிவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள அவுட்லேர்ன் பண்ணிவிடுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள விட அதிகமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுலாம் அவங்க கேட்கும்பொழுது பல சமயங்களில் நமக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை, நேரம் இருந்தாலும் பொறுமை இருக்கிறது இல்லை, இல்லைனா ஏமா இதெல்லாம் பேசாமல் வச்சுட்டு போமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பட் அவங்களோட சைட்லேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லை, நம்மளும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கும்பொழுது நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யாரும் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் அதை வந்து அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஆப்பிளில் இது கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ வேற நான் பார்த்தேன், அதில் வந்து வயசான தாத்தா பாட்டியெல்லாம் அழகாக உட்காந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆப்பிள் டிவைசஸை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பொறுமையாக வந்துட்டு ஒரு டியூட்டர் மாதிரி ஒருத்தர் பெரிய ஒரு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர்லாம் வச்சு இது இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. ஹவு ஸ்வீட், அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் திங் தட் ஐ சா ஆன் இன்ஸ்டாகிராம் டுடே. எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு 180 படத்திலிருந்து சந்திக்காத கண்களில் இன்பங்கள் பாட்டும், கால படத்திலிருந்தும் எப்போ நீ என்ன பாப்ப பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர்ஸுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுப்போம். சரி, ஆஃப்டர் ஆல் அது கூட பண்ணலைன்னா எப்படி, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ நமக்காக பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு பொறுமையாக எல்டர்ஸ்க்கு வந்து விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனவே பாட்டெலாம் கேட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஷார்ஜா போலீஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வீஸ் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் ஆகவும் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஷார்ஜா போலீஸ் ஒரு புது சர்வீஸ் ஒன்று கொண்டு வர போகிறாங்களா இன் பார்ட்னர்ஷிப் வித் நூன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாப்புலரான டெலிவரி பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்க பண்ணுறது என்னன்னா, ஷார்ஜா போலீஸ் லைக் ஷார்ஜாவில் நீங்கள் வெஹிக்கிள் லைசன்சிங் பிளேட் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணி டெலிவர் பண்ணுறது டு டிராஃபிக் அண்ட் லைசன்சிங் சென்டர்ஸ். நம்ம போய் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த சர்வீஸின் மூலமாக இந்த பர்டிகுலர் டெலிவரி பார்ட்னரை வச்சுக்கிட்டு இந்த லைசன்ஸ் பிளேட்ஸ்னுடைய கலெக்ஷன் அண்ட் டெலிவரியை வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து போகணுன்ற அவசியமே இல்லை. கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணணுன்ட்டு அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு போயிட்டு பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஒரு புது சர்வீஸை நாங்கள் விரைவில் அறிமுகப்படுத்த போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து லைசன்சிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரிக்வயரிங் வெஹிக்கிள் பிளேட்ஸ் டு பி சப்மிட்டட். இப்போ அந்த வெஹிக்கிள் பிளேட் வந்து உங்கள் டிராஃபிக் அண்ட் லைசன்சிங் சர்வீசஸ் சென்டர்ஸ்க்கு போய் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிரைவிங் டிரைவர்ஸ் லைசன்சிங் டிபார்ட்மெண்ட் அவங்க தானே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இனி ஃபிசிக்கலி போகணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் இதை எடுத்துக்கிறதுக்கு இந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிள் டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து த்ரூ டிராஃபிக் அண்ட் லைசன்சிங் சர்வீசஸ் சென்டர் வழியாக நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஆப் வச்சுட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்னுடைய ஆப் வச்சுட்டு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா செப்பரேட்டாக இதுக்காக நம்ம போகணுன்ற அவசியமே கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம சர்வீஸை புக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெலிவரி ஆப்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து வெஹிக்கிள் பிளேட்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க ஃப்ரம் த கஸ்டமர் அண்ட் தென் ரெலவெண்ட் டிராஃபிக் அண்ட் லைசன்சிங் சென்டருக்கு அது கொண்டு போயிடுவாங்க. அண்ட் தென் பிளேட்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமருக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் கிடைக்குமா, இந்த மாதிரி உங்களோட லைசன்ஸ் பிளேட் வந்து கொண்டு போய் சேர்த்தாச்சு அப்படின்ட்டு. அப்புறமா ரிமைனிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த ட்ரான்சாக்ஷனை எலக்ட்ரானிக்கலி அவங்க பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்னுடைய ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிராஃபிக் அண்ட் லைசன்சிங் சர்வீஸ் சேனல்ஸ் வழியாக. ஸோ இந்த சர்வீஸ் அறிமுகப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸுடைய கம்ஃபர்ட்காக அவங்க ஜேர்னியை வந்து நம்ம இன்னும் கம்ஃபர்டபுள் ஆக்கணும். அண்ட் யூனோ அந்த டைம் அண்ட் எஃபர்ட் இதுக்காக அவங்க போட்டு எடுத்து பெர்மிஷன்லாம் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பயங்கர பிஸியாக இருக்கும். ஆஃபீஸில் பெர்மிஷன் சொல்லணும், இல்லை லீவ் போடணும், போகணும் வரணும், டிராஃபிக்கில் வந்து சிக்கி தவிக்கணும், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவை விரைவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க ஷார்ஜா போலீஸ்.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய், 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
2: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
3: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

10:43 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த துபாய் சம்மர் சர்ப்ரைசஸோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம இல்ல. அண்ட் இதோடைய ஒரு பாகமா நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ஸ் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்பெண்டிங் டிஸ்கவுண்ட் அது இதெல்லாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து சம்மர்ல நிஜமாவே நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப தேவையான சில சர்வீசஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுல நம்ம துபாய் போலீஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சம விதவுட் ஆக்சிடென்ட்ஸ் கேம்பெயின்ல இந்த ஃப்ரீ கார் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க தெரியுமா, அது முடிய போகுது. பாருங்க, இத பார்த்தோன்னே தான் வந்து என்னது, இப்பதான் இது வந்து உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி இருந்தது, அதுக்குள்ள அது முடியறதுக்கான டைம் ஆயிடுச்சா, அவ்வளவு சீக்கிரமா நாளும் கிழமையும் ஓடுதா அப்படிங்கிற மாதிரி நானே கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, அவ்வளவு சீக்கிரம் வந்து நாளும் கிழமையும் ஓடிட்டு இருக்கு. பாருங்க, ஒன்லி 3 more days லெஃப்ட். சோ இவங்க கொடுக்குற இந்த சம விதவுட் ஆக்சிடென்ட்ஸ்ல ஃப்ரீ கார் இன்ஸ்பெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஈனாக் பெட்ரோல் ஸ்டேஷனோடய அந்த ஆட்டோ ப்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க போய் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா செக் பண்ணி தருவாங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா அந்த சர்வீஸ். நீங்கள் வந்து ஐ டெஃபினெட்லி அர்ஜ் யூ, ப்ளீஸ் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நம்ம துபாய் போலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. எசென்ஷியல் சர்வீசஸ் லைக் நிறைய செக் பண்ணுறாங்க. உங்கள் பிரேக் எப்படி இருக்கு, உங்கள் என்ஜின் எப்படி இருக்கு, அந்த உங்கள் டயருடைய யூனோ நிலைமை வந்து எப்படி இருக்கு, அந்த ஏசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எசென்ஷியலாக சம்மரில் என்னெல்லாம் நம்ம கவனிச்சிக்கணுமோ நம்ம வண்டி வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு அத்தனையும் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இட் என்ஸ் ஆன் August 23rd. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற இனாக் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஃப்ரீ சர்வீஸை அவைல் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ டோன்ட் மிஸ் தட் அவுட். அண்ட் ஒரு பக்கம் அது முடியுது அப்படின்னு நினைக்கும் பொழுது இல்லை சந்தோஷமும் இருக்குது, ஏன்னா சம்மரும் முடிய போகுது இல்லை. 24th சுஹேல் ஸ்டார் வேறு வரப்போகுது இல்லை. எனிவே இந்த கூலான விஷயத்தோட இந்த ஜில்லுன்னு இந்த ஒரு பாட்டு வருது கேளுங்க.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 8:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பை சொல்லி கிளம்ப போறேன். கரெக்ட், வெரி குட். எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. 800-8940 கால் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. அதுக்குள்ள குயிக்கா டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துடலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: பாத்தீங்களா எங்க இவ்ளோ crash ன்னு? D83 Ribat Streetல அப்பாடி ஒன்னு ரெண்டு crash வந்து எனக்கு தெரியுது. சோ அந்த festival city போகக்கூடிய அந்த direction-ஐ நம்ம பார்த்தோம்னா, the whole stretch of Ribat Streetல traffic congestion ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இந்த உம்ரா மூல் எல்லாம் தாண்டி இந்த ஸ்கூல் ஏரியாலாம் இருக்குமே, அது கிட்ட எல்லாம் போற வரைக்குமே வந்து நம்ம பார்த்தோம்னா, த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் D83 பயங்கர கன்ஜஷன். ஒன்னு ரெண்டு மூணு கிராஷ் இருக்கு. அதுதான் வந்து எனக்கு இப்பொழுதுக்கு அன்யூஷுவலா தெரியுது. அண்ட் தென் நம்ம ஏர்போர்ட் ரோட்லயும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு டைரக்ஷன்லயும் டிராபிக். ஐயோ பாவங்க, சத்தியமா டிரைவ் பண்றவங்களுடைய நிலைமை நினைச்சா அவ்வளவு டிராபிக்கா இருக்கு காலையில இருந்து. அண்ட் நம்ம ஊத் மேத்தா ஸ்ட்ரெச், அந்த ஜதப் ஸ்ட்ரெச்ல வந்து மார்னிங் 7:30 ஆரம்பிச்ச டிராபிக் இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட குறையல. இதெல்லாம் தான் வந்து எனக்கு ரோட்ல பார்க்க முடியுது. இதை தாண்டி வேற எதுவும் அன்யூஷுவல் இல்லை. சோ சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
1: டிராபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, ஹலோ, குட் மார்னிங்.
2: ஹாய் மேம், இது அப்துல் ரஹ்மான், துபாயில இருந்து பேசுறேன்.
0: அப்துல் ரஹ்மான், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வேலை எல்லாம் எப்படி போகுது?
2: சிறப்பா போகுது,
0: சிறப்பா போகுது. என்ன வர்க் பண்றீங்க? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அப்துல்
2: ரஹ்மான்?
0: நல்லா இருப்போ அந்த பாட்டா? என்ன ரீசன்? அதனால. ஓகே சரி, நான் பிளே பண்றேன் உங்களுக்காக. சரியா, பாய், டேக் கேர், நல்லா இருப்போம். என்ன பாட்டு, எப்படி இருக்கும் இது? சரி, மறந்து போச்சு, நானும் அவரோட சேர்ந்து அப்படியே கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வாட் ஆர் யூ டூயிங் ரைட் நவ்? ஸோ நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். அதுதான், ஏன்னா டிராஃபிக்கை பார்த்தா கொஞ்சம் க்ரேஸியாக இருக்குது. ஸோ டென்ஷன் ஆகாமல் சேஃபாக டிரைவ் பண்ணுவீங்களா? நாளை காலையில் 7:00 திருப்பியும் மெரிசல் மார்னிங்கில் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். மது ரெடியாக இருக்கார் மசாலா கஃபேக்கு, அடுத்ததான் வந்து பேசுவார். ஸோ அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்க்கு ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணும்னாலும் நம்ம ரேடியோ கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கேட்கலாம். சரியா, பாய். Thank you.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ரேஷன் அரிசி ஆட்டுக்கும் கோழிக்கும் தான் பயன்படுத்துகின்றது என்று அமைச்சர் செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் தெரிவித்ததற்கு திமுக கடும் எதிர்ப்பு வெளியிட்டது. பிரச்சினையை தீர்க்க வேண்டிய அவை முன்னவரை பிரச்சினையை எழுப்புவதா என்று ஏவாவேலு கேள்வி எழுப்பினார். 5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் போது ரேஷன் அரிசி குறித்து செங்கோட்டையன் கேள்வி எழுப்பாதது ஏன் என்று அவர் வினவினார். ரேஷன் அரிசியை சாப்பிடும் ஏழைகளை செங்கோட்டையன் கொச்சைப்படுத்தலாமா என்றும் ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். ரேஷன் அரிசி சாப்பிடுவதை நான் கொச்சைப்படுத்தவில்லை என்று செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். பிரச்சினையை தீர்க்க வேண்டிய அவை முன்னவரை பிரச்சினையை எழுப்புவதா என்று ஏவா வேலு வினவினார். இந்நிலையில் கொள்முதல் செய்யும் நெல்லை உடனுக்குடன் அறுவைக்கு அனுப்பினால் பழுப்பு அரிசி வராது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: மோசடி வழக்கில் சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரசேகர், ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் முன்னாள் டெல்லி அமைச்சர் சந்தியேந்தர் ஜெயின் ஆகியோருக்கு புதிய கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஆம் ஆத்மிக்கு தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் 3 ஊழல் விவகாரங்களை விரைவில் வெளிப்படுத்தப் போவதாக அவர் எச்சரித்துள்ளார். தனது முந்தைய குற்றச்சாட்டுகளான டெல்லி மதுபான கொள்கை விவகாரம் மற்றும் டெல்லி ஜல் போர்டு விவகாரம் தொடர்பான தனது வெளிப்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகேஷ் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். மேலும் 3 முக்கிய துறைகளில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்கள் அடுத்தடுத்து வெளிச்சத்துக்கு வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: விற்பனை, சேமிப்பு, விநியோகம் அல்லது காட்சிப்படுத்தலுக்காக வைத்திருக்கும் பொருட்களின் ஆதாரத்தை நிரூபிக்கும் பில் இன்வாய்ஸ் அல்லது தொடர்புடைய ஆவணங்களை வர்த்தகர்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை நினைவூட்டியுள்ளது. அதிகார சபை வெளியிட்டுள்ள வழிகாட்டல் 83 கீழ் உற்பத்தியாளர்கள், கிடங்கு உரிமையாளர்கள், சப்ளையர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தங்களிடம் உள்ள பொருட்களுக்கான எழுத்து வடிவ அச்சிடப்பட்ட அல்லது மின்னணு ரசீது பில் அல்லது இன்வாய்ஸை வைத்திருக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் எங்கிருந்து பெறப்பட்டன என்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்றும் அதிகார சபை தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ரஷ்யா மற்றும் யுக்ரைனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சிகள் வெற்றியடைந்ததை பஹ்ரைன் வரவேற்றுள்ளது. அமீரகத்தின் மத்தியஸ்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே புதிய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. இதில் ரஷ்யா மற்றும் யுக்ரைனைச் சேர்ந்த மொத்தம் 206 கைதிகள் பரிமாறிக் கொள்ளப்பட்டனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த இக்கானமிக் டி நடவடிக்கை அமெரிக்கா எதிர்கொண்டு வரும் சொந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். டிரம்பின் அறிவிப்பை விமர்சித்த அராக்ஷி, அமெரிக்காவின் அதிகரித்து வரும் கடன் மற்றும் வட்டி செலவுகள் மிகப்பெரிய பிரச்சினையாக உள்ளதாக கூறினார். தோல்வியடைந்த கொள்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது அமெரிக்காவுக்கு மீண்டும் தோல்வியையும் ஈரானியர்களிடையே மேலும் எதிர்ப்பையும் உருவாக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை தேர்வாளரான நீத்து டேவிட் WPL தொடரில் UP வாரியர்ஸ் அணியின் தலைமை ஸ்கவுட்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் முன்னாள் பெங்கால் ஆல் ரவுண்டர் ராஜீவ் தத்தாவுக்கு பதிலாக இந்த பொறுப்பை ஏற்கின்றார். இந்திய மகளிர் அணிக்காக 10 டெஸ்ட் மற்றும் 97 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி மொத்தம் 182 சர்வதேச விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியுள்ளார். 1995 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்டில் 53 ஓட்டங்களை கொடுத்து 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி அவர் சாதனையை பதிவு செய்திருந்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வெப்பநிலை சுமார் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸினால் குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளிலும் இன்று பொதுவாக வானம் தெளிவாகவும் சில இடங்களில் மேகமூட்டமாகவும் காணப்படுகின்றது. கிழக்கு பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறைவடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸ் உமல் குவைன் துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கை மாவட்டம் ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: துபாய் ஏர்போர்ட் வழியா நீங்க வரீங்க, டெர்மினல் 3 வழியா வரீங்கன்னா உங்களுக்கு வந்து அமோக வரவேற்பு காத்துக்கிட்டு
1: இருக்கு. Brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, வெல்கம் ஹோம். இந்த இனிஷியேட்டிவ்ல துபாய் ஏர்போர்ட்ல வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு இல்லை வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு லைவ் மியூசிக் இருக்கு, சாக்லேட்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய பிளக்கார்ட்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்து நிற்பாங்க. குறிப்பாக பேகேஜ் கிளைம் ஏரியா, அரைவல்ஸ் ஹாலில், டிரான்சிட் ஏரியாவில், டெர்மினல் 3ல இதை உங்களால் பார்க்க முடியும். டிஎக்ஸ்பி ஏர்போர்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட்டி குட்டி ஆர்ட் நீங்கள் வரையலாம், அவங்க வந்து வரைவாங்க. அண்ட் மேஸ்காட்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பொம்மைகள் அழகாக இருக்கும். அதே மாதிரி மியூசிக் கிட்டார்லாம் வாசிச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பார் நீங்கள் வரும்போது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு காலையில் முழுக்க நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருந்தேன், ரெண்டு மூணு பேர் வீடியோலாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ துபாய் வழியாக வரீங்க அப்படின்னா நீங்களும் வீடியோ எடுத்து ஒரு விலாக போட்டு விடுங்க. சரியா,
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Okay, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல சட்டனா நேற்று ஈவினிங் ஒரு 4:30 to 5 UAE டைம்ல கோல்ட் வந்து சர்ன் ஸ்பைக் ஆகி ஸ்கை ராக்கெட் ஆகி பூம் மேல போயிருச்சு. 22 கேரட் 500 திர்ஹாம்ஸை மறுபடியும் தாண்டி விட்டது.
1: இன்று தங்கத்தின் விலை
0: இன்று
1: தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy in gold wallet.
0: Okay, welcome to Masala Cafe on 89.4 Tamil FM. நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. அடுத்த 3 மணி நேரம் நிறைய பேசுவோம். Stay tuned.
1: Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: ஓகே, அடுத்த வாரம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு கரெக்டா? இந்த மூணு நாள் நீங்கள் எங்கே வெளில போகலாம், எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த ஊருக்கெலாம் சீப்பாக ஃப்ளைட் டிக்கெட் இருக்குன்னு நான் ஓரளவுக்கு பார்த்து வச்சுருக்கேன், அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா? இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எங்கே போகலான்னு முடிவு பண்ணுங்கள். ஓகே, துபாயிலேருந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஒமானுக்கு 463 அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் இருக்குது, பஹ்ரைனுக்கு 506 இருக்குது, சவுதிக்கு 587 இருக்குது, பட் நீங்கள் வீசா முன்னாடி எடுக்கணும். குவைத்துக்கு 727, இந்தியாக்கே சில பல இடங்களுக்கு 800, உஸ்பெகிஸ்தானுக்கு 1000 இருக்குது. அங்கே வீசா கிடையாது நமக்கு, யுஏஇ ரெசிடென்ஸாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு வரலாம். நான் போயிருக்கேன், கன்ஃபார்மாக தெரியும். ஸோ பட் வேலிடிட்டி வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட்டில் 6 எம்எல்ஏ செடியில் 3 வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா வீசா ஃப்ரீயாக நீங்கள் போயிட்டு வரலாம். கத்தார் அப்புறம் துருக்கி 1094 திர்ஹாம்ஸுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் இருக்குது உங்களுக்கு. பட் இப்போவே நீங்கள் இன்றைக்கே போயிட்டு வீசா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரிமோட் சான்ஸ் இருக்குது உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு. பட் ஈஜிப்துக்கு இருக்குது 1200 திர்ஹாம்ஸ் அப் அண்ட் டவுனுக்கு இருக்குது, யூ கேன் கோ அண்ட் விசிட் ஈஜிப்த் இ விசா தான். நார்த் மேசடோனியா, உங்களுக்கு யூஎஸ் விசா இல்லை ஷெங்கன் விசா ஏதாவது ஒன்று ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்க மல்டிபிள் என்ட்ரி அப்படின்னா நார்த் மேசடோனியா போயிட்டு வாங்க, தரமான ஊர். நான் அதுக்கு பக்கத்து ஊருக்கு போயிருக்கேன், அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜார்டனுக்கு 1227, நீங்கள் ஜார்டன் பாஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும், அங்கே இருக்கிற எல்லா அட்ராக்ஷன் பெட்ரா அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு, உங்கள் டிக்கெட்டில் கவர் ஆகிடும். பட் ஆகஸ்ட் மாதம் இஸ் நாட் அ குட் டைம் டு விசிட் ஜார்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். நீங்கள் டிசம்பரில் நேஷனல் ஹாலிடேஸ்க்கு போகிறீங்களா, பட்டையை கலப்பலாம். அண்ட் சைப்ரஸ்க்கு இருக்குது 1300 திராம்ஸ்க்கு, தாய்லாண்டுக்கு 1300, நேபாளுக்கு 1300, இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குங்க. இந்த ஹாலிடே கூட 27 தேர்ஸ்டே நைட்டு நீங்கள் கிளம்பிட்டு திங்கக்கிழமை காலைல 1 ஃப்ளைட்டை பிடிச்சி 6 வந்து 10 ஆஃபீஸ் போனால் கூட யூ கேன் ஸ்டில் மேக் இட். பட் நீங்கள் பிளான் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் பார்க்குறீங்க இல்லை என்ன வெப்சைட்டு இதுக்கெலாம் லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், ஆர்ஜே மதுன்னு இருக்கேன், MADHU, அவங்க வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் அப்படியே அந்த லிங்க் அமுச்சு விட்றேன். சரியா? அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இருக்கு, இன்னமும் ஃப்ளைட் வந்து நல்ல டீல்ஸில் இருக்குது. அப்புறமா 27 சாயங்காலம் வந்து எனக்கு ட்ரிப்பு போன போல இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க நண்பர்களே, ப்ளீஸ். இப்போவே பிளான் பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணி போயிட்டு வந்துருங்க. சரியா? ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், மசாலா கேஃபே, ப்ராட் யூ பை கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ண தி வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
1: there is no place like home, there's no home like that.
2: நிக்கனா 91 போடு,
3: என்னது
2: 90s.

0: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ

0: இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: தானே. For details call 056-415-425.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, பார்த்து வச்சுக்கிட்டீங்களா? அப்படியே அபுதாபிலேருந்து ஷார்ஜாலேருந்துலாம் எந்தெந்த ஊர்களுக்கு எந்த ரேட்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, இந்த மூணு நாள் லீவுக்கு நீங்கள் எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனோட நான் 12 மணிக்கு மேலே வரேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் கொடுக்குறேன். 800-8940 கால் பண்ணுங்கள். 800-8940 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா ப்ளே பண்ணுவேன். அண்ட் யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்டீங்கன்னா +9714355255 கால் பண்ணலாம். வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
1: வணக்கம் ப்ரதர்.
0: வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்?
1: முகமது.
0: துபாயிலேருந்து முகமது, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லுங்க?
1: என்ன
0: பாட்டு போடலாம் அதுல இருந்து? ஓகே, நான்
1: போடுறேன்.
0: அதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும்ல?
1: ஆமா, நல்லா இருக்கும். இது ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஃபேவரட் தாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பருங்க, நான் போட்டு வர்றேன்.
1: Thank you
0: brother, have a nice day. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: Hi bro.
0: Hi, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நிர்மல் bro.
0: நிர்மல், நல்லா இருக்கேன். நிர்மல், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் bro.
0: ஓகே,
2: அப்படிங்களா?
0: இனிமே தான் நிர்மல், இப்பதான் ஒரு டீயை குடிக்கணும். போயிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு

0: சுந்தரபாண்டியில இருந்து அந்த கூழாங்கல் உங்களுக்காக
1: நினைச்சேன். ஹலோ, இப்போ கேட்கும். இப்போ கேட்கலையா? போங்க, நான் பக்கத்தில் எனக்கு போகிறேன். வணக்கம், வேற எங்கே பேசுறீங்க?
0: ஹலோ,
1: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
0: பேர் சையதா.
1: சையதா, என்ன பாட்டு வேணும் சையதுக்கு?
0: தென்மேற்கு பருவக்காற்றில் இருந்து ஏந்திக்கல்.
1: ஓகே, நான் போட்டு விட்றேன்.
0: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ மிஸ்டர் சையதா, ஹாவ் அ நைஸ் டே. மூணு பாட்டு இல்லைனாலும் இப்போ டக்குன்னு ரெண்டு பாட்டு ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறேன். அந்த மூணாவது பாட்டை அப்படியே அடுத்த ஒரு அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எங்கே கேப் கிடைக்குது அவங்க போட்டு விட்டுறேன். சரியா? ஸ்டே டியூன்ட். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home like that.
3: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
4: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தண்ணீர் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும், பிரித்துவிடக் கூடாது என்று கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். 31st தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அவர் இதனை கூறினார். நதிநீர் பங்கீடு என்ற நிலையில் இருந்து நதிநீர் ஒத்துழைப்பு என்ற நிலைக்கு நகர வேண்டிய நேரம் இதுவென்று கூறினார். ஒத்துழைப்பு அடிப்படையில் நதிநீர் பிரச்சினைகளை அணுக வேண்டும். ஆறுகளுக்கு அரசியல் எல்லை தெரியாது. கர்நாடகா எப்போதும் பிற மாநிலங்களின் உரிமைகளை மதித்து செயற்படுகின்றது என்று மாநில முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். கர்நாடகாவின் சட்டப்பூர்வ நீர் பங்கை மதிக்க வேண்டும். நாங்கள் புகார் கூற வரவில்லை. இந்தியாவின் வளர்ச்சியில் பங்குதாரர்களாக வந்துள்ளோம் என்றார். மேகதாது அணை கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் முக்கிய திட்டம். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள். ஒவ்வொரு துளி நீரும் தமிழ்நாடு புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும் என்று டி கே சிவகுமார் மேலும் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் சீன ராணுவம் 60 கிலோமீட்டர் தூரம் இந்திய பகுதிக்குள் ஊடுருவியதாக வெளியான தகவல்களை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மறுத்துள்ளார். சீன ராணுவம் தமது கிராமத்தை கைப்பற்றி விட்டதாகவும் குறிப்பாக 60 கிலோமீட்டர் தூரம் இந்தியாவுக்குள் ஊடுருவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி எதுவும் நடக்கவில்லை. இது பொய்யான தகவல். வங்கதேசம் உள்ளிட்ட வேறு இடங்களில் எடுக்கப்பட்ட தொடர்பில்லாத புகைப்படங்களை பயன்படுத்தி சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்துக்குள் ஊடுருவியுள்ளதாக கூறுவது சரியானது அல்ல என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதுபோன்ற தவறான தகவல்கள் அங்கு பணியாற்றும் நமது ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் மன உறுதியை குலைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்காவில் குழந்தையை பெற்றெடுத்து அதன் மூலம் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைப்பதை நோக்கமாக கொண்டு பயணம் செய்யும் விண்ணப்பதாரர்களின் சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் விதிகளின்படி பர்த் டுவரிசம் எனப்படும் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்காக முதன்மை நோக்கமாக அமெரிக்கா சென்று அங்கு பிரசவிப்பது விசிட்ட விசா B1, B2 பெறுவதற்கான அனுமதிக்கப்பட்ட பயண நோக்கம் அல்ல என்று தெரிவித்துள்ளது. விசா நேர்காணலின் போது அமெரிக்காவுக்கு செல்வதன் முதன்மை நோக்கம் பிரசவம் செய்வது என்று தூதரக அதிகாரி தீர்மானித்தால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் என்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் தங்கத்தின் விலை ஒரே வாரத்தில் கிராமுக்கு 17.50 அதிகரித்துள்ளது. அமெரிக்க கருவூல பத்திரங்களின் வருமானம் குறைந்ததும் அமெரிக்க டாலரின் விலை பல மாதங்களின் பின்னர் குறைவடைந்துள்ள நிலையில் தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. துபாயில் இன்று 24 கேரட் தங்கத்தின் விலை 541 திரம்ஸாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 501 திரம்ஸாக காணப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: சசெக்ஸ் டியூக் இளவரசர் ஹாரி மற்றும் டச்சஸ் மேகன் மார்க்கல் ஆகியோர் அமெரிக்காவில் இருந்து மீண்டும் இங்கிலாந்துக்கு குடியேற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் இந்த மாத இறுதியில் அமெரிக்காவை விட்டு வெளியேறி லண்டனுக்கு வெளியே அமைந்துள்ள அரச குடும்பத்துடன் தொடர்பில்லாத இல்லத்தில் வசிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் இங்கிலாந்து திரும்பினாலும் அரச குடும்ப உறுப்பினர்களாக அதிகாரப்பூர்வ பணிகளை மீண்டும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2nd டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 23rd தொடங்குகிறது. இந்நிலையில் இலங்கை வீரர்கள் அடுத்தடுத்து காயங்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். குஷால் மெண்டிஸ் மற்றும் தினேஷ் சந்திபால் ஆகியோர் காயம் காரணமாக 2nd டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடக்க வீரர் பாத்தும் நிசங்கவும் காயத்தால் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை வீரர்கள் காயம் காரணமாக அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 முதல் 5 டிகிரி செல்சியஸினால் வெப்பநிலை வீழ்ச்சியடையும். அல் ஃபுஜீராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைவா மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: कैसे बुलाया तुमने?
5: Rolex. Rolex.
6: Sir! Yes, sir!
7: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
8: Star of the month.
9: Hello everybody, this is DSP.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: வெல்கம் பேக் எவ்ரிபடி 88.4 தமிழ் எஃப்எம்ல கூழாங்கல் பாட்டில் கேட்டு முடிச்சுட்டு ஆர்ஜி வந்திருக்கேன் மறுபடியும் உங்களோட பேசுறதுக்காக. ஸோ நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன தலைப்பில் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, so நீங்க துபாயில் இருக்கீங்க. துபாயில் வந்து புதுசாக ஒரு டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து August 20th. ஸோ நீங்கள் ஊபரில் தாராளமாக போகலாம், எப்படி டிரைவர் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த அப்போலோ கோ வெஹிக்கல்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து எலக்ட்ரிக் டோர்ஸ், ஸ்லைடிங் எலக்ட்ரிக் டோர்ஸ் இருக்குமா, 3 seats கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 booking எடுக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்லாம் உங்களுக்கு லைவ் சப்போர்ட் இருக்கும், ஏஜென்ட்ஸ்லாம் வந்து லெஸ் தான் மினிட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. இதுலேயே கிட்டத்தட்ட கேமரா சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாகர்ஸ் எல்லோரும் வந்து அதில் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: ஏறுமுகத்தை தாறுமாறாக சந்தித்துக் கொண்டிருக்கும் தங்கத்தின் ஏற்றம் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கு?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: 18 carat la aarambikiran 18 carat thangam 411.75 dirhams 21 carat thangam 480.50 22 carat thangam 501 dirhams and 24 carat thangam 541 dirhams ah irukku
1: indru thangathin vilai gold rate brought to you by 32 years of legacy Ain Gold wallet Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant your trusted partner for tax compliance and business growth Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
2: there is no place like home there's no home like that
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
4: incoming
3: சுட சுட புத்தம் புது பாட்டு
5: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: புதுசாக ஒருத்தர் சேர்ந்தான்னு சொன்னல அண்ணே, அந்த பிடிச்ச கலிஃபாக்கில் ஃப்ரீயாக போக முடியுமா அண்ணே அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தான்னு சொன்னல, அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். பேசுறியா, ரேடியோவில் பேசுறியா? ஆ, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த, இப்போ பேசு. பேச மாட்டான். ஆ, புதுசாக வந்திருக்கான் நம்ம கள்ளக்குறிச்சி. ஏ, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தானடா நீ? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து நம்ம தம்பி உடனே வந்திருக்கான் ஆஃபீஸ்க்கு. அவருக்கு தான் இப்போ தான் ஆனையர் ஸ்டூடியோ, ரேடியோ ஸ்டூடியோலாம் சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன். இருடா கொஞ்ச நேரம், கரெக்டாக மைக்கு முன்னாடி வந்து கிடுக்கிடுன்னு டைப் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: Okay, so எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குங்க, மலையா ஸ்ட்ரீட்ல வழக்கம் போல நல்ல டிராஃபிக் இருக்கு. E3 11ல டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு அங்க, அதனால அங்கே பயங்கர ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி சிட்டி பக்கம் அண்ட் வேற எங்கேயோ ஒரு கிராஷ் பார்த்தேனே. ஆமாங்க, இன்னொரு இடத்துலையும், அதாவது துபாய் ஷார்ஜா பாட்றது இல்லை இல்லை இல்லை, ஷார்ஜா ரிங் ரோடு, ஷார்ஜாக்குள்ள தான், ஷார்ஜா ரிங் ரோட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் துபாய்க்குள்ளே ஊதுமேத்தா ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் அல்வர்கா ஃபோர் பக்கத்தில், ஒரு துபாய் சஃபாரி பார்க் பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு E44. ஸோ அதனால் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க சரியா.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: எதை எதுக்கெல்லாம் டே பாருங்களேன், இன்றைக்கி வந்து வேர்ல்டு மஸ்கிட்டோ டேவா. உண்மையிலேயே இந்த இந்த கொசுக்கடியிலேருந்து, அதாவது என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது சும்மா ஆர்ஜி ஆடிஷன் ஒன்று வச்சுருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அங்கே வந்து சும்மா போயிட்டு நான் கேட்டுட்ருந்தேன், என்னங்க இது ஆர்ஜி ஆடிஷனா, ஓகேங்க நான் காலேஜ் படிக்கிறேங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து கொசுக்கடியிலிருந்து தப்பிப்பது எப்படி, இதை பற்றி ஒரு நிமிஷம் பேசுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆன் ஸ்பாட்லேயே ரிஜெக்ட் ஆகிட்டேன் நான். ஆமாம், நீ எப்படி அப்படி செலக்ட் ஆகும் நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு, ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும், அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பட் இந்த கொசுக்கடி பற்றி சில பல ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிவியாஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வேர்ல்டு மஸ்கிட்டோ டேவா, தொடர்ந்து பேசுவோம், ஸ்டே டியூன்ட்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Golden Song of the Hour. Golden Song
3: of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
1: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

மூணு நாள் லீவ் வருது. இந்த மூணு நாள் லீவ்ல எங்கெல்லாம் போகலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஃபிளைட்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஏறி போச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? 28, 29, 30 ஆகஸ்ட் லீவ், 31 அப்படியே நீங்கள் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதத்தோடு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். பட் 31ஆம் தேதிக்கு மட்டும் லாஸ் ஆஃப் பே போட சொல்லுங்கள், கவர்மெண்ட் ஹாலிடேக்கு போட சொல்லிடாதீங்க, உங்கள் கம்பெனிக்காரங்கள்ட்ட பேசிடுங்க, சரியா? ஓகே.

0: ஸோ அபுதாபிலேருந்து துபாயிலேருந்து எங்கெல்லாம் சீப்பாக இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ அபுதாபிலேருந்து ஃப்ளைட் பார்த்து வச்சிருக்கேன். ஒமானுக்கு 500, பஹ்ரைனுக்கு 500, சவுதிக்கு 720, கத்தாரு, குவைத்து, இது எல்லாத்துக்குமே 1000 கீழே. துருக்கியாவுக்கு வந்து 1023 இருக்கு அப் அண்ட் டவுன், பட் வீசா தான் கஷ்டம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1143 திருஹாம்ஸ்க்கு இருக்குது, பட் சென்னை கிடையாது. மும்பாய்க்கு இருக்குது, மும்பை புனேக்கெலாம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியா. அதை தவிர நீங்கள் வந்து நார்த் மேசடோனியா, ஜெர்மனி பாருங்கள், 1237 இருக்குது. பட் ஜெர்மனி வீசா, உங்களுக்கு செகண்ட் வீசா மல்டிபிள் என்ட்ரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஜெர்மனியில் கொலோன் அப்படிங்கிற ஊருக்கு 1237 அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் இருக்குது. அர்மேனியாவுக்கு இருக்குது 1400, அழகான ஊர். உஸ்பெகிஸ்தானுக்கு இருக்குது. சுவிட்சர்லாண்டுக்கெலாம் 1400 திருகாம்ஸ்க்கு இருக்குங்க அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டு. சூப்பராக போயிட்டு வரலாம் நீங்கள், பட் என்ன வீசா தான். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிங்க. இல்லை லாஸ்ட் மினிட்டில் எனக்கு வீசா எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஈஜிப்துக்கு டைரக்ட் ஃப்ளைட் 1500 இருக்குது, போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். ஈஜிப்ட் சூப்பராக இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் கூட ஓகேன்னு தான் நினைக்கிறேன், பட் நீங்கள் இவிசா எடுக்கணும். ஸோ கைரோ, அலெக்சாண்ட்ரியா இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது, அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே கூட எனக்கு தெரிஞ்ச சில பல டூர் கைட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க, நான் உங்கள் நம்பர்லாம் வேணாலும் அமுச்சு விட்றேன் உங்களுக்கு. 30-35 degrees இருக்குது, கொஞ்சம் சூடாக தான் இருக்கோ. சரி வாணா, பிஜித்தை விட்டுருங்க, டிசம்பரில் போய்க்குவோம் சரியா. ரெண்டு பாட்டு தொடர்ந்து கேட்டு நம்ம 1 மணிக்கு மேலே பேசுவோம். இது 89.4 தமிழ் FM, ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சவுதி கடற்பகுதியில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒரு தமிழ்நாடு மீனவர் உயிரிழந்தார். ஏற்கனவே சீர்காழி மீனவர் மாவீரன் உயிரிழந்த நிலையில் சங்கர் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சவுதி அரேபியாவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பேரணிக்கு செல்ல சிறப்பு ரயிலுக்கு அனுமதி மறுத்த மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. நாளை டெல்டா மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு சார்பில் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு தொழிலாளர் விவசாயிகள் விரோத கொள்கைகளை தீவிரமாக செயற்படுத்தி வருகின்றது. தலித்துகள் பழங்குடியின மக்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுகின்றது என்று அவர் கூறினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாமல் படுதோல்வி அடைந்துள்ளது என்றும் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான தகவல்களை வழங்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசிடம் கேட்டுள்ளது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் தொடர்ந்து எழுந்து வரும் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடு குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. NTA-வை வெறும் தற்காலிக நடவடிக்கைகள் மூலம் அல்லாமல் நிரந்தரமான மற்றும் வலுவான நிறுவன அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேர்வு முறையில் தொழில்நுட்ப மாற்றங்கள், இணைய பாதுகாப்பு, பாதுகாப்பான உட்கட்டமைப்பு மற்றும் தேர்வு நடத்துவதற்கான நிரந்தர அமைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: கடந்த 18 தேதி ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதற்கமைய வெளிநாடொன்றில் இருந்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பிலான கைத்துப்பாக்கியொன்று மற்றும் 12 தோட்டாக்கள் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 15 மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த சதுரங்க பெரீரா 2025 மார்ச் 22 போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். அமீரகத்தில் தொழிலாளர்களின் அன்றாட தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்யும் வகையில் முகைஸ்னா 2, ஆல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3 மற்றும் ஆல்கோஸ் 4 பகுதிகளில் ஒருங்கிணைந்த சமூக சந்தைகளை துபாய் நகராட்சி அமைத்துள்ளது. மேலும் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 பகுதியில் 4வது சந்தை விரைவில் திறக்கப்பட உள்ளது. தொழிலாளர்கள் தங்குமிடங்களுக்கு அருகிலேயே பாதுகாப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலில் அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
3: 1990களில் கொசுவாவில் நடைபெற்ற இன மோதல்களின் போது உயிரிழந்தவர்களுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 3 பெரும் புதை குழிகளில் இருந்து குறைந்தது 23 பேரின் எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொசுவோ வழக்கறிஞர்கள், காவல்துறை மற்றும் தடயவியல் அதிகாரிகள் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் குறைந்தது 23 நபர்களுக்கு சொந்தமானதாக சந்தேகிக்கப்படும் எலும்பு எச்சங்கள் தடயவியல் மருத்துவ குழுக்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எச்சங்கள் அனைத்தும் DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. முழுமையாக அடையாளம் காணும் பணி தடயவியல் பரிசோதனைகள் மற்றும் சட்ட நடைமுறைகள் முடிந்த பின்னரே உறுதி செய்யப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்துக்கு இகா ஸ்வியாடெக் மற்றும் எலினா ரைபகினா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் காலிறுதி ஆட்டத்தில் தியாகோ ஆஸ்டின் டுராண்டே மற்றும் ஆர்தர் ஃபில்ஸ் ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் கோகு கவ் மற்றும் மார்தா காசியூக் ஆகியோர் விளையாட உள்ளனர். மற்றொரு காலிறுதியில் சாரா பெஜ்லீக் மற்றும் மேடிசன் கீஸ் ஆகியோர் மோதுகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு லாரன்சோ மோசெட்டி, பிரான்சிஸ் தியாஃபோ மற்றும் டெய்லர் ஃபிரிட்ஸ் மற்றும் பிராண்டன் நகாஷிமா ஆகியோரும் தகுதி பெற்றுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
4: 89.4 ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன். என்னைக்கு

0: இந்த சம்மர்ல குறிப்பா நிறைய இடங்கள்ல ஏசி பிரச்சனை வருது. ஒரு மாசமா ஏசி வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க சம்மர் முழுக்க. சோ இந்த மாதிரி நடக்கும் போது அதுலயும் சில பல பிரச்சனைகள் இருக்காமா? சோ நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க, அபார்ட்மெண்ட்குள்ளேயே டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல்லாம் வந்துச்சு, டெக்னீஷியன்ஸை இமீடியட்டாக நாங்கள் வந்து கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹியூமிடி கம்மியாக இருந்துச்சு, அண்டு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவா பில் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வருது, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் பேர் பண்ணிக்க ரெடி அப்படின்னா ஆட்டோ மோட்லேயோ ஃபேன் மோட்லேயோ போட்டுட்டு ஏசியை வந்து 26-28 டிகிரிஸில் வச்சிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப லாங் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 10-15 நாள் ஹாலிடேல போறீங்கன்னா அந்த மெத்தடை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: One last time, இப்ப இருக்கக்கூடிய கோல்ட் ரேட் என்னங்கறதை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate.
4: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: சோ இன்னிகான ரேட் நான் இப்ப சொல்லிடுவேன். ஈவினிங் ரேட் வந்து ஈவினிங் ஷோல இன்னிக்கு ஆர்ஜே பிரியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, அவங்க சொல்லுவாங்க. நாளைக்கு மறுபடியும் நம்ம தொடர்ந்து கோல்ட் ரேட் என்னங்கறத பார்க்கலாம். 18 கேரட் தங்கம் இன்னிக்கு 411.75 AED, 21 கேரட் தங்கம் 480.50, 22 கேரட் தங்கம் 501 ஆயிடுச்சு, 24 கேரட் தங்கம் 541 dirham சார்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate.
4: Brought to you by 32 years of legacy, Ain Gold Wallet.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கோல் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
1: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: மஸ்கிட்டோ டே பத்தி சில ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்க பார்க்கலாம். டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: துபாயில இந்த ரோட்ல இருந்து அப்படியே ஊதுமிதா ரோட்க்குள்ள நுழையறீங்க அப்படினா ஊதுமிதா ரோட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மென்ட் இருக்கு. அதே மாதிரி E311 ல மொயஸ்னா பக்கத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. டுவர்ட் சார்ஜ் ஆனல ஸ்லோ மூவ்மென்ட் இருக்கு. மலையா ஸ்ட்ரீட் அண்ட் அல்தை ரோட் டுவர்ட் வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் நல்லா ஸ்லோவா இருக்கு. E11 அபுஷாகரா கிட்ட ஸ்லோவா இருக்கு. மற்றபடி இங்கேயுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, பட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor Showrooms today.
0: ஓகே, மஸ்கிட்டோ இத்தனோண்டு இருந்துக்கிட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய நோய்களை கொடுக்கக்கூடிய இந்த மஸ்கிட்டோ நம்மளை ஏன் இந்த அளவுக்கு பாடப்படுத்துது? இதுக்கு ஏன் ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது? கொஞ்சம் தண்ணி தேங்கினா கூட எதையாவது பண்ணி வந்துருது. மஸ்கிட்டோஸ் அண்ட் கரப்பாம்பூச்சிஸ் இருக்குல்ல, பெரிய டார்ச்சர். கரப்பாம்பூச்சி கூட மஸ்கிட்டோ அளவுக்கு டிசீஸ் பரப்புகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது உயிரினம் கிடையாது. ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேயே யூரோப்பில் மலேரியா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரோமாபுரி நகரத்துலலாம் வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. 79 இது வந்து பயங்கர ஒரு எபிடமிக்காக மாறி எல்லாரும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஐயோ என்ன இது, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. 1897 மஸ்கிட்டோஸ் தான் மலேரியாவுக்கு பயங்கரமான ஒரு காசு அப்படிங்கிறத முழுசாக கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிற ஒரு முன்னேற்பாடில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த மலேரியாங்கிறத தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மஸ்கிட்டோ கொடுக்குது. உலகத்தில் உள்ள மற்ற அனிமல்ஸை விட அதிகமாக டெத்ஸை காசு பண்ணுற ஒரு அனிமல் மஸ்கிட்டோ தான், தெரியுமா? ஐயோ, பெண் மஸ்கிட்டோஸ் மட்டும்தான் கடிக்குமா, அதுவும் ப்ரீடிங் பீரியடில் மட்டும்தான் கடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோட்டீனுக்காக, உனக்கு ப்ரோட்டீன் கேட்குதா? இங்கே அவங்கவங்க ஜிம்முக்கு போயிட்டு ப்ரோட்டீன் பத்தலாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ப்ரோட்டீன் கேட்குதா ஃபீமேல் மஸ்கிட்டோ? என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மஸ்கிட்டோஸ் மற்ற பக்ஸ் மாதிரி லைட்டுக்கு அட்ராக்டட் கிடையாது அப்படின்னு சயின்ஸில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மஸ்கிட்டோவில் இருக்கக்கூடிய நீடில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நீடுலாம் யோசிச்சு பாருங்கள். அதை வந்து மெடிசனுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களாமா, ஐ மீன் அதே மாதிரி நீடில்ஸை. ஸோ இந்தளவுக்கு ஒரு டெட்லியஸ்ட் மஸ்கிட்டோ உலகத்திலேயே அதிகமான உயிர்களை காவுவாங்கன்னு சத்தியமாக நானே எதிர்பார்க்கல, பட் அதுதான் உண்மையும் கூட.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Iyer's premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home. There's no home like that.
2: 91 போடு. 90s

ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: For details, call 056-415-4242.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நீங்க கேட்க போறீங்க. 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஓகே, அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நடத்துற மலையாளி மங்கா த ஓணம் கான்டெஸ்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா, ஓணம் அட்டையர்ல அழகா ஒரு போட்டோ எடுத்து நூற்றில் ஒரு மலையாளி மங்கையாக நீங்களும் மாறலாம். ஸோ உத்ராடம் டே அன்னைக்கு உங்களுக்கு அந்த இன்வைட் வழங்கப்படும், ஓணக்கூடிய கிஃப்டா கிடைக்கும். அதை தாண்டி நீங்க பரிசுகளும் வெல்லலாம். நீங்க இன்ஸ்டால அந்த போஸ்ட் பண்ணும்போது அன்னத்தங்கம் பேஜை டேக் பண்ணணும். ஹேஷ்டாக்ஸ் மலையாளி மங்கா அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். 100 பேருக்கு இன்விடேஷன் வழங்கப்படும், ஓணம் ஸ்பெஷல் கிஃப்ட்டும் வழங்கப்படும். ஸோ பொன்னி ஐஸ்வர்யம் ஓணத்தின் ஆனந்தம் அண்ண தங்கத்தோடு ஒப்பம் மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க? துபாயில இருந்து உங்க பேரு? லூயிஸா?
1: ஆமா, லூயிஸ், LOUIS.
0: பயங்கரம் செம கிங் லூயி. அவர் பேர்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர், சூப்பர் பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் லூயிஸ்?
1: வானத்தை போலையில இருந்து காதல் வண்ணிதான்.
0: ஓகே, இந்த பாட்டு பர்டிகுலரா நீங்க கேக்குறதுக்கான காரணம் என்ன?
1: கேப்டன் பிடிக்கும்.
0: கேப்டன் பிடிக்கும்,
1: கேக்கலாமா?
0: ஓகே சரி, அந்த பாட்டு ஒருவேளை இல்லனா வேற என்ன பாட்டு நான்
1: குடுக்க? கேப்டன் பாட்டு வேற பாட்டு போடுங்க. சொக்க தங்கத்துல ரெண்டு பாட்டு போடுங்க.
0: ஆ ஓகே, கேப்டன் பாட்டு இருக்கணும், அவ்வளவுதானே?
1: ஆமா.
0: சரிங்க, ஓகே மிஸ்டர் லூயிஸ், நான் போட்டு விட்டுறேன். थैंक यू, ஹேவ் எ நைஸ் டே. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்த்தறலாம். வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க? ஹலோ, கேக்கலாம். ஓகே, அடுத்த லைன் கூப்பிடுவோம். அரசியல் தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணுவார் ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு, அப்போ லைன் போகாது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இது? வணக்கம், யாரங்க இருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சுத்தமாக கேட்கல நீங்கள் பேசுறது, இன்னும் சத்தமாக பேசுங்க. ஹலோ, கேட்குதா? இப்போ தான் கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கு மறுபடியும் நாளை சந்திப்போம். டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அபுதாபி 18 ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அபுதாபி சுகாதாரத்துறையும் அபுதாபி சிவ பாதுகாப்பு ஆணையமும் இணைந்து சுகாதாரத்துறையின் தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் புதிய தலைமுறை ஸ்மார்ட் மற்றும் சிறப்பு வசதிகளை கொண்ட ஆம்புலன்ஸ்களை அறிமுகப்படுத்தின. அவசர நிலை ஏற்படும் தருணத்தில் இருந்தே நோயாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சையை வழங்குவதுடன் அவசரகால மீட்பு நடவடிக்கையின் வேகம் மற்றும் செயற்திறனை மேம்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும்.
2: உலக செய்திகள்.
3: யுக்ரைன் தலைநகர் கீவ் நகரை இலக்கு வைத்து ரஷ்யா நடத்திய சமீபத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 13 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலில் மேலும் 40 பேர் காயமடைந்துள்ளதாக யுக்ரைன் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கீவ் நகரம் தொடர்ந்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. நகரம் முழுவதும் இரவு நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கிடங்குகள் தாக்கப்பட்டதாக யுக்ரைன் அரசின் அவசரகால சேவைத்துறை தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தினை 152 அடியாக உயர்த்த வேண்டும். நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தென் மண்டல முதல்வர்கள் கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார மேம்பாட்டுக்கு அண்டை மாநிலங்களுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக முதல்வர் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையால் எந்தவொரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவமும் குறையாது என மத்திய அரசு சட்டப்பூர்வ உத்தரவாதம் தர வேண்டும் என்றார். தென் மாநிலங்களின் செயல்திறன், வளர்ச்சி, முதலீடுகளை கருத்தில் கொண்டு நியாயமான நிதி பகிர்வை வழங்க வேண்டும். GST வரம்புகளை தீர்மானிக்கும் நெகிழ்வு தன்மையை மாநிலங்கள் மீண்டும் பெற வேண்டும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: ராகுல் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒருமுறை திருப்திப்படுத்தும் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து வருவதாகவும் இத்தகைய அரசியல் இனி எடுபடாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாடியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 1937 ஆண்டின் தீர்மானத்துக்கிணங்க வந்தே மாதரம் பாடலின் 2 வரிகளை மட்டுமே பாடுவது என அக்கட்சியின் செயற்குழுவில் நேற்று முடிவெடுக்கப்பட்டது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா NANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்தார். காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு ஓர் ஆச்சரியமான தேச விரோத முடிவை எடுத்துள்ளது என்று அமித்ஷா தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: 2022 ஆண்டு முதல் தற்போது வரை புகையிலை பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி திருத்தங்களின் தாக்கம் காரணமாக 2025 ஆண்டளவில் நாட்டின் சிகரெட் தயாரிப்பு 32% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜாவீர தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜாசேகர் இன்று சபை அமர்வில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். 2022 ஆண்டில் 2.8 பில்லியனாக சிகரெட் உற்பத்தி வரி கொள்கைகளின் தாக்கம் காரணமாக 2025 ஆண்டளவில் 1.9 பில்லியனாக குறைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2nd ஆட்டம் மழையினால் தாமதமானது. இந்த போட்டியில் இங்கிலாந்து தனது முதல் இனிங்ஸில் பதிலளித்தாட ஆரம்பித்துள்ளதுடன் 2 விக்கெட் இழப்பிற்கு 112 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டம் மழையினால் தடைப்பட்டது. பாகிஸ்தான் முதல் இனிங்ஸில் 171 ஓட்டங்களுடன் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஜோ ரூட் 37 ஓட்டங்களுடனும் ஜோர்டன் காக்ஸ் 23 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
5: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
6: Star of the month.

0: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இன்றைக்கு இருந்து 4 முதல் 5 டிகிரி செல்சியஸுக்கு மேல வந்து வெயில் வந்து குறையும், வெப்பம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எதிர்பார்க்கிற அந்த வானிலையை வந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து வெளியில வந்து என்னதான் வெயில் இருந்தாலும் கூட நல்ல காத்து அப்பப்போ அடிக்குது. அந்த காத்து லைட்டா கொஞ்சம் குளிர் காத்தாவும் இருக்கு. அனுபவிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க பகுதிகளில் எப்படி இருக்கு இன்னைக்கு வானிலை? இன்னைக்கு தெற்கு கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெய்யுமான்னு தெரியல. இந்த வாரம் முழுக்க மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் பெய்யவே இல்லை நேற்று வரைக்கும். இன்னைக்கு பெய்யுமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ரகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இழை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு நம்ம மொழியில, சரியா? இந்த இழைக்கு வந்து பலவிதமான பொருள் வந்து நாம சொல்ல முடியும். குறிப்பா இப்ப பாருங்க, வயங்கிழை, ஏந்திழை, நேரிழை இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் இலக்கியத்துல வந்து நாம பார்க்க முடியும். இது எல்லாமே பெண்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லா இருக்கு. அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒவ்வொரு பொருள் இருக்கு. சேயிழைனா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, வயங்கிழைக்கு ஒரு பொருள் இருக்கு, ஏந்திழைக்கு ஒரு பொருள் இருக்கு, நேரிழைக்கும் ஒரு பொருள் இருக்கு. எனவே அது பற்றி இன்னைக்கு நாம பேசலாமா? இழை அப்படிங்கிற சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கிற மாதிரி இழைத்தல் இதுவே ஒரு வினை சொல்லா வரும் பொழுது அதுக்கும் பல பொருள் இருக்கு. இப்போ இந்த காலத்துல நாம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தா குற்றம் இழைக்கிறது, இதை வந்து நம்ம சொல்லுவோம். ஒரு செயலை செய்யறது, ஒரு செயலை அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது, இதை வந்து இழைத்தல் அப்படின்னு சொல்லலாம். நூல் நூற்றுறது, அது பத்தி தெரியுமா? நூல் நூற்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது கூட இழைத்தல் அப்படின்னு சொல்லலாமா? அடுத்து செதுக்கிறது, பதிக்கிறது, வரைகிறது, இது எல்லாமே இந்த இழைத்தல் என்ற ஒரு சொல்லுக்குள்ள அடங்குது. இந்த இழை என்ற இந்த ஒரு விசாலமான பொருள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல் பற்றி இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். உங்களுக்கு இந்த இழை என்ற சொல் பற்றி தெரியுமா? அல்லது இந்த இழை என்று சேர்ந்து வரக்கூடிய இந்த சேயிழை, ஏந்திழை, வயங்கிழை இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பற்றி நீங்க என்னோட வந்து சொல்லலாம். 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்படுங்க, அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து நீங்க சொல்லலாம். எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்து 2 பாடல்கள் அடுத்தடுத்து வருது. முதல் பாடல் சிலம்பாட்டம் படத்துல இருந்து மச்சான் மச்சான், இளையராஜா அவர்கள் குரல்ல வருது. அதே மாதிரி மாரி 2 படத்துல இருந்து ஆனந்தி அப்படிங்கிற பாட்டும் வருது, அதுவும் இளையராஜா அவர்களின் குரல்ல தான். சரியா, சொல்லிட்டே இருக்கும் போது ஒருத்தர் அழைப்புல வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: அக்பர், அபுதாபி.
0: அக்பர், சொல்லுங்க. அக்பர் எப்படி இருக்கீங்க?
1: இழை வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய இடம் தான் தமிழ். அது
0: சொல்லுங்க.
1: இடைப்பகம், மழை, இடைப்பகம், மழை, அது இழை. இழைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வராது.
0: என்ன இடைப்பகமா? புரியல. செதுக்கி தேய்க்கிறது, அடடா அடடா, சிறப்பு சிறப்பு.
1: இந்த வார்த்தை இழைப்பகங்கிறது தமிழ் அகராதியில் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும்.
0: எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லையா?
1: மர இழைப்பகம், நீங்க சொன்ன மாதிரி அந்த
0: அந்த உருவாக்குறது, ஏதோ ஒன்னு செய்யறது, அத வந்து நம்ம இப்ப வந்து புழக்கத்துல பெருசா இல்ல, அதனால நம்ம வந்து கொண்டு வருவோம். அழகான அழகான சொல் இல்லையா அது, இழைக்கிறது அப்படிங்கிறது. சரி அக்பர், நன்றி. மர இழைப்பகம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்க இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. 2 பாடலையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். Back to back. 2 பாட்டு. 2 பாட்டு.

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City. Thodarndhu, Tharpodhu, Burjman Exit 1, Rag Bank Arigilum, Jafsavil, Pudhiya Kilai, Brahmandamaga Thirakkappattullathu.

0: வயங்கிழை. வயங்கிழைனா என்ன தெரியுமா? வயங்கு அப்படிங்கிறது ஒளி வீசுறது என்று பொருள். எனவே வயங்கிழை அப்படின்னா ஒளி வீசக்கூடிய ஆபரணங்களை அணிந்த பெண். ஏந்திழை அப்படின்னா ஆபரணங்களை வந்து ஏந்தி இருக்கக்கூடிய, அணிந்திருக்கக்கூடிய பெண். குறிப்பா அந்த கழுத்துல வந்து பெரிய ஆரம் மாதிரியான ஆபரணத்தை வந்து அணிந்திருக்கக்கூடிய பெண். நேரிழையீர் அப்படின்னு ஆண்டாள் திருமொழியில வந்து முதலாவது பாடல்ல வந்து நேரிழையீர் அப்படின்னு ஆண்டாள் வந்து தன்னுடைய நண்பிகளை வந்து கூப்பிடுற மாதிரி ஒரு வரி வரும். நேரிழையீர் அப்படின்னா நேர்த்தியான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய பெண். என்ன அழகான விஷயம் இல்லை, என்ன அழகான மொழி இது இல்லையா? அப்படி சொல்ல சொல்ல அப்படியே அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்கு எனக்கு. இந்த இழை இழைத்தல் இது பற்றி அப்படியே தேடிட்டு இருக்கும்போது அழகான அருமையான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. என்ன தெரியுமா? கூடல் இழைத்தல் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து முற்காலத்தில் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் இருந்திருக்கு. கூடல் இழைத்தல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காதலித்த தன்னுடைய தலைவன் வந்து திரும்பி நமக்கிட்டே வருவாரா, தன்னை வந்து திருமணம் செய்து கொள்வாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக பெண்கள் வந்து கிட்டத்தட்ட சகுனம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்களாம். அது எப்படின்னா மணலை வந்து அப்படியே நிரப்பி அதில் வந்து வட்டமாக கண்ணை மூடிக்கிட்டே வந்து அவங்க வட்டமாக வந்து வரைவாங்க. அந்த வட்டம் வந்து தொடங்குன இடத்துல முதல்ல முடியணும். இது முதலாவது விஷயம். சரியா, கண்ணை மூடிட்டு வரையும் போது சில நேரம் அது மாறி போயிடும் இல்லையா? இது வந்து வட்டம் எங்கே தொடங்குறமோ அப்படியே வந்து சரியாக வரணும். அதுக்கப்புறமா அந்த வட்டத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்களா, அதுக்குள்ள சில வளையங்கள் அப்படியே வரைவாங்க, தொடர்ந்து வரைவாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்குள்ள அந்த வளையங்களை வந்து வரைவாங்க. வரைஞ்சி அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது அது வந்து வரைஞ்ச வளையங்களோட எண்ணிக்கை வந்து ரெட்டப்படையாக வந்தா 2, 4, 6 அந்த மாதிரி வந்தா தலைவன் வந்து திரும்பி வருவார். அப்படி இல்லை ஒற்றைப்படையாக வந்துருச்சுன்னு வைங்க, 1, 3 அந்த மாதிரி 5, 7 அப்படி வந்துருச்சுன்னு வைங்க, அவர் வரமாட்டார் அப்படின்னு அதை நம்புவாங்க அவங்க. எப்படி கூடல் இழைத்தல் இதுக்கு பேர், என்ன ஒரு அழகான விஷயமா இருக்கு பாருங்களேன். ஒருத்தர் வந்திருந்தார், அவர் என்ன சொன்னார்னா தமிழ் இழை அப்படின்னா கீபோர்டு, நம்ம டைப் பண்ணுற கீபோர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து தமிழ் இழை அப்படின்னாமா. தமிழை வந்து அது உருவாக்குறதுனால, ஒரு மொழியை வசனத்தை உருவாக்குறதுனால அதுக்கு தமிழ் இழை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க நம்ம மக்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு?
1: என் பேர் இப்ராஹிம்.
0: இப்ராஹிம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், குறை ஒன்றும் இல்லை. சொல்லுங்க இப்ராஹிம். எனவே என்ன தலைப்பு, என்ன பேசுறோம் அதை கேட்டுட்டு எடுங்க. ஏன்னா உங்களுக்கும் நேரம் மிச்சம், எனக்கும் நேரம் மிச்சம். சரி, அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா எனக்கு பிடித்த பாடல் ஜூலி கணபதி படத்துல இருந்து ஸ்ரேயா கோஷலோட முதல் பாடல் இல்லையா, அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல ஹை ஆன் காதல் பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹ நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.
0: This hour of ragaram is brought to you by Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இந்த ஏந்திழை அப்படின்னு ஒரு பாட்டுல வந்து ஒரு வரி வரும், ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல அப்படின்னு. ஏரிக்கரவையிலிருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல அப்படின்னு இளையராஜா பாடுற ஒரு பாட்டு வரும். அது மாதிரி யேசுதாஸ் பாடுற ஒரு வெர்ஷனும் அதுல இருக்கு. அந்த ஏந்திழைக்கு வந்து பொருள் சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஆயிழைக்கு என்னன்னு சொல்லுங்க, சே இழைக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இந்த இழையில வர எத்தனையோ சொற்கள் இருக்கு இல்லையா தமிழ், அப்பப்பா எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்ப அந்த சொற்களுக்கு சொல்லுங்க, பொருள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்ப பாருங்க, ஆள் இழை அப்படின்னா என்ன தெரியுமா? ஆள் அப்படிங்கிறது ஆராய்ந்து எடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபரணங்கள், ஆயில் ஆயிழை. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்த பெண் தான் ஆயிழை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் ஆள் இழை அப்படின்னா என்ன தெரியுமா? அது ஆலமரத்தினுடைய அந்த நார், அதுதான் ஆள் இழை. அதுக்கப்புறமா வாலிழை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து வால் அப்படின்னா தூய்மையான அல்லது அழகான அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அழகான அல்லது தூய்மையான ஆபரணங்களை அணிந்த பெண் தான் வாலிழை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நேரிழை நான் சொல்லியிருந்தேன், நேர்த்தியான ஆபரணங்களை அணிந்த பெண் அப்படின்னு. இந்த இழை அப்படிங்கிறத சொல் வந்து ஆரம்பத்துல வந்து இந்த நூல் நூல் இருக்கு இல்லையா, நூல் நூல் நூலிழை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பஞ்சிலிருந்து

0: கிடையாது. இந்த காலத்தில் நாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் இப்படி ஏதாவது பண்ணி வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய பதின்ம வயதில் வந்து நம்ம பார்த்து காதலிச்ச அல்லது ஆசைப்பட்ட ஒரு பையன் வந்து நம்மளை காதலிக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், திரும்பி வருவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே. ஆனால் இந்த மாதிரியான வழக்கம் எல்லாம் அப்படியே வழக்கொழிந்து போய்விட்டது. சரியா? சரி, அடுத்து உன் சமையல் அறையில் பாட்டு வருது தில் படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: முகமது அசன் பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து வேட்டை படத்துல இருந்து விஜய் பாட்டு.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி. ஓகே, அவருக்கு அப்புறமா பாட்டு ஒன்று கொடுத்துடலாம். இப்போ வந்து உன் சமையல் அறையில் பாட்டு வருது தில் படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

கேட்டுக் கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சரி, மனசு தொட்ட மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்? நிறைவுக்கு வருது. இழை பற்றி இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் பேச இருந்தோம் இல்லையா? இன்னும் இழை இழைன்னு அந்த பின்னொட்டா இழை வரக்கூடிய எத்தனையோ சொற்கள் வந்து நம்ம மொழியில இருக்கு. இன்னைக்கு தெரியாதவங்க நிறைய அழகான சொற்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பெயர்களை வந்து பெண் பிள்ளைகளுக்கு வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரிழை, ஆழிழை, அப்புறம் ஆயிழை, ஏந்திழை, வயங்கிழை, அப்புறம் ஒள்ளிழை அப்படின்னு ஒரு சொல் இப்போ ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அதாவது ஒளி பொருந்திய ஆபரணங்களை அணிந்த பெண். ஒள் இழை, ஒள் அப்படிங்கிறது ஒளியினுடைய வேர் சொல்லாக இருக்கு. எனவே ஒள்ளிழை அப்படிங்கிறது ஒளி பொருந்திய ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. இத்தோடு மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: கவிதை. Coming up next.
1: அடுத்து வருவது Rock with Raja. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். முதலில் தமிழக செய்திகள். அரசை விமர்சிக்காமல் இருக்க கொடுக்கப்படும் மறைமுக கையூட்டா இந்த கார் விவகாரம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீவான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுக்கு 176,000 கோடி கடன் வாங்கும் நிலையில் கூடுதலாக மாதம் 100,000 ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை என்ன? அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கினால் இனி எந்த கட்சி உறுப்பினர் உங்களை எதிர்த்து பேசுவார்? அரசை விமர்சிக்காமல் இருக்க கொடுக்கப்படும் மறைமுக கையூட்டா என்று சீமான் வினவியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் இலவச மகிழுந்து வழங்கப்படும் எனவும், அத்துடன் தனி உதவியாளர் மற்றும் ஓட்டுநருக்கான ஊதியம், எரிபொருள் படி ஆகியவற்றுக்காக மாதம் 100,000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளமை அதிர்ச்சி அளிக்கின்றது என்று சீமான் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் அனைவரும் சமூக வலைதளங்களில் கவனம் செலுத்த பிரதமர் நரேந்திரமோடி தனிப்பட்ட முறையில் அறிவுரை வழங்கியுள்ளார். மேடை மற்றும் ஒலிபெருக்கி காலத்தை கடந்து இப்போது இணைய ஊடக தளங்கள் மூலமாகவே அரசியல் நிலை தீர்மானிக்கப்படுகின்றன. இதனை பிரதமர் நரேந்திரமோடி அரசு தீவிரமாக கருதுவதாக தெரிகின்றது. இவரது கருத்துப்படி கட்சி, அரசு மற்றும் இளைஞர்களுக்கிடையிலான தகவல் தொடர்பு போன்றவற்றை வலுவாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: முறையற்ற விதத்தில் வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றமை தொடர்பில் குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சசி வீரவங்சவை முன்பிணை அடிப்படையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. குறித்த வழக்கின் தீர்ப்பை வாசிப்பதற்காக வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்தரகம் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அலைனில் பெட்ரோல் நிரப்பு நிலைய ஊழியரை தாக்கிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியை சுத்தம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து பணியில் இருந்த பெட்ரோல் நிலைய ஊழியரை தாக்கிய குற்றச்சாட்டில் 2 பேரை அலைன் குற்றவியல் நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்துள்ளது. சம்பவம் நடைபெற்ற அதே பெட்ரோல் நிலையத்தில் குற்றவாளிகள் இருவரும் 2 மாதங்கள் சமூக சேவை செய்ய வேண்டும் என்றும், பொதுச்சேவை ஊழியரை தாக்கி பொது ஒழுங்குக்கு இடையூறு ஏற்படுத்தியதற்காக தலா 50,000 திர்ஹாம்ஸ் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: பங்களாதேஷில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக போட்டியுடன் கூடிய அதிபர் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் ஆளும் வங்கதேச தேசியவாத கட்சியான BNP வேட்பாளர் மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீர், ஜமாத் இ இஸ்லாம் தலைமையிலான 11 கட்சிகள் கொண்ட எதிர்க்கட்சி கூட்டணியின் வேட்பாளரும் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான ஒலி அகமதுவை எதிர்த்து போட்டியிடுகின்றார். வங்கதேச தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி இன்று நாடாளுமன்ற அவையில் மொத்தம் 349 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு தேர்தல் முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. கசியூரா மற்றும் லீவாவில் இன்று அதிகபட்சமாக 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் முறையே 41 மற்றும் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான், உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 38, 37 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. இன்று முதல் அமீரகத்தில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸினால் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
4: Stay tuned.

0: to Friday 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
8: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: You are back.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அந்தர் பல்டி அடித்துள்ளார் என்று அதிமுக விமர்சித்துள்ளது. தற்போது நீங்கள் சொல்வதைத்தான் மத்திய அரசும் கூறியது என்று முதல்வர் விஜய் மீது அதிமுக விமர்சனம் முன்வைத்துள்ளது. இதனால்தான் தொகுதி மறுவரையறை மசோதா வந்தபோது நாங்கள் ஆதரித்தோம் என்று அதிமுக தெரிவித்தது. இப்படி பல்டி அடிப்பதற்கு எதற்கு ஒரு தீர்மான டிராமா என்று முதல்வர் விஜய்க்கு அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. ஆகஸ்ட் 12 மக்களவை தொகுதி எண்ணிக்கை 543 மாற்றக்கூடாது என பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாததை சட்ட ரீதியாக உறுதி செய்க என்று இன்று விஜய் பேசியதைத் தொடர்ந்து அதிமுக இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. ஆகஸ்ட் 12 பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு முரணாக விஜயின் பேச்சு உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: மகாத்மா காந்தி சத்தியம், அகிம்சை, சேவை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கையெழுத்திட்ட 688 குறிப்புகளின் தொகுப்பு சஃப்ரான் ஆர்ட்ஸ் நடத்திய ஏலத்தில் 16.20 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது காந்தியின் கையெழுத்து பிரதிகளுக்கான முக்கியமான ஏல சாதனையாக கருதப்படுகின்றது. இந்த குறிப்புகள் காந்தியின் நெருங்கிய தோழரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஆனந்த் டி ஹிங்குரானிக்காக அன்னாரின் தந்தை மறைந்ததை தொடர்ந்து 2 ஆண்டுகள் காலப்பகுதியில் எழுதப்பட்டவை என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தற்போது நிலவும் எல் நினோ நிலை அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டு வரை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறு 97% அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மாதத்தில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் மழை அற்ற வறட்சியான வானிலை தொடர்ந்தும் நிலவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அதன் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜய்மான் இதனை தெரிவித்தார். சூடானின் கோர்டுஃபான் பிராந்தியத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் இருந்து தீவிரமடைந்துள்ள மோதல்கள் காரணமாக 200,000 அதிகமான மக்கள் புதிதாக இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதனிடையே அந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய நகரமான எல் ஒபைத் நகரில் முக்கியமான குடிநீர் மற்றும் மின்சார உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தொடர்ந்தும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் ஏற்பட்ட பருவகால வெள்ளமும் ஏற்கனவே மோசமடைந்துள்ள இடம்பெயர்வு நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது உள்ளதாக ஐநாவின் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஷார்ஜா தனது பொது போக்குவரத்து வலையமைப்பு முழுவதும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை விரிவுபடுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நகரங்களுக்கிடையேயான பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகளில் ஸ்மார்ட் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல், ஓட்டுநர்களின் செயற்பாடுகளை கண்காணித்தல், விபத்துக்கள் மற்றும் சாலையில் ஏற்படும் ஆபத்துக்களை கண்டறிவதே இதன் முக்கிய நோக்கமாகும். நகரங்களுக்கிடையேயான பேருந்துகள் ஒவ்வொன்றிலும் 10 AI தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக ஷார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் தொடர்ந்தும் மழையினால் தாமதமாகியுள்ளது. இந்த போட்டியில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வருவதுடன் 2 விக்கெட் இழப்பிற்கு 112 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பாகிஸ்தான் 171 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸில் பெற்றிருந்தது. இந்நிலையில் மதிய இடைவேளைக்காக இடைவேளை விடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து 59 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. ஜோர்டான் காக்ஸ் 23 ஓட்டங்களுடனும் ஜோ ரூட் 37 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Hello everybody, this is DSP.

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், தினா ஷோ அப்படின்றத எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். என்னச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அம்பியாவே பேசிட்டு திடீர்னு அண்ணியை நான் மாற சொன்ன மாதிரி இருக்கீங்க. இங்க இருக்கேன் நான் போ அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ், த ஈவினிங் காரை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு பிராவோ வந்து கேர்ள்வோட வாய்ஸ்ல பேசுறானே நினைச்சிடாதீங்க. நேத்தே இந்த காமெடி நான் சொல்லிட்டேன், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எனஸ், இன்னைக்கு தான் இன்னைக்கு 4 to 8 வரைக்கும் என் கூட தான் வந்து நீங்க அது ஈவினிங் கரெக்ட் ஷோல பேச போறீங்க, ஷேர் பண்ண போறீங்க, உங்க குமரல் எல்லாத்தையும் கிட்ட வந்து கொட்ட போறீங்க, ஜாலியா வந்து பேச போறோம். ஓகேவா, எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம். எஸ், நாங்கள் வந்து ஷோ வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பிராவோ அன்புடன் நான் பண்ண போறாரு. அண்ட் நான் அது ஈவினிங் கரெக்ட், த கிரேட் ஈவினிங் கரெக்ட் பண்ண போறேன். அண்ட் இப்போ அடுத்து யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா?
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஆக்சுவலி ஓணம் வரப்போகுது இல்லையா? ஸோ ஓணம் ஸ்பெஷல் வந்தாலே நம்ம அப்படி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒரு நாள் இந்த ஒன் டே ஆர்ஜேலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி ஒன் டே மலையாளியை நாங்கள் மாறிடுவோம். இது நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஓணம் பண்டிகை முன்னிட்டு துபாயில் உள்ள புர்ஜ்மன் மால், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது அந்த மாலு. ஸோ அங்கே வந்து பூக்கோல போட்டி வந்து நடக்க போதாமா. ஸோ அதுலேருந்து யார் வின் பண்ண போகிறாங்களோ உங்களுக்கு ஜஸ்ட் 18,000 மதிப்பிலான பரிசுகள்லாம் வந்து காத்துட்டு இருக்கான். ஜஸ்ட் 18,000 அப்படின்றீங்களா? ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக பூக்கோலம்லாம் போடுவீங்க அப்படின்னா நீங்களும் போய் கலந்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்து நீங்களும் கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்மளோட ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம வெளியே காமிக்கணும் இல்லையா? அவ்வளவு தான்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வரப்போது. ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்துலேருந்து மன் ஜவான் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத இந்த பாட்டுக்கு அப்புறமா சொல்வேனா, நீங்களும் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணுவீங்களாம். ஓகேவா, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஓகே, டீலா நம்பலாமா? சரி, ஓகே, கீ கீன்னு கத்தாதீங்க இந்த பக்கம்ந்து. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அது ஈவினிங் கரெக்டில் ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: செழிப்பையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: வெல்கம் பேக் 89.4 தமிழ் எஃப்எம்ல. எஸ் தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்சி பிரியா பேசிட்டு இருக்கேன். என்னோட ஷோ பேரே வருதுங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்னோட கஷ்டம் என்ன அப்படின்னு. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு இதை ஒரு டாஸ்க்குன்னு நினைச்சிங்கன்னா டாஸ்க், இல்லைனா ஒரு ஹெல்ப்னு நினைச்சிங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒருவேளை எனர்ஜி கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட, பிரியா எனர்ஜி லோவாக இருக்குது, கொஞ்சம் பீட் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்தணும், அதுதான் ஒரு ஹெல்ப். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ தான் ஓப்பனை பண்ண போகிறேன். இப்போது நிறைய ரூமர்ஸ் அப்படின்னாலே ஏகப்பட்ட ரூமர் இருக்கும், அதுவும் நம்மளை பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதலாம், அதெல்லாம் விட்டுருங்க. பட் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஒரு ஹாரர் ரூமராக இருக்கலாம், அப்புறம் அங்கெல்லாம் இருக்க அந்த பில்டிங் வந்து பாலணிஞ்சு போயிருக்கு தெரியுமா, அங்கெல்லாம் போயிடாத, அதுவும் நைட்டு 12 மணிக்கு போயிடாத, அடிச்சு கூட சொல்லுவாங்க, அப்பயும் நம்பிடாதன்ற மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்பீங்கல்ல, இப்போ வரைக்கும் மேபி நம்பிட்டு இருக்கலாம் நீங்கள். ஸோ அது என்ன, யாரோ கிளப்பி விட்ட ஒரு பொருளி, அது இப்போ வரைக்கும் ஸ்டில் நான் நம்புறேன். ஊர் பக்கம் போனால் அந்த பில்டிங்கை பார்த்தாலே ஒரு பயம், கோவாலு இருக்கேன், கோவாலு 4 மணி வரைக்கும் விளையாடிச்சுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அது என்ன அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. அது எந்த பொருளியாவே இருக்கலாம், குறிப்பாக வந்து இந்த கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கால் பண்ணுங்கள் 800-894-0 இந்த நம்பருக்கு. ஒருத்தர் முன்னாடியே கால் பண்ணிட்டாரு, என்ன டாபிக் கேட்டாலும் நான் சொல்லுவேங்க அப்படின்னு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ பிரியா.
1: Good evening.
2: Good evening. Good evening.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட பேர் என்ன?
2: உங்க ஷோக்கு கால் பண்ணா உங்களுக்கு லைனே கிடைக்காது, நம்ம 8 மணிக்கு மேல அவைலபிள் இல்ல.
1: அப்படின்றீங்களா? என்ன பண்றது, போங்க. ஓகே. சோ நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: ரவி. ரவி.
1: ரவி சொல்லுங்க. மிஸ்டர் ரவி. ரவி ஃப்ரம் துபாயா?
2: டாபிக்கே கேட்காம கால் பண்ணியாச்சு.
1: நான் என்ன பத்திரிக்கையில பேரா போட போறேன், பரவாயில்ல இருந்துட்டு போகுது. சரி, ஓகே மிஸ்டர் ரவி
2: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருப்பாங்க, ஒரு பொரளிய கிளப்பி விட்டுருப்பாங்கல்ல நம்ம ஊர் பக்கம் எல்லாம்.
2: அது ஒரு இது இருக்குல்ல, நம்ம கோவில் இருக்கும் அந்த சைடு, கோவில் வந்து லாஸ்டா இருக்கும் ஊர்ல, வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில் லாஸ்டா இருக்கும்.
1: ஓகே.
2: அங்க வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு அங்கன்வாடி தெரியுங்கல்ல, அந்த அங்கன்வாடி வந்துட்டு அது பழசு, நான் பிறந்து ஒரு 5 வயசுல அது க்ளோஸ் பண்ணி மாத்திட்டு வந்துட்டாங்க, அது ஏன்னா ஊருக்கு லாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு.
1: ஓகே.
2: அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதுல வந்து இந்த ஃபுல்லா வந்து இதாகி அதை அடைஞ்சு அது ஒண்ணும் யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அதுல வந்துட்டு சில பேரு என்ன சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள பேய் இருக்கு,
1: பிசாசு இருக்குன்றாங்க.
2: ஆமா, அப்படி எல்லாம் சொல்லி எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. இந்த பசங்க எல்லாம் அதுக்கப்புறம் போறதுக்கே பயந்துட்டோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சது இது ஒரு ரூமரு, பின்னாடி நம்ம மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம்.
1: ஸோ அந்த மாதிரி ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கமா இருக்கு, யார்கிட்ட கொட்டுறத நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க, இன்னைக்கு டைம் பார்த்து இதை கேட்டுட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். 800-894-0 நீங்க கால் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, இங்க இருக்கும் போது ஐயோ என் ஊர் மாதிரி வருமா, என் ஊர்ல வந்து அந்த தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்து நாங்கள் எப்படியெல்லாம் இளநி குடிச்சோம் அப்படின்ற மாதிரி பேசுறது. அப்புறம் 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எப்படா துபாய்க்கு போவோம், அப்படி கராமா போகணுமே தேரா போகணுமேன்னு புலம்புறது. இதானே நீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பாட்டு வருது, இதுதான் நம்ம திருத்தம் திருத்தம் நம்ம எல்லாரும் அப்படிதான். ஏன்னா நானும் அப்படிதான் புலம்புவேன். என்ன இப்போ கேட்டு வந்துடலாமா? ஈவினிங் கரை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா. வரும்போது ஒரு 13 நம்பர் வீடு இருக்கும், அதை கிராஸ் பண்ணி போனால் பக்கு பக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரூமர்ஸ், ஆளுக்கு இஷ்டத்துக்கு பயங்கர ரூமர்ஸ் வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் உண்மைன்னு இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது பில்டிங் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலையோ, நம்ம ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இருந்து இப்போவும் உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்து இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் பிரியா.
0: ஐ லேடிஸ் நம்ம ஷோக்கு லேடிஸ் கால் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெண்ணே பார்த்து வந்து சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. ஓகே, பிரியாவா நீங்க?
1: ஆமா ஆமா.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க பிரியா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: பிரியான் பேர் வச்சு எப்படி இருப்போம், நல்லா தான் இருப்போம். சொல்லுவோம், காசா பணமா? ஓகே சொல்லுங்க. ஆமா சொல்லு பிரியா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்ட அந்த ரூமர்ஸ், அந்த ஹாரர் ஸ்டோரி எல்லாம் வந்திருக்கா, கட்டுக்கதைகள்?
1: நம்ம ஊர்ல அந்த புனித மர கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: ஏகபோகமா கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்க உங்களுக்கு நடந்த கதைய.
1: நடந்த கதைன்றது, எங்க ஊர்ல ஒரு புளிய மரம் இருக்கு, அது வழியா வந்து இப்ப ஈவினிங் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனாலோ, எஸ்பெஷலி இந்த எண்ணெய் பலகாரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம அதை கிராஸ் பண்ணி போக கூடாது, அந்த வழியெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஒரு ஆணி போட்டு எடுத்துட்டு போ, நான்வெஜ் செஞ்சு எடுத்துட்டு போனா அந்த மாதிரி.
0: அது மட்டும் கிடையாதுங்க, பட்டை வத்தல் அது ரெண்டு, அப்புறம் வந்து இந்த கறி வச்சிருப்பாங்களே கறி கட்டை, அது ஒண்ணு, அப்புறம் வேற இடமும் இல்ல. ஓகே ஓகே.
1: அப்படின்னு மதியான நேரத்துல, அதுக்கப்புறம் நைட்டு வந்து அந்த மரத்துக்கு கீழெல்லாம் படுக்கூடாது, அதுல பேய் இருக்கு, அது வந்து நம்மள வந்து தாக அடிச்சிடும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பட் அது சயின்ஸ் பிஹைண்ட் இட்.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: பிகாஸ் ஆஃப் அந்த நைட்ல வந்து CO2
0: எக்ஸாக்ட்லி, அது நீம் ட்ரீ எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட மரம் கிட்ட இருந்து அதை
1: வந்து போட்டு எடுத்து இன்ஹேல் பண்ணிட்டு CO2 எக்ஸ்ஹேல் பண்றதுனால, மரம் வந்து பகல்ல வேற மாதிரியும் நைட்ல வந்து நம்மள மாதிரியே பண்றதுனால, இட் வில் டேக் ஆக்சிஜன் அப்படிங்கற மாதிரி தான் சயின்ஸ் பிஹைண்ட்.
0: ஆமா. சோ எதுக்கு
1: வந்து நம்ம வந்து அந்த மரத்துக்கு கீழ படுத்திருந்தா பேய் வந்து நம்மள கொன்னுடும்
0: அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டுக்கு சொல்லிருக்காங்க. நம்மளும் உண்மையா நினைச்சு பயந்துட்டு இப்ப வரைக்கும் அதை வந்து நம்பிட்டு இருக்கோம். இல்ல
1: கூட இருக்குல்ல, வேப்ப மர உச்சியில் நின்னு பேய் ஒன்னு ஆடுதுன்னு.
0: ஏங்க, நான் வேற ஸ்டுடியோல ஏன்னா இருட்டாகல, ஆகிற வரைக்கும் பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பிரியா, பாய் பாய் பாய் பாய்.
1: தேங்க்யூ.
0: ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி, ஒன்னா ரெண்டா, அதாவது கதைகளை கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா. நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், நீங்களும் ஷார்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: குட் ஈவினிங். நல்லா இருக்கேன், ஐம் குட், தேங்க்யூ. உங்க பேரு?
2: ஷாதிக் பேசுறேன்.
0: ஷாதிக், சொல்லுங்க ஷாதிக், என்ன என்ன கட்டுக்கதைகள்? ஒருத்தருக்கும் ஒருத்தரோட நம்பிக்கை ஒன்றும் இருக்கும், ஓகேவா? பட் இந்த 13 நம்பர் வீடு அதெல்லாம் வந்து கேட்கறது காமெடியா இருக்கும். பட் ஒருத்தவங்க எந்த விஷயம்லாம் வந்து நம்புறாங்களோ அதை நம்ம டச் பண்ணாம போறது என்ன கேட்டா வந்து நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு வந்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்களும் கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, தி ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இந்த நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050 310 8255.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்த கட்டுக்கதைகள்லாம் கிளப்பி விடுவாங்க. அதாவது என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டோட தங்கச்சியோட சித்தி பொண்ணு சொன்னது அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்பிட்டு இருப்போம். குறிப்பா இந்த அமானுஷ்ய விஷயங்களை. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படி கிளப்பி விட்ட ஒரு கதைகள் என்ன அப்படின்றத ஷேர் பண்ண 800-8940 கால் பண்ணவும். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங்.
1: ஹலோ, குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்.
1: என் பேர் வெங்கட்ராமன். என் பேர் வெங்கட்ராமன், துபாயில இருந்து.
0: ஓ, கேட்டுச்சு. ஓவர் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே மிஸ்டர் வெங்கட்ராமன். நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் வெங்கட், நீங்க கேள்விப்பட்ட சில பொருளிகள்லாம் வந்து என்னென்ன?
1: எங்க ஊர்ல ஒரு முனீஸ்வரன் கோவில்னு இருக்கும். அவரு ராத்திரியில சுருட்டு குடிச்சிட்டு ஊரை காப்பாத்துவாரு, ஊரு சுத்திட்டு வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ராத்திரி ஒரு 11 மணிக்கு எல்லாம் வந்துடுறேனாக்கா அப்படியே பயந்துருமா இருந்து தூங்கிட்டு போயிடும். அப்புறமா பாத்தீங்கன்னா அது ரெண்டு 12 மணி இறக்கி அவரு வந்து சுத்திட்டு எங்கெல்லாம் சுத்திட்டு ஊரை காப்பாத்துவாரு. அது நேரம் போய் பார்த்தாக்க அவர் பாத்துட்டாங்கன்னாக்கா வாயில எல்லாம் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கதை. கடைசி வரைக்கும் அது நம்பிட்டு கடைசியில இப்பதான் அதெல்லாம் ஒரு ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் விஷயமும் அப்படின்னு தோணுது.
0: நான் சொன்னா ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே?
1: இதுக்கு சம்மதம் இல்லன்றீங்களா?
0: இத நானே நம்புவேங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? ஏங்க, பாட்டி மேல சத்தியமா நான் நம்புவேங்க. அத சரி.

0: எனக்கும் கருப்புசாமிக்கு ஒரு டீலிங் இருக்கு, அதுல வந்து நீங்க எடுத்து விட்டுருவீங்க போல. ஆமா ஆமா, அதனால நைட் வந்து சாமி கண்ண குத்திங்க அப்படின்ற மாதிரி கனவு வந்துச்சு. மிஸ்டர் வெங்கட்ராமன் தான் அதுக்கு பொறுப்பு. ஊருக்கு போகும்போது தனியா நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, ஏதோ சுருட்டு வாட எதுவும் வருது இல்லையான்னு கேட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஹோம்வொர்க் நான்
1: கொடுக்குறேன்.
0: அவர்கிட்ட போய் பிரியாதான் பண்ண சொல்லுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, சொல்லிடலாமா? சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்.
1: என்ன
0: பொறுத்தவரைக்கும்
1: அதாவது படிக்கிறது படிப்பு, அது தவிர வந்து அவரை வேண்டிட்டு போனீங்கன்னா நல்ல நல்லபடியா நல்ல மார்க்கோட வெளியில வரலாங்க.
0: யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கும் போட்டாச்சு, உங்களுக்கும் போட்டாச்சுன்ற மாதிரி ஒண்ணு. தேங்க்யூ மிஸ்டர் வெங்கட்ராமன். கடைசியில பினிஷிங்ல பாத்தீங்களா? ரைட். எனிவேஸ், அதாவது என்னன்னா, இப்ப படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனாதான் வந்து நம்ம நல்லா எழுதி பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுக்கு கடவுள் வந்து கும்பிட்டுட்டு போறது நல்ல விஷயம் தான். ஆனா கடவுள் சரஸ்வதி வந்து பக்கத்துல உட்காந்து எக்ஸாம் எழுதுனது விஷால் சொல்லுவார்ல ஒரு படத்துல, சண்டை கோழின்னு நினைக்கிறேன், அதுல சொல்லுவாரு சரஸ்வதி வந்து உங்க கூட எக்ஸாம் எழுத போது படிச்சாதான் நீ பாஸ் பண்ணுவ, அதெல்லாம் எனக்கு கண்மூடி வந்துட்டு போகுது. எனிவேஸ், இப்போ மனசை தொட்ட மெட்டுக்காக ஒருத்தர் ஒரு பாட்டு கேட்டார், அந்த பாட்டை நான் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேனே. கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் பிளே பண்ண ட்ரை பண்றேன். யார் கேட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல. ஐயோ, இன்ஸ்டாகிராம் மெசேஜுக்கு நான் எங்க போவேன் இப்போ? ஓகே, ஸோ அவர் பேர் வந்து மிஸ்டர் என்னங்க மலையாளத்தில் போட்டிருக்கு ஒரு பேர், ஓகே பிரவீன். ஓகே, பிரவீன் வந்து டிசி மூவிலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, நான் ப்ளே பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்களும் கால் பண்ணி ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பாட்டையும் நான் வச்சுட்டோம்ல. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: VNCT குளோபலின் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. மீட் த டீம் ஆன் சண்டே August 23rd அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். கால் 0547673111. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: சாத்தனூர் அணையில் இருந்து புதுச்சேரிக்கு குடிநீர் எடுத்து வர பிரத்யேக குழாய் பாதையை அமைக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், குஜராத்தில் செயற்படுத்திய திட்டத்தைப் போல் இங்கு இதை செயற்படுத்த வேண்டும் என்றும் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்ற புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் தெரிவித்தார். சொந்தமாக மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் இல்லாத புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தனது முழு தேவைக்கும் நிலத்தடி நீரையே நம்பியுள்ளது என்று அவர் கூறினார். ஆண்டு முழுவதும் நிலையான நீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக ஒருங்கிணைந்த மேற்பரப்பு நீர் ஆதார அமைப்பை உருவாக்குவதே எங்கள் தொலைநோக்கு திட்டமாகும். இதற்கு அண்டை மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் ஆதரவு மிகவும் அவசியமானதாகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். 11வது மற்றும் 13வது வரையிலான ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் மூலம் பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களின் நியமனங்களை ரத்து செய்யும் மாநில அரசின் அறிவிப்புக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீசஸ் தேர்வு, JSSC உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள்கள் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றஞ்சாட்டி 3 வாரங்களுக்கும் மேலாக தலைநகர் ராஞ்சியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது மாணவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. போராட்டம் தீவிரமடைந்ததால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் இந்த தேர்வுகளின் முடிவுகளை பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களின் நியமனங்களை ரத்து செய்து உத்தரவிட்டார்.
2: இலங்கை செய்திகள்.
1: நெல் கொள்வனவுக்கான குறை நிறைப்பு மதிப்பீடு நாளை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டின் சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்துக்கு தேவையான 7,500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குறை நிரப்பு மதிப்பீடு மீதான விவாதத்தை நாளை முற்பகல் 11:30 முதல் சமர்ப்பிக்க விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: அபுதாபி 18 ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அபுதாபி சுகாதாரத்துறையும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையமும் இணைந்து சுகாதாரத்துறையின் தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் புதிய தலைமுறை ஸ்மார்ட் மற்றும் சிறப்பு வசதிகளை கொண்ட ஆம்புலன்ஸ்களை அறிமுகப்படுத்தின. அவசர நிலை ஏற்படும் தருணத்தில் இருந்தே நோயாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சையை வழங்குவதுடன் அவசரகால மீட்பு நடவடிக்கைகளின் வேகம் மற்றும் செயற்திறனை மேம்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: சசெக்ஸ் டியூக் மற்றும் டச்சஸ் பிரிட்டனுக்கு திரும்பும்போது அவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தனிப்பட்ட விவகாரம் என்று பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்தார். இது ஹாரி மற்றும் மேகனின் முடிவு. அவர்கள் மேற்கொள்ளும் இந்த மாற்றம் சிறப்பாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் தொடர்ந்து மழையினால் தாமதமாகியுள்ளது. இந்த போட்டியில் இன்று 2ஆம் நாள் ஆட்டம் தொடரவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் ஆரம்பமாகவில்லை. பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 171 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 112 ஓட்டங்களை நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை பெற்றிருந்தது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. இன்று முதல் அமீரகத்தில் 4-5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய கசியூரா மற்றும் லீவாவில் இன்று அதிகபட்சமாக 45 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் முறையே 41 மற்றும் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான், உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 38, 37 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டா.
1: The Evening Karak.
2: ஏதாவது ஒரு பொருளையே கிளப்பி விட்டுருப்பாங்க நம்ம ஊர்ல வில்லேஜ்ல. அதுவும் இந்த பேய் கதைகள்லாம் கேட்கவா வேணும். அவங்க ஒரு கதை தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம இன்னும் ஒரு நாலஞ்சு பிட்டை போட்டு மத்தவங்க பதற வச்சு அந்த பயத்தை ரசிக்கிறதுலயே வந்து ஒரு பேரானந்தமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க 800-894-0 இந்த நம்பருக்கு. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
2: ஹலோ,
3: என்னது அது பார்த்தோம்னா வானத்துக்கும் கீழே இருக்குமாமா, அவ்வளவு ஹைட்.
2: ஆமா, தென்னை மரத்தை விட ஹைட்டா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க.
3: ஆமா,
2: நம்ம எதிர்த்தாப்புல போனோம் அப்படின்னா பலார்னு ஒரு அரை விட்டுருமாமா.
3: இன்னொன்னு வந்து உடம்பு ஃபுல்லா முடியா இருக்குமாமா.
2: ஓகே,
3: அந்த முடி எடுத்து நம்ம கையில தச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்போம்
2: அப்படின்னாங்க. ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போறது கிடையாது, கதையை கேட்டோமா சிரிச்சோமா பாட்டு போட்டோமான்னு போயிட்டே இருப்போம். இல்ல இல்ல, ஆக்சுவலி எனக்கு அது எப்படிங்க அப்படியே ஒரு லைன் கூட மாறாம நீங்க கேட்ட கதையும் நான் கேட்ட கதையும் ஒரே மாதிரி இருக்கு. அதாங்க எனக்கு புரியல,
3: எல்லா ஊர்லயும்
2: சேம் கான்செப்ட் தான் போல. எல்லாம் நம்ம பாட்டிகள் பார்த்து விட்ட வேலைகள் தான் நினைக்கிறேன். கிருஷ்ணிக்கும் அதே மாதிரி வந்து ஒண்ணு இருக்காமா, நம்ம அப்புறம் கேட்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, பை பை பை. ஸ்ரீலங்கா வரைக்கும் டிராவல் ஆயிருக்குன்னா பாத்துக்கங்களேன், அதுவும் ஆச்சரியமா இருக்கு. எனிவேஸ், இப்போ வந்து யூஐ அப்டேட் என்னன்னு சொல்லட்டுமா?
4: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Actually, ஒரு காய்கறிகள் வாங்க போனாலே இந்த ரேட் எல்லாம் பார்த்தா தாறுமாறா இருக்கு. அதனால ஊருக்கு போயிருக்கவங்களாம் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க தக்காளி வாங்கிட்டு வாங்க, வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவா முடியும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதனாலேயே பல பேர் வந்து டயட்ல இருக்காங்களாம். ஸோ இதனாலேயே வந்துட்டு இப்போ லேபர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா லைக் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம யூஏஇ அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ துபாயில் ஒரு நல்ல விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாங்க உயர் அதிகாரிகள். என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மூணு முக்கியமான இடங்களில். அதாவது மொஹைஸ்னா 2ல, அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3ல, அண்ட் அல்கூஸ் 4ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பெஷலி ஃபார் லேபர்ஸ். ஸோ அங்கே வந்து மொத்தம் அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா 866 கடைகள் வந்து இருக்காமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 640 மேலான பேருக்கு வந்து லேபர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் இல்லை, நல்ல விஷயம். அப்படியே பர்துபாய் பக்கமும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் நல்லா இருக்குமா இல்லையா? அண்ட்
4: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: Gold rate. யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
4: இன்று தங்கத்தின் விலை.
5: Gold rate.
6: Brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
2: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்னன்னு பார்த்தோம். 24 கேரட் கோல்டு 537 திரஹம்ஸ், 25 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 497 திரஹம்ஸ், 50 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 477 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 408 திரஹம்ஸ், 75 ஃபில்ஸ். அண்ட் நம்ம கூட பேச போகிற காலர் நீங்கள் அப்படியே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
7: ஹாய், என் பேர் பர்ஷத், துபாயிலேருந்து கால்
2: பண்ணுறேன். பர்ஷத்,
7: பர்கத், பர்கத்,
2: பர்கத். ஓ, ஐம் சாரி. ஓகே, சொல்லுங்க பர்கத், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேங்க, நன்றி. நீங்க கேட்ட கதைகள் என்ன, யாருக்கும் சேதாரம் இல்லாம பாதிப்பு இல்லாம சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: இல்ல இல்ல பாதிப்பு இல்லாமலாம் இல்ல.
2: இல்லாம இல்லையா?
0: எங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருந்துச்சு எங்களுக்கு.
2: சரி.
0: அந்த வீட்டுல வந்து ஏதோ எல்லாரும் சொல்லிருக்காங்க, அங்க வாடகைக்கு இருந்தவங்க எல்லாம் ஏதோ இருக்கு இங்க, ஏதோ இருக்கு இங்கன்னு.
2: ஓகே.
0: நாங்களாம் நம்பினதே இல்ல.
2: படிக்கும்
0: போது எங்க வீட்டுல சிஸ்டம் இருந்துச்சு. அப்போ கேம் சிடி வாங்கிட்டு வரும்போது எங்க அப்பா பார்த்தாருன்னா திட்டுவாருன்னு சொல்லி நானு சட்டைக்குள்ள வச்சு கொண்டு வந்தேன்
2: நானு.
0: அப்போ எங்க அப்பா எப்பவுமே மாடி மேல உட்காந்து இருப்பாரு. கீழ இருந்து பார்த்தா மாடி தெரியும். எங்க அப்பா மாடி மேல எப்பவுமே உட்காந்து இருக்க மாதிரி பொசிஷன்ல உட்காந்து இருந்தாரு ஈவினிங் 7 மணிக்கு. அப்போ நான் அந்த சீடி சரி அப்பதான் மேலதானே இருக்காருன்னு சொல்லிட்டு நான் சீடி எடுத்துட்டு கையிலேயே புடிச்சிட்டு உள்ள ஓடி உள்ள ஓடுனேன் நானு. ஓடன எங்க அப்பா உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு.
2: ரைட்டடா.
0: சரியான ஷாக்கு. எங்க அப்பா கிட்ட அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி, எங்க அப்பா சிரிச்சுட்டு ஒண்ணு இல்லன்ட்டாரு. அந்த மாதிரி நிறைய தடவை சவுண்ட் எல்லாம் நான் கேட்டிருக்கோம் வீட்டுல
2: எல்லாரும். ஓகே. அப்புறம்
0: அந்த மாதிரி வந்து நைட் 2013 ஒரு தடவை அந்த மாதிரிதான் இது ஜெய்ஹிந்த் 2 ரிலீஸ் ஆச்சு இல்ல.
2: ஆமா.
0: அப்ப வந்து நம்பர் போன் தான் இருந்துச்சு, அதுல நான் வந்து படம் பாத்துட்டு இருந்தேன் நானு.
2: சரி.
0: எங்க வீட்டுக்கு வெளிய வந்து ஒரு டிஃபரெண்டான சவுண்டு. நானும் கேட்டேன், எங்க அம்மாவும் கேட்டாங்க அந்த சவுண்டு.
2: சரி.
0: போனை தூக்கி போட்டு அப்படியே படுத்துட்டேன் நானு.
2: என்ன ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லுங்க தாங்க கேட்டேன். 1992 ஆரம்பிச்சாரு, அதுவும் நம்ம இல்லாம நம்மளை பயமுடுத்துட்டு வேற வந்து போறாரு. அப்படியே கால் ரெண்டும் சேர் மேல அப்படி தூக்கி வச்சோமா, அப்படி திரும்பி பார்க்காம இருந்தோமான் இருக்கணும். இப்ப பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. வரேன் வரேன் வரேன். ஒரு ஒருத்தருக்கு நான் கால் பண்ணி பேசுவேன்ல. என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: Back to back.
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: JM பிராண்ட் ஏசிடா.
5: JM பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: Evening Korak. ஓகே, ஸோ இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா, ஷேக் முகமது பின் சையத் ரோட்டில் வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் D62 டிராஃபிக் இருக்குது, D83 E11 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, டிராஃபிக்காகவும் இருக்குது. இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் ரோட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த பக்கம்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேஃபாக போங்க, பொறுமையாகவே போங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Okay, நம்ம கூட பேச போற caller. Hello, வணக்கம், good evening.
2: Good evening, வணக்கம.
0: வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம்.
0: Okay, உங்க பேர் என்ன?
2: ஹரி, ஹரி பிரகாஷ்.
0: Okay, சொல்லுங்க, என்ன நடந்தது?
2: அதாவது நாலஞ்சு இருக்குது, பட் ஒண்ணுதானே.
0: ஒன்னே ஒன்னு சொன்னா போதும்.
2: ஒன்னு போதும்.
0: ஓகே.
2: நாங்க வந்துட்டு நைட் வந்து மேட்சஸ் விளையாட போவோம். நாங்க வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், அதனால லோக்கல் மேட்சஸ் வந்து நம்ம கபடி விளையாட போகும்போது லோக்கல் மேட்சஸ் விளையாட போவோம். அப்ப நாங்க பசங்க கூட விளையாட போயிருந்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரோட வீடு முடிஞ்சிருச்சு, ஒரு ஒருத்தவங்களையும் டிராப் பண்ணிட்டு வரும்போது லாஸ்டா நான் தான் இருக்கிறதே லாஸ்ட். சரி, எல்லாரையும் விட்டுட்டு நான் பாட்டு வரும்போது, ஈவன் நாங்க சைக்கிள் வந்துட்டு இருந்தோம் அப்ப. அப்போ ஃபர்ஸ்ட் சைக்கிள் எல்லாரையும் விடும் போது விட்டுட்டு வந்தேன், ஜஸ்ட் ஒரு சைட்ல வந்துட்டு நம்ம லயன் கம்ப் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்துட்டு யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒயிட் கலர்ல
0: யாராவது வெள்ள கலர் நைட்டி போட்டு நின்று இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா
2: இல்ல? அந்த டைம்ல அந்த அங்க ஆண்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல.
0: நீங்களே சொல்றீங்க ஆண்டி, அப்புறம் அப்படி பேசுறோம்.
2: ஒரு ஒரு ஒரு பிரம்மன் வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டு திரும்பி பாத்துட்டு நம்ம தான் தைரியமா நல்லாச்சு. சரி சொல்லிட்டு அடுத்து நம்ம சரி பாத்துற என்ன ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு வண்டி அடுத்து எடுத்து போட்டா
0: என்னால
2: மிதிக்க முடியல, பேக் எல்லாம் வெயிட் ஆயிடுச்சு.
0: அப்புறம்
2: வேற யாரோ ஒருத்தவங்க ஏறின மாதிரி
0: லிப்ட் கேட்டதுமோ பெரிய உங்ககிட்ட
2: வீட்டுக்கும் போயாச்சு, பயந்துட்டோம், யார்கிட்டயும் சொல்லல, தைரியமான ஆச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்லயும் படுத்தாச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலில இருந்தா
0: உடம்பெல்லாம் ஒரே வலி. அதானே
2: இல்ல இல்ல வலி எல்லாம் இல்லங்க, நான் தெளிவா தாங்க இருந்தேன், என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் தெளிவா இல்ல. எங்க அம்மா வந்து என்ன கேக்குறாங்க, என்ன நைட் என்னத்தை பார்த்த, என்ன தூக்கிட்டு வந்த, அப்படி இப்படி. எங்க அம்மாக்கு சாமி வரும், அம்மாவே எங்க அம்மா நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க.
0: சரி
2: பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி, எனக்கே பயமே இல்லாத என்னையே பயமுறுத்திட்டாங்க. அதுல இருந்து சரி ஒரு ஒரு ஸ்டெப் பேக்ல திரும்பி பாக்குறதே கிடையாது எதையுமே.
0: அன்னைல இருந்து காஞ்சனா படத்துல உள்ள லாரன்ஸ் மாதிரி 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு போக மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்காரு, அவரை நீங்க துணை கூட்டிட்டு
2: போவீங்களா?
0: என்ன டாடி, டாடினா ஒரு ஒரு வீரமா ஒரு ஹீரோவா இருக்க வேண்டாமா? உண்மையாவே ராகவா லாரன்ஸோட அடுத்து வரைச்சிருந்தாங்க. ஐயோ, ஓகே, பேயினா டர்ரு போல இருக்கு. ஓகே, பாய் பாய் பாய் பாய், தேங்க்யூங்க, தேங்க்யூ. நான் கூட ஏதோ ஒரு காலேஜ் பையன் இல்ல, இப்பதான் புதுசா துபாய்க்கு வந்திருப்பாரு, படிச்சுட்டு இருப்பாரு, பார்த்தா கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைய துணைக்கு கூட்டிட்டு போவேன்றாரு. So sad. Anyways, இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, செக்க சிவந்த வானம் படத்துல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் பிளே பண்ற பாட்டெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போடுறியான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நீங்க என்ன சந்தேகப்படக்கூடாது. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன், அதனோட ரேடியோ அவன் மியூசிக்.
1: The Evening Karak, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La, in the villa book panalum, extra one bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4. 91 போடு.

0: be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
5: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
6: Lulu, where the world comes to shop.

0: the evening karak.
1: போயிட்டாருக்கு லைன் கொடுத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, குட் ஈவினிங். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர். வேணு, அபுதாபில இருந்து பேசுறேன்.
1: வேணு, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: எத்தனை தடவை கேப்ப அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும் போ. சரி, ஓகே மிஸ்டர் வேணு, என்ன கதை கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க. தங்க செம்பு இருந்தாதான் நீங்க வேலை பாப்பீங்களாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா? மெனக்கிட்டு உட்கார்ந்து வேலை பாக்குறாங்க இல்ல. அது மட்டும் இல்லாம ஜாக்ஸ் எல்லாம் வந்து 50 லட்சம் நீங்க சம்பளம் வாங்குறீங்களாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
2: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு? அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா நான் அப்ளை பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய் பாய். ஸோ நம்ம கூட பேச போற அடுத்த காலர் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட வந்திருக்காரு. வணக்கம், ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிருங்க அப்படின்னு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங். ஹலோ,
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்ன?
3: ஆறும் பேசுறேன்.
1: ஆறும்
3: ஆறுமுகம்
1: ஆறுமுகம் சிக்ஸ் பேஸ் சொல்லுங்க மிஸ்டர் ஆறுமுகம்.
3: ஊருக்கும் எனக்கும் குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்.
1: அக்கா மகளுக்கும் உங்களுக்கும்?
3: அக்கா ஊர், அக்கா ஊர், அக்கா ஊர்,
1: அக்கா ஊரா? ஓகே ஓகே ஓகே.
3: அக்கா ஊருக்கு என் வீட்டுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்.
1: சரி சரி.
3: அப்ப என் அக்கா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்க எனக்கு பிடிக்கல. அப்ப நைட்ல

0: ஊர்ல வந்து திருவண்ணாமல ஒரு சேவல் ஒண்ணு, பெரிய கருப்பு சேவல் ஒண்ணு கொண்டு வந்தேன் வண்டியில.
1: ரைட்டு.
0: அந்த ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்கினா சேவல் கீழே வந்து ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு.
1: அப்புறம் அது பிடிக்கிறதுக்கு பின்னாடியே போனீங்க, பேய்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க.
0: நைட் ஒரு மணி அப்போ.
1: சரி,
0: நைட் ஒரு மணி. வேற யாரானா இந்த இடத்துல வந்து பேய் இருக்கு, அதனாலதான் சேவல கூட்டிட்டு வச்சு பயந்துருப்பாங்க. நான் கீழே இறங்கி,
1: நான் தைரியமானவனா
0: கீழே இறங்கி, இது எதுனால குதிச்சுது, ஏன் குதிச்சுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஸ்பீடு பிரேக் இருக்கு. லெவலா கரெக்டா தரையில வந்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டுல கம்பன் அமைதியா வந்தது. அது ஏறி இறங்கினா அதை குதிச்சு பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுல வந்து சொன்னேன், ஐயோ அந்த இடத்துல நிறைய பேர் செத்துருக்குறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல பேய் இருந்திருக்கு. நான் சொன்னேன், நான் எல்லாத்தையும் நான் பாத்துருக்கேன், நான் நீங்க எல்லாத்தையும் பாத்துருப்பீங்க, நீங்க எல்லாத்தையும் பாத்துருப்பீங்க அப்படின்னு.
1: யாருக்கும் தெரியாதுல்ல,
0: இல்ல நம்ம இங்க வந்து நைட் 12 மணி 1 மணி நைட் இடுப்பு எல்லா இடத்துல நம்ம பாக்குறோம். அதனால இவர் எல்லாத்தையும் பாப்பாரு, எல்லாத்தையும் பாப்பாரு. ஊர்ல பயங்கர பிரபலம் ஆயிடுச்சு. நைட்
1: பிரபலம் ஆயிட்டீங்களா? ஒரே ஓவர் நைட்ல பிரபலம் ஆயிட்டீங்களா நீங்க? அந்த விஷயத்துக்கு
0: ஏரியால வந்து கருப்பு சேவல பறந்துருச்சு, இவர் இறங்கி சேவல பிடிச்சு யோசனை.
1: எங்க ஊர்ல காலை அடக்கணும் கூட இவ்வளவு பில்டப் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? ரைட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பை பை, டேக் கேர், டேக் கேர். ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனார்ல. எனிவேஸ், நைட்டு அது ஒரு மணிக்கு ஒரு சேவலை பிடிக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா இல்லையா? இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம டிராஃபிக் அப்டேட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை நான் சொல்லிட்டு பாட்டு போடுறேனே ப்ளீஸ். டிராஃபிக் அப்டேட்
2: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஓகே, சைனா அப்படினா D62ல வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அண்ட் E44லையும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. செம்ம டிராஃபிக்காக இருக்குது ரெண்டு இடத்துலையுமே. அண்ட் E66லையும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அண்ட் E11லையும் செம்ம டிராஃபிக் இருக்குது. ஸோ அந்த பக்கம்லாம் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போங்க, பொறுமையாகவே போங்க, பொறுமையாகவே போங்க ப்ளீஸ்.
2: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: And பாட்டு வருது, சில் சாங் ஆஃப் தி ஆர்லேந்து. கிடைஞ்ச பண்ணுங்க நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், சில்லாக்ஸ் சாங்.
2: Chillax song of the hour. Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: Atunci chiar se băgă de tune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
6: டேய் என்ன சொல்ற?
5: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
7: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot-la unga plot-a book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la in the villa book பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. மீட் தி டீம் ஆன் சண்டே ஆகஸ்ட் 23rd அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் மற்றும் ஷார்ஜா இடையே முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது. அல் இத்திஹாத் சாலை பகுதியில் குறிப்பாக அல் தாவூன் சஹாரா சென்டர் மற்றும் அல் நாதா பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. இந்த பகுதிகளில் பகல் நேரத்திலேயே வாகன போக்குவரத்து அதிகமாக இருந்தது. ஷார்ஜாவின் தொழிற்பேட்டை பகுதிகள் மற்றும் முபைலா வழியாக செல்லும் ஷேக் முகமது பின் சாயத் சாலை பகுதியிலும் குறிப்பிடத்தக்க அளவில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது.
1: உலக செய்திகள்.
3: உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக பொருளாதார போர் தொடுப்பதாக எச்சரித்த நிலையில் ஐக்கிய அரபு ராச்சியம் ஈரானுடனான வர்த்தகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்த நிலையிலுமே இந்த உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. இதற்கமைய மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.55% உயர்ந்து 86.54 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 93.65 டாலராக உள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: தொகுதி மறுவரையறை விவகாரம் தாவேகா நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்தார். தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் தொடர வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, அதே நிலை தொடர வேண்டும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். 543 எம்பிக்கள் என்ற எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து முதலமைச்சர் விஜய் தற்போது மாறியிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்தார். ஒவ்வொரு மாநிலத்தின் பிரச்சினைகள் குறித்தும் இன்று விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு மின்சார தேவை இருந்தது. நம்முடைய நிலங்கள் அதிகமாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களின் தேவைகள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மறுவரை தொகுதி மறுவரை விவகாரத்தில் தாவிகா நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, 543 என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: சீக்கிய கலவர வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியான சஜ்ஜன்குமார் மரணமடைந்தார். 1984 சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தின் போது 5 பேரை கொன்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஜ்ஜன்குமார் டெல்லி மருத்துவமனையில் இன்று தனது 80வது வயதில் காலமானார். திகார் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த சஜ்ஜன்குமார் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பிரபல சிங்கள பாடகி நந்தா மாலினி காலமானார். இலங்கையின் மூத்த பாடகியான நந்தா மாலினி நாவலையில் உள்ள தனது இல்லத்தில் 82வது வயதில் இன்று காலமானார். 1943 ஆகஸ்ட் 23 திகதி பிறந்த நந்தா மாலினி இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் செல்வாக்குமிக்க பாடகிகளில் ஒருவராக திகழ்ந்தார். சுமார் 7 தசாப்தங்கள் நீடித்த அவரது இசை பயணம் இலங்கை இசைத்துறையில் அவருக்கு தனித்துவமான இடத்தை பெற்றுத்தந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. 89.4.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back, 89.4 Tamil FM. The evening கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் இந்த 6 o'clock வர கிடையாது. கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்களை நான் மீட் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ விஎன் சிட்டி எம்டி கீதா நாகும் மேம் நம்ம ஷோல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் பிரியா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் ஷோ பண்ணி. ஐ திங்க் இட்ஸ் லைக் கப்பல் ஆஃப் இயர்ஸ்.
1: ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு.
2: இன்னைக்கு
1: விஎன் சிட்டி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் மேம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. சோ வந்து விஎன் சிட்டில வந்து எப்பயுமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம விஎன் சிட்டில எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ அப்படின்ற ஒரு நல்ல ஆஃபர். சோ சென்னை இசிஆர், சென்னை ஓஎம்ஆர், அதுக்கப்புறம் பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர்னு டாப் சிட்டிஸ்ல வந்துட்டு நீங்க வில்லா வந்து வாங்குறதுக்கான ஒரு பெஸ்டான ஒரு சான்ஸ் இது. சோ மேம், இந்த ஈவெண்ட் பத்தி வந்து ஷேர் பண்ணுங்க மேம்.
2: எஸ், நம்ம விஎன் சிட்டி குளோபல்ல வந்து இப்ப நம்ம ஆஃபர் பண்றோம். இந்த சண்டே வரும் ஞாயிற்றுக்கிழமை 23rd August அன்னைக்கு கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல்.
1: ஓகே,
2: ஸோ வாட் இஸ் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல்? இதில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது, இப்போ நீங்கள் இந்த சண்டே 23rd August இந்த ஈவெண்ட்டில் புக் பண்ணும்போது உங்களுக்கு புக் பண்ணுற வில்லாவில் ஒரு பெட்ரூம் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 bedroom வில்லா கிடைக்கும்.
1: ஓகே,
2: 3 bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 bedroom வில்லா கிடைக்கும். 4 bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா யூல் கெட் அ லாவிஷ் 5 bedroom பங்களோ. ஸோ இது கூட உங்களுக்கு மீத ஆஃபர்ஸும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் புக் பண்ணும்போது வரும். வெரைட்டி ஆஃப் சிட்டிஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம். வெரைட்டி ஆஃப் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் இந்த ஆஃபரில் அவைலபிள் இருக்குது. கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேலில் ஈசிஆரில் உங்களுக்கு சென்னையில் எந்த லொக்கேஷன்ஸ்லாம் வில்லா இருக்குது அப்படின்னா ஈசிஆர், ஓஎம்ஆர், பம்மல் அண்ட் போரூர். கோயம்புத்தூரில் வந்து சிங்கானல்லூர் லொக்கேஷன்ஸில் இந்த ஆஃபரில் உங்களுக்கு கொடுப்போம். இதில் வந்து ஒன் பிளஸ் பெட்ரூம் சி எப்பயுமே வந்து பிரியா, ஒன் திங் இஃப் யூ ரியலைஸ், எந்த ஃபேமிலிக்குமே நான் ப்ராக்டிக்கலாக ஐ ஹவ் சீன் த்ரூ இன் மை லைஃப், எந்த ஃபேமிலிக்குமே அந்த ஒரு பெட்ரூம் வந்து பத்தாமலே இருக்கும்.
1: ஆமாம்,
2: ஒரு ஒன் பெட்ரூமில் இருக்கவங்க கூட ஒரு பெட்ரூம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் யாராவது வந்தால் போனால், அப்பா அம்மா வந்தால், அப்புறம் குழந்தை பிறந்த. ஸோ 2 bedroom இருக்கிறவங்க வந்து 2 bedroom ரொம்ப கிராம்டாக இருக்குது, இன்னும் 1 bedroom இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும். 3 bedroom இருக்கிறவங்க வந்து 4 bedroom இருந்தால் நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் வந்தால், உங்கள் பேரண்ட்ஸ் வந்தால் தங்கணும், எங்கள் பேரண்ட்ஸ் வந்தால் தங்கணும், குழந்தைங்க இப்போ வளர்ந்துட்டாங்க, தனித்தனி ரூம் கொடுக்கணும். 4 bedroom இருக்கும் போது யூ வில் வாண்ட் 5 bedroom. இது ப்ராக்டிக்கலாக ஐ ஹவ் சீன் இட் த்ரூ அவுட் இன் மை லைஃப். ஆல்வேஸ் வி ஆர் 1 bedroom ஷார்ட். ஸோ தட் இஸ் வேர் வி தாட் வி ஷுட் கிவ் திஸ் 1 bedroom ஃப்ரீ ஆஃபர். வேர் சீரியஸ்லி வாட் ஐ வாண்டட் I want to give to our clients saying in the event la book panumbodhu you will get 1 bedroom free itself.
1: Amazing.
2: So that you know you're ready for 2 bedroom, you might as well take a 3 bedroom. So on the offer la vandu idu kuda ungalku vandu special offer ah உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, செமி ஃபர்னிஷ்டு, ஃப்ரீ ஏர் கண்டிஷன் இன் ஆல் யுவர் பெட்ரூம்ஸு, ஃப்ரீ டிவி, ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் அண்ட் பெட்ரூமில் வந்து ஆல் த காட்ஸ் அண்ட் மேட்ரஸ் இன் ஆல் யுவர் பெட்ரூம்ஸ். ஸோ உங்களோட இன்டீரியர் தீம்டு கபட்ஸ், இப்போ எல்லாமே நம்ம இன்டீரியர் தீம்டு வில்லாஸில் இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டைலிங், அந்த கபட்ஸு, வுட் ஒர்க், இந்த கிச்சன் மாடியில் கிச்சன் எல்லாமே வந்து இன்டீரியர் தீம்டாக தான் இருக்கும். ஒரு இன்டீரியர் டிசைனர் வச்சு, நம்ம வந்து ஒரு டாப் இன்டீரியர் டிசைனர் வச்சு ஒவ்வொரு தீம் வில்லாஸுக்கும் இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இதில் தான் நாங்கள் டைலு எல்லாமே வந்து சூஸ் பண்ணுறது, ஃப்ளோரிங், டாய்லெட்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து ஒரு இட் ஹாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீ.
1: கண்டிப்பாக.
2: ஸோ தட் இஸ் ஹவ் ஆல் விஎன்சிடி குளோபல் வில்லாஸ் ஆர் பீங் ஆஃபர்ட் நவ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வரும்போது 1 bedroom இஸ் ஃப்ரீ. ஆஸ் ஐ வாஸ் சேயிங், எவ்ரி ஃபேமிலி இஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் தட் 1 bedroom. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு மேக் யூஸ் ஆஃப். அண்ட் இட் இஸ் அவைலபிள் இன் சென்னை அண்ட் இன் கோயம்புத்தூர் அண்ட் இன் சென்னை வந்து ஆல் இன் யோர் ஃபேவரட் லொக்கேஷன்ஸ், ஈசிஆர், ஓஎம்ஆர், பம்மல், போரூர், இங்கே எல்லாம் வில்லாஸ். வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அட் ஆல். இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ஏரியா. அப்பார்ட்மெண்ட் டெவலப் பண்ணுற ஏரியாவில் லேண்ட் ஓனர்ஷிப்போட உங்களுக்கு வில்லாஸ் வந்து, உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் பில்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு வெல்த் பில்ட் பண்ணுறதுக்காக, பாசிவ் ரெவென்யூ ரெண்டல் கிரியேட் பண்ணுறதுக்காக, நாளைக்கு ஹியூஜ் அப்ரிசியேஷன் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வி ஆர் ஆஃபரிங் ஆல் ஆஃப் திஸ்.
1: கிரேட் மேம், கிரேட். ஆக்சுவலி நம்ம வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து குடி வந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி லைக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வேன் சிட்டி டீமை வந்து மீட் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். ஸோ இந்த சண்டே காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 8 PM வரைக்கும் அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இந்த கிராண்ட் ஈவெண்ட், விஎன் சிட்டியோட கிராண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் பொறுமையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0547673 0551. ஐ ரிப்பீட், 0547673111. ஸோ மறந்துடாதீங்க, விஎன் சிட்டியில் வில்லா புக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியோட ரெடியாக வந்து, ஃபேமிலிஸ்லாம் இருந்தாங்கன்னா டீமை வந்து மீட் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஒரு குட்டி பாட்டுக்கு அப்புறமா மறுபடியும் உங்க கீதா நாம் கிட்ட வந்து இன்னும் நிறைய அடியல்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஈவெண்ட் பத்தி. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Back to back. 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2

0: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம்ல அது ஈவினிங் கார கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட கீதானோ மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க, வேன் சிட்டியோட எம்டி கீதானோ மேம். ஸோ வேன் சிட்டி குளோபல் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேரோட ட்ரீம் வந்து வேன் சிட்டினால அது நிறைவேறி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வேன் சிட்டி குளோபல்ல கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தின டீட்டெயில் இந்த வரப்போற ஈவெண்ட்ல, இந்த சண்டே நடக்க இருக்க ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா நான் சொல்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ மேம், எனக்கு வந்து அந்த ஈவெண்ட் பற்றின ஒரு டவுட் இருக்குது. சென்னையில் இருக்க வில்லாஸ் பற்றி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அண்ட் எந்த ப்ராஜெக்ட் அவைலபிளாக இருக்குது அண்ட் எந்தெந்த ஆஃபர்லலாம் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
1: எஸ் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க அந்த ஒன் ப்ளஸ் ஃப்ரீ பெட்ரூம் தான், ஒன் பெட்ரூம் கம்ஸ் ஃப்ரீ அலாங் வித் யுவர் வில்லா. அந்த ஆஃபரில் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ECR ப்ராஜெக்ட்.
0: ஓகே,
1: பாம் ஷோர் ஃபேஸ் 2 ECR உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராஜெக்ட். ECR வந்து எல்லாரோட ட்ரீம் டெஸ்டினேஷனும். சென்னையில் தமிழ்நாட்டில் உள்ள இருக்கிறவங்க, சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க, எல்லாருமே வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிக் அப் அ பிளேஸ் இன் ECR. அங்கே வந்து த சீ பிரீஸ், பீச் டிரைவ், உங்களோட அங்கே டெவலப்மெண்ட், ஹியூஜ் மேசிவ் க்ரோத், அப்ரிசியேஷன், நேச்சர், ப்ளூ ஸ்கைஸ், ஹூ டசன்ட் லைக் ECR? அந்த க்ரோத் ஜோனில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது, அதுவும் லேண்ட் ஓனர்ஷிப்போட ஒரு வில்லா நீங்கள் வாங்கும்போது, ஹியூஜ் ரெண்டல் ஈல்டோட வாங்கும்போது, ரெண்டல் ஈல்டு இன் ECR இஸ் வெரி வெரி குட். அங்கே வந்து யூனோ, அதுவும் எஸ்பெஷலி நம்மளோட VNCT வில்லாஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எல்லாருமே Airbnb-க்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் அங்கே எடுத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் நல்ல ரெண்டல் ஈல்டு வந்து நம்மளோட ஓனர்ஸுக்கு நல்லா கிடைக்கிது. அதில் வந்து பாம் ஷோர் லொக்கேஷன், பாம் ஷோர் ஃபேஸ் 2 நம்ம வந்து இந்த ஆஃபரில் கொடுக்குறோம், ஒன் பெட்ரூம் ஆஃபர் ஃப்ரீல.
0: ஓகே,
1: அது லொக்கேஷன் வந்து ஆப்போசிட் டு ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் காண்டினென்டல் ஹோட்டல். ரெண்டு 5-star ஹோட்டல் அங்கே, ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் காண்டினென்டல். அதுக்கு வந்து டயக்னலி ஆப்போசிட் தான் உங்களுக்கு பாம் ஷோர் லொக்கேஷன், 1 kilometer அவே ஃப்ரம் த பீச். நம்ம ECR-ல மாத்திரம் VNCT குளோபல் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா தேர்ஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃப்ரம் அக்ராஸ் த NRIs, நாட் ஓன்லி ஃப்ரம் அமீரகம் பட் அக்ராஸ் த கல்ஃப் அண்ட் சிங்கப்பூர்லேருந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்கும். யூஎஸ்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து NRIs அக்ராஸ் த வேர்ல்டு வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு வந்து ECR. ஏன்னா அவங்களுக்கு அப்ரிசியேஷனும் நல்லா இருக்கு, ரெண்டல் ஈல்டும் நல்லா இருக்கு. நாளைக்கு அவங்க போய் லிவ் பண்ணணும்னு நினைக்கும் போது தே லவ் ECR. ஸோ ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதில் பாம் பீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ப்ராஜெக்ட் எங்களுக்கு ECR-ல, இப்போ VNCT குளோபலோட 10th ப்ராஜெக்ட். அது பாலி தீம் ஸ்டைல்டு வில்லாஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு வில்லாவும் 3-bedroom வில்லாஸ் அண்ட் வித் அ கெசிபோ, பார்ட்டி டெரஸ் இருக்கும். அண்ட் ஹவுஸுக்கு பேக் சைடில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெக் ஏரியாவும் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஃபார் ஈச் வில்லா வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அங்கே ரெண்டல் வந்து ஈஸியாக வந்து இட் இஸ் ஈல்டிங் மோர் தென் 60,000 rupees பர் மந்த் ஆஸ் ஆஃப் டுடே. அண்ட் ரெண்டல் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் வாட் ஐ ப்ரிஃபர் இன் பாம் ஷோர் அண்ட் ECR வில்லாஸ் வந்து, வாட் ஐ பர்சனலி லைக் இஸ் த கஸ்டமைஸ்டு பங்களோஸ். அண்ட் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ் வந்து என்னென்னா, எவ்ரிபடி ஹேஸ் அ ட்ரீம் ஹவுஸ் இன் தேர் மைண்ட். ஸோ வென் யூ கேன் கோ ஃபார் யுவர் வில்லா, மைட் அஸ் வெல் கஸ்டமைஸ் இட். யூனோ அது 2,400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 4,500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வில்லாஸ், பிக் வில்லாஸ் ஆர் அவைலபிள் விச் ஆர் கஸ்டமைஸ்டு பங்களோஸ். அதில் வந்து யூ கஸ்டமைஸ் அ ஹியூஜ் கார்டன் ஏரியா. நிறைய பேர் இப்போ வாங்குறவங்க எல்லாருக்குமே பெட்ஸ் இருக்கு ஃபார் தேர் யூனோ பெட்ஸ் அண்ட் யூனோ அண்ட் தேர் ஆல் டாக். நிறைய பையர்ஸ் ஆர் டாக் லவர்ஸ் டுடே. அவங்க சில்ட்ரன் ஆர் கிரேசி அபவுட் டாக். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கார்டன், அதுக்கு விளையாடுற இடம், தென் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல், தென் கெசிபோ, பார்ட்டி ஏரியா, தென் வீடே பார்த்தீங்கன்னா 4-5-bedroom லாவிஷாக வச்சு ஹோம் தியேட்டர் ஒன்று, தென் ஒரு ஸ்மால் ஹவுஸ் ஹோம் ஜிம் வித் யோகா அண்ட் மெடிடேஷன் பிளேஸ், அண்ட் உங்களோட டெரஸில் வந்து யூ கேன் மேக் தட் ஹோம் ஜிம் அண்ட் யூ கேன் பி ப்ரைவேட். ஏன்னா இது வில்லா, நீங்கள் லேண்ட் ஓனர்ஷிப்போடு வாங்கும்போது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் வந்து வி வில் ஆல்சோ கோஆர்டினேட் வித் யூ ஆன் இன்டீரியர் டிசைனிங்காக. வி வில் யூனோ வி ஹாவ் எம்பேனல்டு பீப்புள், அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் இப்போ உள்ள செட்டிநாட் ஸ்டைல் ஹவுஸ் இன்டீரியர் வேணும், எங்களுக்கு வந்து மெடிட்ரேனியன் ஸ்டைல் வேணும், மாடர்னாக வேணும், யூரோப்பியனாக வேணும், டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிக்கிறாங்க அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி. அதை வந்து நாங்கள் எம்பேனல் பண்ண இன்டீரியர் டிசைனர்ஸோட டைப் பண்ணும்போது தேர் அகெயின் ஏபிள் டு கெட் தட் இன்சைட் ஆல்சோ டன் த வே தே வாண்ட். பட் கஸ்டமைஸ்ட் பங்களோவில் வந்து வி ஆர் த ஒன்லி பில்டர்ஸ் ஹூ டாஸ் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ். ஏன்னா நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஒரே மாதிரியான டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் வில்லாஸ் இருக்கும். வி ஆல்சோ ஹேவ் கஸ்டமைஸ்ட் வில்லாஸ் வேர் எலிவேஷன் மாறாது, பட் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பிகர் பங்களோஸ் ஆர் அவைலபிள். அதை வந்து நாங்கள் ரூம் வேரியேஷன் வந்து பண்ணி கொடுப்போம். இந்த பிளான் தான் பண்ணணுங்கிறது கிடையாது, யூ கேன் சேஞ்ச் த இன்சைட் பிளான். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் ஹோம் தியேட்டர் ரூம் அண்ட் எவ்ரி திங் வாட் எவர் யூ வாண்ட் மேட்ஸ் ரூம் தனியாக வேணும் எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு எப்படிலாம் லிவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் கிரியேட் யுவர் பங்களோ. அதுவும் நம்ம இது பாம் பீச் ஈசிஆரில் வந்து இட்ஸ் அ வெரி பிரிட்டி யூரோப்பியன் கம்யூனிட்டி மாதிரி பேவர் பிளாக் ரோட்லாம் போட்டு பியூட்டிஃபுல் எலிவேஷனில் பியூட்டிஃபுல் வில்லாஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஓன் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அப்ரிசியேஷன், எல்லாமே அப்ரிசியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டல் ஈல்ட் இஸ் ஆல்சோ வெரி குட், மோர் தென் எனி திங் ப்ரைட் ஆஃப் ஓனர்ஷிப். அண்ட் டுமாரோ வென் யூ கோ லிவ் தேர் த ஜாய் ஆஃப் லிவிங் இன் யுவர் ஓன் பிக் பங்களோ. So my favorite in Palm Shore and Palm Beach is the big customized bungalows.
0: Okay. So கேக்கும்போது வந்துட்டு நம்ம ஒரு வில்லா புக் பண்றோம் நெக்ஸ்ட் இயரே வந்து போறோம் அப்படிங்கற மாதிரியும் தோணும் இல்ல, அதுக்கான ஸ்டெப் நீங்க இப்பே எடுக்கணும் இல்லையா? So நீங்க VNCT team வந்து மீட் பண்ணலாம் this August 23rd Sunday காலையில 10 AM ல இருந்து 8 PM வரைக்கும் நடக்க இருக்கு at Park Ridges Hotel near Burjman Metro Station Dubai-ல. For more details நீங்க contact பண்ண வேண்டிய நம்பர் 054 7 6 7 3 1 1 1. I repeat 0 5 4 7 6 7 3 1 1 1. உடனே VNCT டீமுக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் நிறைய விஷயங்களை நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சீக்கிரமே உங்களோட ட்ரீம் இல்லாம வாங்குங்க. அண்ட் இன்னும் நம்ம தொடர்ந்து கீதா நாகம் மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறமா. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, தி ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
2: அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய், பவர்ட் பை அல் தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
4: நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க
5: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.

0: ஒன்னையும் பை பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட இன்னைக்கு விஎன் சிட்டி குளோபல்ல இருந்து விஎன் சிட்டியோட எம்டி கீதா நகு மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ விஎன் சிட்டி ஈவெண்ட் வந்து நடக்க இருக்கு. ஸோ நீங்க வந்து August 23rd சண்டே நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களோட ட்ரீம் வில்லாவை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தின டீடைல் அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து தானே ஆகணும். ஸோ August 23rd சண்டே காலையில 10 AM இருந்து 8 PM வரைக்கும் அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் தான் இந்த கிராண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா நான் சொல்கிற நம்பரை இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. ஸோ நம்பர் சொல்கிறேன், 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. நோட் பண்ணிட்டீங்களா? குட், சமத்துங்க நீங்க. ஸோ மேம், இப்போ அடுத்து என்னோட க்வெஸ்சன் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சென்னை வில்லாஸ் பத்தி சொன்னீங்க, அதுல இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ்ல அத ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: ஸோ சென்னையிலே நம்ம வந்து ECR வந்து பார்த்தோம், அண்ட் இப்போ வந்து சென்னையில வந்து OMR போவோம். ஸோ பேரலல் ரோட் OMR அகெயின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டெஸ்டினேஷன் ஃபார் எவ்ரி இன்வெஸ்டர், எவ்ரி ப்ராப்பர்ட்டி பையர் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பை அண்ட் லிவ் தேர். ஹியூஜ் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் அங்க வந்து எல்லா இடமுமே. சென்னை இந்த மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் வந்து land prices are skyrocketing, that's a different thing. But here we are going to be talking about Beverly Heights phase 2.
2: Okay.
3: Beverly Ridge na nam OMR la anga launch panna successfully sold out project. Idu Beverly Heights oda phase 2 project.
2: Okay.
3: Aduvum ungalku vandu ipo inda grand 1+ villa sale offer la varum. Idu location vandu pathinga na Kelam pakkathula irukku, just behind Chettinad hospital. 3 km from Padur metro station. Ipo dhaan fulla ungalku OMR fulla metro connectivity varadunala metro pakkathula irukra ellame valuation and ease of living um romba romba comfortable la irukum. இதோட வெசினிட்டியில் தான் உங்களுக்கு VIT இருக்குது, செவரல் டாப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து கலிஃபோர்னியன் தீம்டு வில்லாஸ் இங்கே, ப்ரீமியம் 3-bedroom வில்லாஸ். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 1.5 to 1.9 crores வரும், ஆல் இன்க்ளூசிவ். 3000 dirhams உங்களால் மாதம் வந்து இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஓன் வில்லா வந்து உங்களால் OMRல இங்கே ஓன் பண்ண முடியும்.
2: ஓகே.
3: இதில் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் போரூரில் வந்து புரூக் சைட் ரெசிடென்சஸ்னு அது ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷன். கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் பீப்புள் வந்து லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா வேணும் அப்படின்னா தட் ஏரியா இஸ் வெரி குட் போரூரில். பம்மலில் வந்து உங்களுக்கு க்ரீக் ரெசிடென்சஸ்னு ப்ராஜெக்ட் இருக்குது, தட் இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த ரியாலிட்டி இஸ் நிறைய பேர் வந்து நம்ம வந்து இன்னும் எனக்கு டி நகரில், அடையாரில், இல்லை கோடம்பாக்கம்ல அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நான் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன், எனக்கு அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுள் லிவ் பண்ணுறதுக்கு, எனக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்குது அதில் பக்கத்தில் இருக்குது, ஏன்னா ஏதாவது ஒன்று நினச்சி அவங்க யோசிக்கலாம், விச் இஸ் வெரி கரெக்ட். பட் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இன்றைக்கி வந்து 20,000 ரூபா பர் சதுரடி ஆயிடுச்சு இந்த ஏரியாவிலலாம். 20,000 ரூபா பர் சதுரடி உங்களுக்கு வந்து மினிமம். நம்ம வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு போட் கிளப்னா 50-60,000 வரைக்கும் போயிடுச்சு பர் சதுரடி, அது வேறு விஷயம். பட் நான் சொல்கிறது ஒரு நார்மல் நல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏரியா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி சேச்சுரேட்டான ஏரியா, இஃப் ஐ ஹாவ் டு சே, அதில் க்ரோத் இருக்காது. உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி சேச்சுரேட்டான ஏரியாவில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் 20,000 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியும். ஆனால் அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் 20,000 ரூபா வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் 5 வருஷத்தில் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 30,000 அப்ரிஷியேட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா பில்டிங்ஸ் டெப்ரிஷியேட், உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் அப்ரிசியேஷன் வரவே வராது. அப்போ நீங்கள் 20,000 ரூபா கொடுத்து ஒரு 2,000 சதுரடி எடுத்தாலும் 4 கோடிக்கு நீங்கள் கொடுத்தா கூட, 4 கோடிக்கு எடுத்தால் கூட உங்களோட இஎம்ஐ 3 லட்சம் ஒரு மாதத்துக்கு வரும். நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் இப்போ யூஸ் பண்ணலை, நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா 80,000 1 லட்சம் தான் வாடகை வரப்போகுது. அப்போ வாட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் யோர் ரெண்டல் அண்ட் இஎம்ஐ பாருங்கள். இன்னொன்று, அந்த 4 கோடிக்கு வாங்கினதை அப்படியே இருக்கும் தவிர உங்களுக்கு அப்ரிசியேஷன் வராது. ஸோ உங்களோட கேபிட்டல் லாக் ஆயிரும், டில் ஸ்டார்ட் மணி ஸ்டார்ட் இஸ் டிப்ரிஷியேட்டிங் ஓவர் டைம். ஸோ அதே நேரம் நீங்கள் வந்து ஒரு வில்லா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ் ECR-ல இட்ஸ் வெரி ஃபேமஸ் ப்ராஜெக்ட். அது வந்து 2019 லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணும்போது பூல் வில்லா, 3-bedroom பூல் வில்லா, அது வந்து இன்னைக்கு 60,000 ரூபா வாடகை போகுது. அந்த பூல் வில்லா வந்து 1.1 crore லான்ச் பண்ணோம். இன்னைக்கு அதே பூல் வில்லா தேர்ட் ஃபேஸில் நாங்கள் வந்து வித்துட்டு வரும்போது இன்னைக்கு டுடே அது ரீசேல் யாரும் வாங்கினா கூட இட் இஸ் 2.1 crore. அப்போ 1 கோடி ரூபாய் உங்களுக்கு 5 வருஷத்தில் ஏறி இருக்கு. எதனால அங்கே லேண்ட் ஓனர்ஷிப் வில்லா உங்களுக்கு அந்த ரெண்டல் பொட்டன்ஷியல் எல்லா ரீசனும் வச்சு உங்களுக்கு அந்த அவ்வளோ தூரம் ஏறுது. ஸோ உங்களுக்கு அதே இது நீங்கள் வந்து கன்வீனியன்ஸுக்காக அப்பார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக உங்கள் பணத்தை போய் லாக் பண்ண முடியாது. உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்காக வேணுமா, ஃபார் வாட் எவர் ரீசன் நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு வேண்டப்படுற ஏரியாவில் வந்து வாடகைக்கு வீடு எடுத்துக்கங்க. ஆனால் மணியை இன்வெஸ்ட் பண்ணும்போது திங்க் வைஸ்லி, பிகாஸ் இட் இஸ் யுவர் நெட்ஒர்க், இட் இஸ் யுவர் ஃபியூச்சர் சேஃப்டி நெட் யூஆர் கிரியேட்டிங். யூ ஹாவ் டு புட் இட் இன் க்ரோத் ஓரியன்ட் ஏரியாஸ். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஓஎம்ஆர், இசிஆர், பம்மல், போரூர், இதெல்லாம் க்ரோத் ஜோன். அந்த க்ரோத் ஜோனில் இன்றைக்கி வில்லா, விஎன்சிடி, இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய பெனிஃபிட்டோட கிளையன்ஸுக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம். நிறைய லேண்ட் பார்சல் வந்து இப்போ ஈசிஆர்லாம் எங்களால் எப்படி இந்த ரேட்டு கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்க, வில்லாவை இந்த காஸ்ட்டில் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் ப்ரொக்யூர் பண்ண லேண்ட் ஓல்டு ப்ரைஸில், ஸோ அந்த பெனிஃபிட்டை நாங்கள் கிளையன்ஸுக்கு கொடுக்குறோம். இல்லாட்டி உங்களுக்கு ஈசிஆரில் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டே வந்து 12,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போயிட்டுருக்கு. அங்கே வந்து வில்லாஸ் வந்து 17,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டில் போயிட்டுருக்கு, நாட் அவைலபிள். ஆனால் நம்ம ஈசிஆரில் வந்து கொடுக்குற வில்லாஸ் 11,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ வி ஆர் கிவிங் ஆல் த பெனிஃபிட் அலாங் வித் ஆல் தீஸ் ஆஃபர்ஸ் இன் தீஸ் ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷன்ஸ். ஸோ இட் இஸ் ஆல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆர் கிளைண்ட்ஸ்.
2: கண்டிப்பாக அதை பற்றி நம்ம திங்க் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட சேவிங்ஸ்லாம் எங்கே போகுது, நம்ம சேவே பண்ணலையே அப்படின்னு யோசிக்கும் போது நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் நம்ம பிளான் பண்ணாதான் நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கீதா மேம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பிளேஸில் நம்மளோட ட்ரீம் வில்லாவை சீக்கிரமே வந்து வாங்குவோம். ஸோ August 23rd சண்டே மார்னிங் 10 AM to 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்பான் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் வேன் சிட்டியோட கிராண்ட் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன், போன் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. ஸோ இப்போது அடுத்த ஒரு குட்டி பாட்டு வருது. அந்த பாட்டுக்கு அப்புறமா மேம் கிட்டே இன்னும் தொடர்ந்து நிறைய அந்த ஈவெண்ட் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. த ஈவினிங் கரெக்ட் ஷோவில் ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtrade Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai. வெல்கம் பேக். 89.4 சமர் எஃப்எம்ல இருந்து ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட விஎன்சிட்டியோட எம்டி கீதா நாகு மேம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. விஎன்சிட்டியோட ஒன் பிளஸ் வில்லா சேல் வந்து போயிட்டு இருக்கு. கிராண்ட் ஈவெண்ட் நடக்க போகுது ஆகஸ்ட் 23rd சண்டே காலையில 10 AM இருந்து 8 PM வரைக்கும் அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில். ஃபார் மோர் டீடைல்ஸ் இல்லை அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணணும்னாலும் நான் அப்போ சொல்ல போகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்காக நான் பொறுமையாக சொல்கிறேன். 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ மேம், இப்போ கோயம்புத்தூர் வில்லாஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? அதுலயும் வந்து ஒன் பிளஸ் ஆஃபர்லாம் வந்து
1: அதே கிராண்ட் ஒன் பிளஸ் ஆஃபர். உங்களுக்கு 2 பெட்ரூம் வில்லா வாங்கினீங்கன்னா 3 பெட்ரூம் வில்லாவாயிரும். 3 பெட்ரூம் வில்லா வாங்கினீங்கன்னா 1 பெட்ரூம் ஆட் ஆகி அது 4 பெட்ரூம் ஆயிரும். 4 பெட்ரூம் பங்களோ நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு 5 பெட்ரூம் பங்களோ ஆயிரும். ஸோ கோயம்புத்தூர்ல வந்து இன் சிங்காநல்லூர், இட்ஸ் பேங்க் ஆன் சிங்காநல்லூர், ஆப்போசிட் SSVM குளோபல் ஸ்கூல், 1.5 kilometers from சிங்காநல்லூர் பஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஸோ இதுல வந்து இங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஏரியா, இட்ஸ் அ திக் ஆஃப் சிட்டி. அங்க வந்து நம்ம வில்லாஸ் வித் லேண்ட் ஓனர்ஷிப் கொடுக்குறோம். அங்க ஒரு சென்டே 25-30 லட்சம் போயிட்டு இருக்கு. அங்க வந்து இட்ஸ் அமேசிங் ஆஃபர் ப்ரைஸ்ல உங்களுக்கு வந்து சொந்தமா இண்டிபெண்ட் வில்லாஸ், அங்கே பார்க்கு, அம்யூனிட்டிஸ், கிளப் ஹவுஸ் எல்லாமே இருக்கிற ரொம்ப நல்ல கம்யூனிட்டி அது. அங்கே தான் நம்ம ராயல் இம்பீரியல் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரீகல் வில்லா கம்யூனிட்டி. இதில் உங்களுக்கு பேங்க் லோன் சப்போர்ட்டோட அண்ட் ரெண்டல் சப்போர்ட்டோட உங்களுக்கு நம்ம ப்ராப்ஸின்னு ஒரு ஏஜென்சி எம்பேனல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஃபுல்லாக உங்களுக்கு 15 இயர்ஸ் ரெண்டல் கேரண்டி சப்போர்ட் சிஸ்டம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் லொக்கேஷன் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்னு நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய பேர் நம்மளோட கிளைண்ட்ஸே நமக்கு கிளைண்ட்ஸ் இல்லை, நமக்கு வேறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம், யாரோ ஒரு பில்டரோட அட்வர்டைஸ்மெண்ட்டு, அவங்க வந்து கோயம்புத்தூரில் காலப்பட்டியில் இருக்குது, வடவெளியில் இருக்குன்னு. இதுக்காக நாங்கள் செலவு பண்ணி எல்லாம் நேராக போய் பார்த்தா அது 8-10 kilometers அவே இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப டிசப்பாயின்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் திஸ் இஸ் பேங்க் ஆன் SSVM ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சிங்காநல்லூர்லேயே இருக்கிற லொக்கேஷன். சி பிரியா, வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் Nobody tells you these 5 things. When you buy real estate, when you have to invest in Chennai or Coimbatore, இந்த 5 முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இல்லை யாரும் சொல்கிறதும் கிடையாது. என்ன முக்கியமான விஷயம்னா, எப்பயுமே டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங் பீட்ஸ் லொக்கேஷன்.
2: சீரியஸ்லி,
1: எப்பயுமே பையிங் இஸ் நவ். என்ன எப்போங்க வாங்கணும், இன்னைக்கு வாங்கணும், நேற்று வாங்கியிருக்கணும், இல்லை இன்னைக்கு வாங்கணும், நாளைக்குங்கிறது கிடையவே கிடையாது. ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி எஸ்பெஷலி தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்தியாவிலே வந்து செகண்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர் ஃபார் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்பர் 2 ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு. ஹியூஜ் ரெவன்யூ கான்ட்ரிபியூ. எக்கனாமிக்லி வி ஆர் க்ரோயிங், வி ஆர் பர்ஸ்டிங், வி ஆர் டூயிங் ஸோ வெல். அப்போ எல்லா சிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், எல்லா ஊர்கள்லேயும் எது ஃபர்ஸ்ட் ஏறும், லேண்ட் ப்ரைஸஸ், பீப்புள் பையிங், இன்வெஸ்டிங், ஹோம் பையிங் எல்லாமே உங்களுக்கு ஏறிட்டே போகும். அப்போ த டைமிங் இஸ் ஓன்லி யுவர் அட்வான்டேஜ் இஸ் பையிங் டுடே ஆர் எஸ்டர்டே அண்ட் இட்ஸ் இஸ் நெவர் டுமாரோ. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதே தான் ஓஷன் டிரைவ் வில்லாஸ் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எப்படி 5 இயர்ஸ் பேக் 1.1 crore, இன்றைக்கி வந்து 5 இயர்ஸ் கழிச்சு 2.1 crore. 1 crore அப்ரிசியேஷன் எங்கே வரும் உங்களுக்கு? அப்பார்ட்மெண்ட்டில் இது வரவே வராது. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வில்லா வித் லேண்ட் ஓனர்ஷிப் வரும்போது டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது லெவரேஜ். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி பையிங், அசட் பையிங், உங்களுக்கு பர்சனலாக வெல்த் பில்ட் பண்ணணும்னா லெவரேஜ். லெவரேஜ்னா ஹோம் லோன் வாங்கி எப்படி யாரும் 100% பணம் போட்டு வீடு வாங்க மாட்டாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க மாட்டாங்க. அவங்க ஹோம் லோனுங்கிற டூலை யூஸ் பண்ணி குறைந்த வட்டியில் 80% வரைக்கும் பேங்க்கில் லோன் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அப்ரிசியேஷன், இந்த மாதிரி நீங்கள் லேண்டோட ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அப்ரிசியேஷன் வில் ஓவர் டேக், அப்போ உங்களுக்கு ரெண்டல் இன்கமும் வரும். ஸோ இஎம்ஐ பழுவும் குறையும். ஸோ லெவரேஜ் பண்ணி பர்சனல் வெல்த்தை பில்டு பண்ணுறது. அடுத்தது பாசிவ் இன்கம். எப்பயுமே வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பிளான் பண்ணணும், சேஃப்டி நெட்டுக்கு, நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டிஸ் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, அதில் வந்து ரெவன்யூ ஜெனரேட்டராக இருக்கணும். அப்ரிசியேஷன் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, அதோடு சேர்த்து ரெண்டல் வரணும். அது வந்து முழு இஎம்ஐயை அடைக்காது, பட் ஒரு பார்ட் ஆஃப் இஎம்ஐயை அடைக்கும். ஆனால் ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்மளோட கிளைண்ட்ஸே

0: உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பையிங்ல ரிஸ்க் வருது, லீகல் டைட்டில் ப்ராப்ளமா இருக்கும், அப்ரூவல்ஸ் ப்ராப்ளமா இருக்கும். நாளைக்கு எவ்வளவோ ஸ்டோரிஸ் நம்ம கேட்கறோம். உங்களுக்கு என் டு என் சப்போர்ட் இருக்காது. என்ஆர்ஐ எக்ஸ்பர்டீஸ் நீங்க வெளிநாட்டில் இருக்கும்போது ஈஸ் ஆஃப் பையிங், பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என் டு என் என்ஆர்ஐ சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பேங்க் லோன் வாங்குறதா இருக்கலாம், ரெண்டல் சப்போர்ட்டா இருக்கலாம், நாளைக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் யர் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், எந்த தலைவலியும் இருக்கக்கூடாது. ப்ராப்பர்ட்டி பாட்டுக்கு உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கணும், ரெண்டல் வருமானம் வந்துட்டு இருக்கணும். நீங்க போகும்போது யூ ஷுட் பி ஏபிள் டு லிவ் தேர். அது எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான கரெக்டான என்ஆர்ஐ எக்ஸ்பர்டீஸோட என் டு என் சப்போர்ட் பில்டர்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அதுல ரிஸ்க் போயிடும். அடுத்தது ஆஸ் ஐ கெப்ட் சேயிங், சென்னை இஸ் எக்ஸ்ப்ளோடிங், கோயம்புத்தூர் இஸ் எக்ஸ்ப்ளோடிங். ஸோ அந்த க்ரோத் ஸ்டோரியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் எஸ்டர்டே ஆர் டுடே, அண்ட் ஸோ மேக் த டெசிஷன் ரைட் அவே.
1: ஸோ நீங்களும் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திங்க் பண்ணால் உடனே நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடனே பண்ணணும். ஸோ மீட் விஎன்சிடி டீம் ஆன் ஆகஸ்ட் 23rd சண்டே காலையில் 10 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், ஈவினிங் 8 மணி வரைக்கும் வந்து நடக்க இருக்கு அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில். ஸோ நீங்களும் விஎன்சிடியோட கிராண்ட் ஈவெண்ட்டில் கலந்துக்கோங்க. உங்களோட ட்ரீம்க்கான ஒரு முதல் படி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ நல்ல விஷயத்த எப்பயுமே திங்க் பண்ணி டக்குன்னு முடிவெடுத்துடணும். அண்ட் இப்போ நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விஎன்சிடி டீமை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் மோர் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் கீதா நாம் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் விஎன்சிடி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம். அது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிவிக்கும்.

0: ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: வெல்கம் பேக். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ் நம்ம கூட வேன்சிட்டியில இருந்து வேன்சிட்டியோட MD கீதானகு மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ ஒன் பிளஸ் வில்லா சேல் வந்து போயிட்டு இருக்கு வியன் சிட்டி குளோபல்ல. ஸோ இதோட கிராண்ட் ஈவெண்ட், வியன் சிட்டியோட கிராண்ட் ஈவெண்ட் வந்து August 23rd நடக்க இருக்கு. சண்டே காலையில 10 AM இருந்து 8 PM வரைக்கும் அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில். ஃபார் மோர் டீடைல்ஸ், நீங்கள் வந்து ஒரு வில்லா வாங்கணும், உங்களோட ஃபேவரட்டான பிளேஸில் வந்து சென்னையில் கோயம்புத்தூர்லலாம் வில்லாஸ் வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார் மோர் டீடைல்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நம்பர் சொல்கிறேன், 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ மேம், அடுத்து வந்து இப்போ திடீர்னு ரேடியோ டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீதா மேம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல, எந்த வேலை அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்களே தெரியல, உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு சம்அப் கொடுங்க மேம்.
3: சரி, ஒரு சம்அப், குவிக் சம்அப்.
2: யா,
3: நம்ம விஎன்சிடி குளோபல் வந்து இப்போ வி ஆர் ஆஃபரிங் யூ கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் ஆன் திஸ் சண்டே 23rd August. இது வந்து நீங்கள் விஎன்சிடி வில்லாவில் இப்போ இந்த ஈவெண்ட்டில் வந்து 23rd August புக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெஷலாக 1 bedroom ஃப்ரீயாக கிடைக்கும் உங்கள் புக்கிங்கோட. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 bedroom வில்லாவாக கிடைக்கும். 3 bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா 4 bedroom வில்லாவாக கிடைக்கும். 4 bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா யூல் கெட் அ லாவிஷ் 5 bedroom பங்களோ. ஸோ இது வந்து ஒரு 1 bedroom உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபராக உங்களுக்கு வருது. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நீங்கள் இப்போ புக் பண்ணும்போது இதுவும் டாப் லொக்கேஷன்ஸ் இன் சென்னை ஆஸ் வெல் அஸ் இன் கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்கும். சென்னையில் வந்து திஸ் ஆஃபர் இஸ் அவைலபிள் இன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இன் ECR, இன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இன் OMR, இன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இன் பம்மல், இன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இன் போரூர், எல்லாமே வில்லா ப்ராஜெக்ட்ஸ் வித் லேண்ட் ஓனர்ஷிப். அண்ட் த சேம் ஆஃபர் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் கோயம்புத்தூர் இன் சிங்காநல்லூர் லொக்கேஷன், நம்மளோட ரீகல் வில்லாஸில். ஸோ இந்த ஆஃபரோட சேர்ந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வருது, விச் இஸ் ஃப்ரீ ஏர் கண்டிஷன் ஃபார் ஆல் யுவர் பெட்ரூம்ஸ், ஹவ் மெனி எவர் பெட்ரூம்ஸ் யூஆர் பி யூனோ யூஆர் கோயிங் டு பை, அண்ட் தென் ஃப்ரீ டிவி, ஃப்ரிட்ஜ், பெட்ஸ் வித் மேட்ரஸஸ், தென் உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஆஃபர் மாதிரி உங்களோட இன்டீரியர் தீம்டு. இப்போ வந்து இன்டீரியர் ஒரு டாப் இன்டீரியர் டிசைனர் வச்சு இன்சைடு ஃபுல்லாக ஃப்ளோரிங் டைல்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த பாத்ரூம் டைல்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பெட்ரூம் கபட்ஸு, மாடுலர் கிச்சனோட கபட்ஸ் எல்லாமே அந்த ஒரு வே தீமில் வரும். அந்த இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இன்சைட், இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ இதோட சேர்ந்து உங்களுக்கு எல்லா ஆஃபருமே உங்களுக்கு வரும். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு விஎன்சிடியில் வந்து இந்த ஆஃபரோட சேர்ந்து வந்து உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், GST எல்லாமே இன்க்ளூசிவ் காஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து வாங்குவீங்க, அதுவும் உங்களுக்கு ஆஃபரில். ஆன் டாப் ஆஃப் இட் யூ ஆல்சோ கெட் 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஆஃபர். ஸோ ஆல் திஸ் இஸ் அ ஆஸ் ஐ சே ரியல் எஸ்டேட் ஆர் எவ்ரி திங், எஸ்பெஷலி விஎன்சிடியோட ஆஃபர்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆல் அபவுட் டைமிங். த டைம் டு பை யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் எஸ்டர்டே ஆர் டுடே, இட் இஸ் நெவர் டுமாரோ. இட் இஸ் ஸோ ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் அங்கே வந்து லேண்ட் ப்ரைஸஸ் ஏறிட்டே போகுது, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஏறிட்டே போகுது. ஸோ இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பிகம் மோர் அண்ட் மோர் அன்அஃபோர்டபுள். அதே நேரம் நம்ம வாங்கணுமேன்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எங்கேயோ போய் வாங்க முடியாது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சொத்தாகவே இருக்காது. ஏன்னா பில்டிங் டெப்ரிஷியேட்ஸ் ஓவர் டைம், உங்களுக்கு அப்ரிசியேஷனே வராது. நீங்கள் வந்து இன்றைக்கி 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு சதுரடின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அது வந்து டெப்ரிசியேஷன் ஆகும், அது வந்து 25,000 30,000 ஆக போகிறது இல்லை 5 வருஷத்தில். ஸோ அதே நேரம் நீங்கள் வில்லா வாங்கும்போது, நம்ம ஓஷன் டிரைவ் எக்ஸாம்பிளை பற்றி சொன்னோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூல் வில்லா வாஸ் 1.1 crore, அதே இது இன்னைக்கு வந்து 5 years கழிச்சு இட் இஸ் 2.1 crore. ஸோ 1 crore உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் 5 வருஷத்தில் அப்ரிஷியேட் ஆகுது. அந்த வில்லா வந்து உங்களுக்கு 60,000 ரூபாய் ரெண்டலும் சம்பாரிச்சு கொடுக்குது. அப்போ அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ ரெண்டல் சம்பாரிச்சிருப்பீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது யூ ஆல்வேஸ் ஷுட் இன்வெஸ்ட் வித் த ரைட் பில்டர் வித் த ரைட் ப்ராப்பர்ட்டி, அந்த டைமிங் இஸ் நவ். அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு இவ்வளோ ஆஃபரில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும்போது இட் பிகம்ஸ் அ வெரி ஈஸி பை. அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, இப்போ ECR வந்து நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். மை ஆல் டைம் ஃபேவரட் ஐ ஆல்வேஸ் சே இஸ் ECR, இப்போ பாம்ஷோர் ப்ராஜெக்டில் தோஸ் பிக் பங்களோஸ். உங்களோட ட்ரீம் பங்களோஸ் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். 2400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 4500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லாவிஷான பிக் பங்களோ, பெரிய கார்டன், கார் பார்க், உங்களோட மேட்ஸ் ரூம் தனியாக, தென் உங்களுக்கு பெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏரியா, அண்ட் பெட் விளையாடுறதுக்கே யூ நீட் அ கார்டன், அண்ட் தென் தனி ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். அங்கே வந்து 4 bedroom, 5 bedroom வித் ஹோம் தியேட்டர், லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட, தென் உங்களுக்கு ப்ரைவேட் ஹோம் ஜிம், அண்ட் வாட் எவர் யூ வாண்ட், கெசிபோ, பார்ட்டி ஏரியா, எல்லாமே இன்சைட் கஸ்டமைசேஷன் வந்து உங்களோட ட்ரீம் பங்களோவை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். And that is a special feature by VNCT always. We don't do the regular, villas. But we also do a lot of customized dream houses in these big bungalows. So, it is a fantastic investment as well as it is a joy for living and pride of ownership. ஸோ நம்ம கிளைண்ட்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியுதோ, எவ்வளோ எவ்வளோ அவங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியுதோ, இன்னும் பெஸ்ட்டாக ஒரு பெட் ஒரு ஒரு ஒரு வீடு நம்மளால் வாங்க முடியுமான்னு நினச்ச எல்லாருக்கும் நிறையா நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷன் பணத்துக்கு நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி டைம் பீரியட் கொடுத்து 80% பேங்க் லோன் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஈஸி இஎம்ஐயாக ஆக்கி அவங்க ஏர்னிங்ஸ்லேருந்தே ஈஸியாக மாதம் மாதம் அதை சேவிங்ஸ் ஃபோஸ்ட் சேவிங்ஸாக கொண்டுட்டு வந்து அந்த ஹேபிட் ஃபார்மேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ பேர் வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட நான் நினச்சே பார்க்கல நாங்கள் வீடு வாங்குவோன்னு, பட் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வில்லா நவ். இப்போ அந்த ஹேபிட் செட் ஆயிடுச்சு மேம், இப்போ அந்த வந்து அந்த லோனை நாங்கள் ரீபே பண்ணிட்டோம், இப்போ வி ஆர் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் வில்லா. ஸோ இட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு நியூவாக நிறைய பேர் பிளான் பண்ணாதவங்க தான் வருவாங்க,
2: வாங்கிட்டா
3: ரேடியோ கேட்டோம் என்னன்னே தெரியல, ஒரு ஐடியாக்காக வந்தோம், இல்லை சும்மா தான் பார்க்க வந்தோம், புக் பண்ண வரல, நீங்கள் புக் பண்ண வரவே வேண்டாம், பட் அட்லீஸ்ட் கெட் த ஐடியா, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அபவுட், வாட் இஸ் ஹேப்பனிங் பேக் ஹோம் ரியல் எஸ்டேட்ஸ்னா என்ன, அங்கே டெவலப்மெண்ட் என்ன என்ன நடந்துட்டுருக்கு, சென்னையில் என்ன ப்ரைஸஸில் போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன ஆஃபர், என்ன பெனிஃபிட், எப்படி வாங்கணும்னா என்ன வழிமுறைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம பேங்கர்ஸ் இருப்பாங்க, சொல்யூஷன் இருக்குது. ஸோ என் டு என் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸில் VNCT இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஃபார் NRI சப்போர்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. வி ஹேவ் பயர்ஸ். ஸோ நம்ம வந்து கிளைண்ட்ஸை வந்து நம்ம ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக தான் பார்க்குறோம். வி வாண்ட் டு பில்ட் ப்ராஸ்பெரிட்டி இன் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ், தட் இஸ் த கோல் அண்ட் விஷன் ஃபார் அஸ். அதனால தான் நாங்கள் வில்லா தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு பில்ட் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் வெல்த், நாங்கள் அப்பார்ட்மெண்ட் பண்ண முடியாது, வில்லா தான் பண்ண முடியும் லேண்ட் ஓனர்ஷிப்போட. அந்த விஷன் இருக்கிறதுனால வி ஆர் வெரி ஹாப்பிலி டூயிங் திஸ். அண்ட் திஸ் ஒன் பிளஸ் பெட்ரூம் ஆஃபர் ஃப்ரீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர் அகெயின் ஃபார் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.
2: சூப்பர் மேம். ஸோ நீங்களும் வந்து உடனே யோசிக்காமல் இந்த சண்டே August 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் நடக்கிற VNCT-யோட கிராண்ட் ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. உங்களோட ட்ரீம் வில்லாவை கோயம்புத்தூர் பீப்புளாக இருக்கட்டும், சென்னை பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்கள். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0-5-4-7-6-7-3-1-1-1 I repeat, 0-5-4-7-6-7-3-1-1-1 Thank you so much, ma'am. இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, புரிகிற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக வந்து புரிகிற மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச்.
3: தேங்க்யூ பிரியா, தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஷோ. ஐ என்ஜாய் த ஷோ. தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ மேம். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது அடுத்து நியூஸ் கொஞ்சம் நேரத்தில் வரப்போது, கேளுங்க, மீண்டும் வருகிறேன். ஓகே, ஸோ த ஈவினிங் கரை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன், ஒன்லி ஒன் 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது 7:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection Alikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் பல்டி அடித்துள்ளார் முதலமைச்சர் விஜய் என்று திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் என ராகுல்காந்தி கூறியது விஜயை தானா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தாவிகாவின் இரட்டை வேட நாடகத்தை கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கேள்வி கேட்பார்களா என்று திமுக ஐடி விங் வினவியுள்ளது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட பாதிரியார் ஆப்ரஹாமுக்கு நெல்லை போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளமையை தேசிய பாஜக முன்னாள் மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் வரவேற்றுள்ளார். பெண்களையும் குழந்தைகளையும் தவறான நோக்கில் அணுக நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த தண்டனை நினைவுக்கு வர வேண்டும் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். திறமையாக வாதாடி குற்றத்தை நிரூபித்து தண்டனை பெற்றுக் கொடுத்து நீதியை நிலைநாட்டிய அரசு வழக்கறிஞருக்கும் நீதித்துறைக்கும் மனமார்ந்த நன்றி என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: இந்தியாவும் ஜப்பானும் தங்கள் கடற்சார் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. அத்துடன் சுதந்திரமான மற்றும் திறந்த வழி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்கும் நோக்கில் ராணுவ ஒத்துழைப்பை ஒருங்கிணைக்க இரு நாடுகளும் உறுதியளித்தன. இந்த பிராந்தியத்தில் சீனாவின் ராணுவ ஆதிக்க நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் சூழலில் இத்தகைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் ஜப்பான் பாதுகாப்புத்துறை மந்திரி ஷின்ஜிரோ கோயசுமி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான எந்தவொரு திருத்தத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் போதுமான கலந்தாலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. அனுபவம் மிக்க மற்றும் அறிவுள்ள நீதிபதிகளின் சேவைகளை மேலும் பெற்றுக்கொள்ள முடியும் என கூறி அரசாங்கம் அவர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளதாக இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் தற்போதைய சட்டப்பூர்வ ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு தொடர்பில் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளதோடு நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அதிகார பகிர்வை பேண வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: அமீரகத்தில் தொழிலாளர்களின் அன்றாட தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்யும் வகையில் முகைஸ்னா 2, ஆல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3 மற்றும் ஆல்கோஸ் 4 பகுதிகளில் ஒருங்கிணைந்த சமூக சந்தைகளை துபாய் நகராட்சி அமைத்துள்ளது. மேலும் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 பகுதியில் 4வது சந்தை விரைவில் திறக்கப்பட உள்ளது. தொழிலாளர்கள் தங்குமிடங்களுக்கு அருகிலேயே பாதுகாப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலில் அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
2: உலகச் செய்திகள்.
4: பங்களாதேஷின் 23வது ஜனாதிபதியாக மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் 255 வாக்குகளை அவர் பெற்றார். பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மொத்தம் 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இதில் ஆலம்கீர் 255 வாக்குகளை பெற்று அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். கடந்த 35 ஆண்டுகளில் அந்நாட்டு தேர்தலில் 1க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டது இதுவே முதன்முறையாகும்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் இலங்கை வீரர்கள் அடுத்தடுத்து காயங்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். குஷால் மெண்டிஸ் மற்றும் தினேஷ் சந்திபால் ஆகியோர் காயம் காரணமாக 2வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடக்க வீரர் பாத்தும் நிசங்கவும் காயத்தால் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை வீரர்கள் காயம் காரணமாக அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: the evening.
1: Correct. மிகப்பெரிய ஒரு அறிவாளினா நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்கள் 800-8940. நானும் உங்ககிட்ட அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஜோக்குகளை நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுவேன். சரியா, நம்பர் மறுபடியும் சொல்லுமா? ஓ, பொறுமையாக சொல்லுமா? 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் அப்படியே வந்து யூஏ அப்டேட்டை பார்க்கலாமா?
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இனிமே நம்மளால எங்கேயுமே எஸ்கேப்பே ஆக முடியாது. ஊர்ல இருக்கவங்கெல்லாம் வந்து நான் யூஏக்கு வரேன், துபாய்க்கு வரேன், ராசல் கைமாக்கு அந்த மாரி கூட்டிட்டு போ, இந்த மாரி கூட்டிட்டு போனலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. எப்படி துபாய் மாதிரியே ராசல் கைமாவுக்கும் குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து நீங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு விஷயம் வந்திருக்கு. எஸ், ஸோ வரவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹோட்டல்ஸா இருக்கட்டும், அப்புறம் சுற்றுலா தலங்களா இருக்கட்டும், அப்புறம் தங்கும் விடுதிகள், இது எல்லாமே வந்து கொடுத்து சிறப்பாக வந்து கவனிச்சுக்க போகிறாங்க, சிறப்பு சலுகையோட. ஸோ ராசல் கைமாவில் வந்து ஸோ நீங்களும் வந்து இதில் கலந்துக்கலாம். August 31st வரைக்கும் தான் இந்த டைம் இருக்கிறது, அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது எஸ்
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ரைட்டு, கடிஜோக் அப்படின்னு சொன்னதும் உடனே பஸ் பிடிச்சி வந்துட்டீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க, நீங்க நம்ம ஊர் மக்கள். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ, என்னங்க குட் ஈவினிங் சொன்னானே டக்குன்னு கட் பண்ணிட்டாரு, அவர் யோசிச்சிருப்பாரோ. ஓகே, நீங்களும் வந்து கடிஜோக் சொல்கிறதுக்கு கால் பண்ணலாம் 800-8940 இந்த நம்பருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணான்னா எங்கே விட்றீங்க? மறுபடியும் ஒருத்தர் கால் பண்ணிட்டாரு. ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்களாவது பேசுவீங்களா இல்லையா? ஹலோ
3: வணக்கம்.
1: வணக்கமுங்க, யாருங்க பேசுகிறீங்க? ஒருத்தர் வந்து பக்கத்துல இருக்க ஒரு பேங்க்கு வந்து போனாராமா. இப்படிதாங்க, அதாவது ஒண்ணு புதுசா நம்ம ஆரம்பிக்கும் போது இப்படிதான் நம்ம மாட்டிக்கிறோம். என்ன பண்றது, இட்ஸ் ஓகே. ஓகே பாய். இன்னொன்னு கேக்கவா? இன்னும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு. அப்படியா? சரி, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களே. எப்படி எப்படி தோக்கடிச்சேன் பாத்தியா உன்ன அப்படின்னு தெரியிறது. போயிட்டு வாங்க. பை பை. ஓகே, நெக்ஸ்ட் காலர் அவர்கிட்ட வந்து கேட்டுருவோம். இன்னைக்கு வந்து யார் யார்கிட்ட எப்படி எல்லாம் சிக்க போறனோ தெரியலையே. ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, குட் ஈவினிங்.
3: குட் ஈவினிங். கடி ஜோக் கேட்க ரெடிங்களா?
1: ஓ, ரெடியா தான் வந்திருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஓகே, சோ வந்து இது வந்து ஒரு தீபாவளி சீசன்.
1: ஓகே,
3: தீபாவளி சீசன்ல வந்து எல்லாரும் வான வேடிக்கையில பட்டாசு அடிப்பாங்க. அதுல மேல போயிருட்டு பட்டாசு எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் அந்த லைட்டு தான் வருது, அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வருது. ஏன்
1: லைட்டு தான் வருது அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வருதா? ராக்கெட் வெடியா?
3: ஆமா, மேல போய் வெடிக்குது, தூரமா வெடிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கும்போது அது வெடிச்ச லைட் தான் வரும், அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வரும்.
1: தெரியலையே,
3: ஏன்னா கண்ணு முன்னாடி இருக்கு, காது பின்னாடி இருக்கு.
1: கண்ணு
3: கண்ணு முன்னாடி இருக்கு, காது பின்னாடி இருக்கு.
1: ஐயோ ஆண்டவா ஆண்டவா,
0: நான் சங்கோன் ஜெக்க பாப்தி.
1: ஓகே ஓகே, பை பை.
3: ஹேவ் எ நைஸ் டே, குட் நைட்.
1: தேங்க் யூங்க, பைங்க. ஸோ எப்படி சிக்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கும் இருக்கு. வாங்க வாங்க, எல்லாம் ஒன்றா ஜாலியாக சிக்குவோம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வி டிவி படத்துலேருந்து வந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு 89.4 தமிழ் எஃப்எம்ல அது ஈவினிங் கரை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.
4: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ட வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: the evening Karak.
1: Welcome back, 89.4 தமிழ் எஃப்எம்ல த ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ் நம்ம வந்து இந்த ஓஜி கடி ஜோக்குகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐயோ அடுத்து நான் யார்கிட்ட மாட்ட போறேன்னு தெரியலையே. ஓகே, ஆக்சுவலி சின்ன வயசுல கேட்டதுங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த அதை பத்தி பேசினாலே நான் ஓடி போயிருவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல தான் ராமு சோமு அப்படின்னு ஒரு தாத்தா பேசிட்டு இருப்பார்ல, அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் பிராவும் அவரோட தீவிர ஃபேன் ஆயிட்டோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, கேக்குதா?
1: கேக்குது உங்களுக்கு? கேக்குதா?
2: கேக்குது. சுபர்ஷன் ரத்தனகேம வந்துட்டு.
1: உங்க பேருங்க?
2: சுபர்ஷன்.
1: சுதர்ஷனா?
2: சுபர்ஷன்.
1: சுபாஷன்.
2: சுபர்ஷன். சுபு.
1: சுபு. அப்பா அப்பா. ஓகே, சோ ஓகே மிஸ்டர் சுபு, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். சொல்லுங்க மிஸ்டர் சுபு, என்ன என்ன கடி ஜோக் சொல்ல போறீங்க? நீங்க சொல்றீங்களா இல்ல
2: நான் சொல்றேன்? என்னோட சிப்லிங்ஸ் எங்க கூட இருக்காங்க.
1: ரைட், ஒண்ணு கூடிட்டீங்களா?
2: ஒருத்தனோட மண்டையில இருந்து இலையா கொட்டிச்சா?
1: ஒருத்தர் தலையில இருந்து இலையா கொட்டிச்சா? தெரியல, சொல்லுங்க.
2: ஏன்னா அவன் மர மண்டையா.
1: நெக்ஸ்ட்
2: தங்கச்சிட்டு
1: குடும்பத்தோட வந்திருக்கீங்களா கண்ணா? ஓகே தங்கச்சி, வாமா.
3: எனக்கு
1: புரியல, எனக்கே வருவீங்களாடா எப்படி? தம்பி
3: போட்டானா?
1: சூப்பரா சூப்பரா, நைட் வேற லெவல்ல. தங்கதுரை எல்லாம் ஒரு அளவுக்கு தான்.
2: அடிக்கடி கார்ல வர மோட்ல பேசுறது, இன்னைக்கு அதே டாபிக்
1: ரைட். நான் சிக்கிட்டேன், நீ வாப்பா அப்படின்னு கார்ல என்னையும் தூக்கி உள்ள போட்டீங்கல்ல, ஹாப்பியா? குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கீங்களே. தூங்குங்க தூங்குங்க, நல்லா தூங்குங்க. தேங்க்யூ, பை. பை பை பை பை. முடிவு கட்டி வர்றது, வண்டி பிடிச்சி வந்துடுறது பாத்தீங்களா, குடும்பத்தோட எப்படி வந்திருக்காங்கன்னு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, டிராபிக் அப்டேட்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். இப்போ டிராபிக் அப்டேட்
4: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: Okay, so E311 ல வந்து செம டிராபிக் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் எங்க அப்படினா E11 லயும் வந்து அங்கங்க டிராபிக் இருக்கு. D73 ல டிராபிக் இருக்கு. And வேறங்க D86லேயும் வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பக்கம் யாராவது போயிட்டு இருந்தீங்கன்னா சேஃபாக போங்க. அண்ட் D62லேயும் வந்து செம்ம டிராஃபிக் இருக்கு. அதுக்கப்புறம் E311ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ கவனமாகவே போங்க, எந்த ஒரு அவசரமும் வேண்டாம்.
4: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: அண்ட் இப்போ அடுத்து 3 மூவிலிருந்தும் அதுக்கப்புறம் 90s நாட் அவுட்லேயும் ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டஞ்சோ பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல அது ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: The Evening Karak presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Golden Diamonds.

0: song of the hour. Thalaivar song of the hour.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 99.4 தமிழ் எஃப்எம்ல இருக்கு. ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன், கூட ஆர்ஜே கிருஷ்ணி வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம 4 to 6 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுல நானும் வந்து வருவேன், நானும் பேசுவேன், நானும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வரலன்னா கூட அவங்கள வற்புறுத்தி நான் போட்டிட்டு வந்திருப்பேன் வச்சுக்கோங்களேன். ஹாய் கிருஷ்ணி.
1: ஹாய், எப்படி இருக்கீங்க பிரியா? காணவே இல்ல,
0: எப்படி ஸ்டுடியோக்கு வெளியில தானே?
1: ஆமா, அனுபவம் எதுவும் கிடையாது. ஆனா எங்க அப்பா வந்து சொல்லிருக்காரு, இப்படி வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு பெரிய யானையோட கால் மாதிரி, ஆனா அது வந்து ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி தரையிலிருந்து இப்படி வானது வரைக்கும் அந்த உருவம் அப்படி பரவி இருக்கும், அவ்வளவு பெருசா இருந்து தெரிஞ்சது. அப்போ அதுல சலங்க சத்தம் கேட்டது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு என்ன, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதுல இருந்து அந்த காலத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லா இடத்துலயும் இருந்திருக்கவே இருந்திருக்காது. அதுவும் இந்த கிராம பகுதிகள்ல எல்லாம் இந்த பாறைகள் அந்த மாதிரி எல்லாம் நிறையவே இருந்திருக்கும், மலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அப்ப இருட்டுல வந்து மேகங்கள் நமக்கு தெரிஞ்சா கூட ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். மேகம் இருட்டுல சில நேரங்கள்ல வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நிலா வெளிச்சம் இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா கும் இருட்டா தான் இருந்திருக்கும். அப்ப அப்போ வந்து நமக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு பாக்குறோமோ அது தெரிஞ்சிருக்கும். அப்ப இதத்தான் வந்து முனின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா, இப்ப நிறைய பேரோட கதைகள் இன்னைக்கு நம்ம கேட்டோம் இல்லையா, அதுல எனக்கு வந்து

0: அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படியே தான் இருந்திருக்கும் அப்படின்னு. இதை தாண்டி வேற எதுவும் அமானுஷ்யமா வந்து சூழல்ல இருந்திருக்குமா அப்படின்னா இப்பவும் இருக்கணும் இல்லையா அப்படின்னா? இப்ப அப்படியெல்லாம் நம்ம பாக்குறதும் இல்ல, கதைகள் கேட்கறதும் இல்லையே.
1: என்னதான் கதைகள் கேட்டோம், ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை அது.
0: அதுதான் நான் சொல்றேன், நீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க வந்து பாக்குறீங்களோ அதுதான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி.
1: எனிவேஸ், அதாவது அது உண்மையா இருந்து வச்சுக்கோங்களேன், மிஸ்டர் முனீஸ்வரன் நினைச்சிட்டு இருப்பாரு, ஐ மை ஜோக் டு யூ அப்படின்னு. கிருஷ்ணி மணி பல்லன் அவர்களே.
2: Guess who's back? We back, baby!

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.
4: Asthma and allergy issues ala neenga kashtapadreengla? Adukku Ayurveda la theervu irukku. Innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
5: Solunga Mr. Ramanujam, are you feeling comfortable?
6: Onnu kavalapadadinga. En kooda cooperate panna ella seriyaga.
7: Unakku ippa 6 vayasu. நீ என்ன பண்ணி

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
4: மகிழுங்கள்.
5: தானே, ஃபார் டீடைல்ஸ் கால்
6: 0564154242. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
7: Oh, Raz, எப்படி போச்சுன்னே தெரியல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. த ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது பயங்கர ஃபன்னா போச்சு. நீங்களும் செம்மையா கம்பெனி கொடுத்தீங்க, நன்றி. உங்களுக்கு உங்க பிஸி டைம்ல கால் பண்ணி நீங்க பேசணும்னு நினைச்சு அந்த மனசு இருக்கேன். அந்த மனசு அதான் சார் கடவுள். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பத்தின ஃபீட்பேக் நீங்க பிரியா கிட்ட ஷேர் பண்ணணும், ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜே பிரியா ஒஃபிஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே தான் லிவிங்ஸ்டன். அங்கே வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன புது படம் வருது அதுக்கான கப்பல் பாசஸாக இருக்கட்டும், அண்ட் நிறைய கான்டெஸ்ட் நடக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் எந்த கிஃப்ட் வேணாலும் நீங்கள் வின் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க கார்ல போகும்போது மட்டும்தான் தமிழ் எஃப்எம் கேட்கணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வீட்டில் தனியா இருந்தாலும், எங்க நீங்க இருந்தாலும், மெட்ரோல போயிட்டு இருந்தாலும் நீங்க தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அங்கேயும் போயிட்டு ஆன் டைம் நியூஸ் என்ன, அப்பப்போ பாட்டு என்ன, நாங்கள் வேறு பேசிகிட்டு இருப்போம். உங்களுக்கு வந்து செம்ம கம்பெனி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போது அன்புடன் நான் பிராவோ வந்துட்டே இருக்காரு, அவரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நல்ல விஷயம் என்ன, நாங்கள் ஷோ வந்து ஸ்வாப் பண்ணி இப்படியே பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போது ஷோ கேட்டுட்டு, ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர் 10 நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இப்போது எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு, ஒரு குட்டி பாய் சொல்லிவிட்டு கிளம்புறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். இதே 4-8. ஓகே, பாய். சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். எஸ் தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்டு முடிச்சிட்டீங்க. ஆர்ஜே பிரியா அங்கிருந்து விடை பெறுகிறேன் இப்போதைக்கு.
6: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds Karama Center Dubai.
8: நேரம் இப்பொழுது 8:00.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM இன் விரிவான செய்திகள்.
3: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தினை 152 அடியாக உயர்த்த வேண்டும். நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்மண்டல முதல்வர்கள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசினார். இந்த தென்மண்டல குழுவில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா ஆகிய மாநிலங்களும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் உறுப்பினர்களாக உள்ளன. பொருளாதார மேம்பாட்டுக்காக அண்டை மாநிலங்களுடன் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் என்றார். தென்மண்டல மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடற்சார் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இதில் ஒருங்கிணைந்த செயற்பாட்டால் துறைமுகம், சரக்கு போக்குவரத்து, மீன்வளம், கடல் சுற்றுலா ஆகியவை மேம்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். போதைப் பொருளை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்த செயற்பாடு தேவை. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம், காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றார். நதிநீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளின் முடிவுகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என்ற சட்டப்பூர்வ உறுதிமொழி தேவை. தொகுதி மறுவரையறையால் எந்த ஒரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவமும் குறையாது என மத்திய அரசு சட்டப்பூர்வ உத்தரவாதம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் பல்டி அடித்துள்ளார் முதலமைச்சர் விஜய் என்று திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் என ராகுல்காந்தி கூறியது விஜயை தானா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தாவிகாவின் இரட்டை வேட நாடகத்தை கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கேள்வி கேட்பார்களா என்று திமுக ஐடி விங் வினவியுள்ளது. ஆகஸ்ட் 12 பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு முரணாக விஜயின் பேச்சு உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். ஒரே வாரத்தில் முதல்வர் விஜய் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது முற்றிலும் முரண்பாடாக உள்ளது என்று அவர் விமர்சித்தார். தமிழக தலையாய பிரச்சினைகளை திசை திருப்ப பேரவையில் தாவிக அரசு நடத்திய தீர்மான நாடகம் அம்பலமாகியுள்ளது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பெறப்படும் லஞ்சம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக தாவிக இடையே இன்று காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பேசுகையில், முந்தைய ஆட்சிக் காலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கும் 40 முதல் 50 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது என்றார். இதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் கே என் நேரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசும்போது 50 ரூபாயை அரசே அவர்களுக்கு வழங்கி லஞ்சம் பெறாத அளவுக்கு மாற்றுவோம் என்றார். நீங்களும் இப்படி சொல்லுங்கள் என்று தெரிவித்தார். இதை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்று உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மை. இதை தடுக்கவே விவசாயிக்கு ரொக்கமாக பணம் கொடுப்பதை தவிர்த்து காசோலையாக வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதுபோன்ற எந்தவித தவறும் நடக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் நிலைப்பாடு என்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். தண்ணீர் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும், பிரித்துவிடக்கூடாது என்று கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். 31வது தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அவர் இதனை கூறினார். நதிநீர் பங்கீடு என்ற நிலையில் இருந்து நதிநீர் ஒத்துழைப்பு என்ற நிலைக்கு நகர வேண்டிய நேரம் இதுவென்று கூறினார். ஒத்துழைப்பு அடிப்படையில் நதிநீர் பிரச்சினைகளை அணுக வேண்டும். ஆறுகளுக்கு அரசியல் எல்லை தெரியாது. கர்நாடகா எப்போதும் பிற மாநிலங்களின் உரிமைகளை மதித்து செயற்படுகின்றது என்று மாநில முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். கர்நாடகாவின் சட்டப்பூர்வ நீர் பங்கை மதிக்க வேண்டும். நாங்கள் புகார் கூற வரவில்லை. இந்தியாவின் வளர்ச்சியில் பங்குதாரர்களாக வந்துள்ளோம் என்றார். மேகதாது அணைக்கு கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் முக்கிய திட்டம். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள். ஒவ்வொரு துளி நீரும் தமிழ்நாடு புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும் என்று டி கே சிவகுமார் மேலும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் கர்நாடக முதல்வர் தெரிவித்தார். எம்பிக்கள் எண்ணிக்கையை தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் என்று தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் அவர் பேசினார். தற்போதைய எம்பிக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் என்றார். ஜார்க்கண்டில் 11வது முதல் 13வது வரையிலான அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் மூலம் பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களின் நியமனங்களை ரத்து செய்யும் மாநில அரசின் அறிவிப்புக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீசஸ் தேர்வு, JSSC உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள்கள் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சுமத்தி 3 வாரங்களுக்கும் மேலாக தலைநகர் ராஞ்சியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. போராட்டம் தீவிரமடைந்ததால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் TSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனம் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலம் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அனைத்து வேலைவாய்ப்பு தேர்வுகள், JSSC, CGL தேர்வு ஆகியவற்றை ரத்து செய்ய மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் ஹேமந்த் சோரன் அறிவித்தார். இதனால் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்தனர். அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் சிலர் அரசின் முடிவை எதிர்த்து ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இவ்வழக்கில் ஜார்க்கண்ட் அரசின் தேர்வு ரத்து அறிவிப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் பிரபல சிங்கள பாடகி நந்தா மாலினி காலமானார். இலங்கையின் மூத்த பாடகியான நந்தா மாலினி நாவலையில் உள்ள தனது இல்லத்தில் 82வது வயதில் இன்று காலமானார். 1943ஆம் ஆண்டு August 23rd பிறந்த நந்தா மாலினி இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் செல்வாக்குமிக்க பாடகிகளில் ஒருவராக திகழ்ந்தார். சுமார் 7 தசாப்தங்கள் நீடித்த அவரது இசை பயணம் இலங்கை இசைத்துறையில் அவருக்கு தனித்துவமான இடத்தை பெற்றுத்தந்தது. ஈரானுடனான வர்த்தகத்தை நிறுத்திய அமீரகத்தின் முடிவுக்கு அமெரிக்க பிரதிநிதி ஜோ வில்சன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். பிராந்திய பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தகம் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் கால வரையறையின்றி நிறுத்தியுள்ளது. இந்த முடிவு மற்ற நாடுகளும் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி என்று அமெரிக்க பிரதிநிதி ஜோ வில்சன் தெரிவித்தார். ஈரான் தனது நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்கும் திறனை இது கடுமையாக பாதிக்கும் என்று அவர் கூறினார். துபாய் நகராட்சி தனது 20 வகையான சேவைகளை மறுசீரமைத்துள்ளது. நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் அரசு சேவைகளின் செயற்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு விரைவான தடையற்ற சேவை அனுபவத்தை வழங்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துபாய் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 13 சேவைகளின் செயற்பாட்டு முறைகள் மாற்றப்பட்டுள்ளன. சில சேவைகள் ஏற்கனவே உள்ள பிற சேவைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. தனித்த சேவையாக வழங்க வேண்டிய அவசியம் இல்லாத சில சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் 7 சிறப்பு சேவைகள் துபாய் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற ஆணையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் அரசு துறைகளுக்கு இடையேயான பணிகள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதை தவிர்த்து ஒவ்வொரு சேவைக்கும் பொறுப்பான அமைப்பு தெளிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த இக்கானமிக் டிடே நடவடிக்கை அமெரிக்கா எதிர்கொண்டு வரும் சொந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டிரம்பின் அறிவிப்பை விமர்சித்த அராக்ஷி, அமெரிக்காவின் அதிகரித்து வரும் கடன் மற்றும் வட்டி செலவுகள் மிகப்பெரிய பிரச்சினையாக உள்ளதாக கூறினார். தோல்வியடைந்த கொள்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது அமெரிக்காவுக்கு மீண்டும் தோல்வியையும் ஈரானியர்களிடையே மேலும் எதிர்ப்பையும் உருவாக்கும் என்றும் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக உதவும் எந்த நாடாக இருந்தாலும் அந்நாடு கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானை தனிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். குவைத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த விதிவிலக்கான விசா விதிமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தானாக நீட்டிக்கப்படும் வருகை விசா மற்றும் விடுப்பு அனுமதி கால நீட்டிப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக குவைத் அறிவித்துள்ளது. இதன்படி 2026 செப்டம்பர் 1st முதல் நாட்டிற்குள் நுழைவதற்கான விசாக்கள் மற்றும் விடுப்பு அனுமதிகளுக்கான சட்டப்பூர்வ கால வரம்புகள் போர் தொடங்குவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த கால வரம்புகளுக்கு மீண்டும் கொண்டுவரப்படுகின்றது. தற்போது குவைத்தில் தங்கியுள்ளவர்களுக்கான அனைத்து வகையான வருகை விசாக்களும் தானாக நீட்டிக்கப்படும் நடைமுறை நிறுத்தப்படும். பங்களாதேஷின் 23rd ஜனாதிபதியாக மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் 255 வாக்குகளை அவர் பெற்றார். பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மொத்தம் 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இதில் ஆலம்கீர் 255 வாக்குகளை பெற்று அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். கடந்த 35 ஆண்டுகளில் அந்நாட்டு தேர்தலில் 1 மேற்பட்ட வேட்பாளர்கள் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டது இதுவே முதன்முறையாகும்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்துக்கு இகா ஸ்வியாடெக் மற்றும் எலினா ரைபகினா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் காலிறுதி ஆட்டத்தில் தியாகோ ஆஸ்டின் டுராண்டே மற்றும் ஆர்தர் ஃபில்ஸ் ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் கோகோ கவ் மற்றும் மார்தா காசியூக் ஆகியோர் விளையாட உள்ளனர். மற்றொரு காலிறுதியில் சாரா பெஜ்லீக் மற்றும் மேடிசன் கீஸ் ஆகியோர் மோதுகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு லாரன்சோ மோசெட்டி, பிரான்சிஸ் தியாஃபோ மற்றும் டெய்லர் ஃபிரிட்ஸ் மற்றும் பிராண்டன் நகாஷிமா ஆகியோரும் தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

ஹலோ, லோன்லினஸ் பற்றி யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? பேசுவோம், இன்னைக்கு 11 மணி வரைக்கும் பேசுவோம். வெல்கம் பேக் டு அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் ஈலான் மஸ்க் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, அதில் அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நிறைய பணக்காரங்க, அவங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அவங்களுக்குலாம் என்ன கவலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பர்செப்ஷன், இல்லைனா ஒரு அசம்ஷன். இன்னொன்று, நம்ம வந்து வியந்து பார்க்குற பெரிய பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து தனியாக இருக்கிறது ஜாலி தானே, அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் பணத்தை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன் ரியாலிட்டி அவங்ககிட்ட போய் பேசும்போது தான், நம்ம என்ன அவங்ககிட்ட போய் தினம் பேச போகிறோம், ஆனால் போய் பேசினா தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ ஆஃபன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பி அலோன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன் அ கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் என்னால் வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் அந்த இன்டர்வியூவர் வந்து கேட்பார், ஐ யூ ஓகே அப்படின்னு கேட்கும்போது, யா ஐ எம் ஓவரால் ஓகே அப்படின்னு. இப்போ யாராவது உங்ககிட்ட ஐ ஓகே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், செம்மையாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், இம்மிடியட்லி அது வந்துடும். நல்லா இருக்குமோ இல்லையோ, நான் நல்லா இருக்கேன்ற பதில் தான் ஃபஸ்ட்டு வாயில் வருமே. அது எப்படியே சின்னதுலேருந்தே சொல்லி பழகிட்டோம். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கேட்டால், இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஏதோ வண்டி ஓடுது, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்போம்ல. இப்போ நம்ம வந்து, இப்போ எனக்கு இந்த கதையிலேருந்து இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன், அதுலேருந்து ஒரு பிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இங்கே ஃபேமிலியை விட்டு ஆர் வந்து ஒரு வேலைக்காகவோ இல்லை படிச்சுட்டு இங்கே வேலை செஞ்சோ, ஸோ உங்களுக்கு ரொம்ப டியரஸ்ட்டாக இருக்கிறவங்கள பிரிஞ்சு இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் யூஏ மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பெயினிங்கில் மூவ் ஆகும்போது அந்த லைஃபே புதுசாக இருக்கும், கல்ச்சர் ஷாக்குன்னு வாங்க சில பேருக்கு. இப்போ நம்ம ஊர்னா வந்து பசங்க ரூமில் போய் தங்கி இருந்து வேலை தேடி அங்கேயே அந்த மாதிரிலாம் போவோம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தெரியாதவங்க கூட தங்கணும், அண்ட் அதுக்கப்புறம் பெருசாக வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ஒரு குட்டி லோன்லினஸ்ஸை பேட்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இஸ் இட் ஹவு, இதில் இருக்கிற நல்ல கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அப்புறம் நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி அதான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இல்லைனா நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, டுடே இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் அன்புடன் நான்.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. இன்னைக்கு இந்த தனிமை, லோன்லினஸ் இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பொதுவாகவே இந்த தனிமை, லோன்லினஸ் அப்படின்னு யாராவது பேசினாலே அது ஒரு மாதிரி சேடான ஒரு டிப்ரெசிங்கான ஒரு டாபிக் மாதிரியே ஃபீல் ஆகிடுது. இன்ஃபேக்ட் இட் இஸ் எஸ். ஆனால் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீலிங் சாலிட்யூட் அண்ட் ஃபீலிங் லோன்லி. தனியாக இருக்கிறதுக்கும் சாலிட்யூடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து ஓகே, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதில் எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அது மூலமாக வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸும் ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டும் உள்ளிருந்தே வரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபஸ்ட்டு நல்ல சைடெலாம் பேசணும். இப்போ தான் வந்து 8:30 ஆகப்போகுது. இப்போ தான் எல்லாம் வேலைக்கெல்லாம் இப்போ வேலையெல்லாம் விட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ த குட் சைட் ஆஃப் லோன்லினஸ், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த கல்யாணம் ஆன பல பேர் எப்படின்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கும். வேர்எஸ் லைக் இட்ஸ் நாட் அ பேட் திங் ஆர் குட் திங். நான் வந்து ஒரு மிடில்லேருந்து பேசுகிறேன். ஓகே, ஸோ தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது என்றைக்குமே வேணும் அப்படின்னு நான் நினப்பேன். இப்போது எனக்கு வந்து நான் இங்கே ஊருக்கு வந்திருக்கப்போ டிஐக்கு வந்த புதுசில் ஒரு 8-9 மணி 10 மணிலாம் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடினே இருக்கும். ஏன்னா யாருமே நம்ம காலே பண்ணலையே வீட்டிலேருந்து, ஆனால் ஒரு மெசேஜ் கூட பண்ணல. ஏன்னா ஊரில் இருந்தால் நம்மளை வந்து நம்மளை நினச்சி ரிமெம்பர் பண்ணி, ஏ வீட்டுக்கு வா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், நான் இவ்வளோ லேட்டாக வர்றது, அந்த மாதிரிலாம் திட்டுறதுக்கு யாராவது இருப்பாங்க. எங்கள் அம்மாவோ அக்காவோ இருப்பாங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு யாருமே இல்லையடா, நம்ம எப்போ வேணால் வீட்டுக்கு போகலாம், நம்ம கூட தங்கியிருக்கிறவனுக்கும் நம்மளை பற்றி கவலை இல்லையே. 2 மணி 3 மணிக்கு போனால் கூட நம்மளை யாரும் எதுவுமே கேட்டுக்க மாட்றாங்க. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்லாம் இது ஃப்ரீடம், இப்படி இருந்தால் தான் நான் ஜாலி. என்ன சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ரெண்டு மணி 3 மணிக்கு ஒரு வயசு பையனா இந்த மாதிரி வெளில போயிட்டு வர்றது சகஜம் தான், இது எல்லாமே கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் சண்டை போட்டு திட்டுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் உண்மையாகவே இது நடக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லோன்லினஸ் ஹிட்டிங் யூ. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த தனிமையில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இப்போயே சொல்லிட்டேன்னா அப்புறம் ஷோ முடிஞ்சிடும். கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட பேசுகிறதுக்கு விஷயம், ஆனால் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி வந்து பேசுவோம். ஓகே, இன்றைக்கி தனிமை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: coming
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: Gold necklace ஆ ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோடு
3: group of companies august 22nd 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரிச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ் னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 dirhams and டேக் அவேக்கு 65 dirhams மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்சா பிரான்சஸ்ல டேக் அவே ஆப்ஷனோ, JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக் அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050 310 8255.
1: செழித்தையும் தமிழே.

0: நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: Brought to you by
7: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
9: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. இந்த லோன்லினஸ் பற்றி தனியாக இருக்கேன், நான் வந்து லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாலே அது வந்து ஒரு சேடான விஷயமாக வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ லோன்லி அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா டெஃபினெட்லி தே நீட் ஹெல்ப். ஏதாவது ஒரு அண்டர்லைங் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு. நீங்கள் அவங்ககிட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நிஜமாகவே, ஆர் தே கோயிங் த்ரூ சம்திங் அப்படிங்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம். ஓகே, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்கிறீங்கன்னா அது எனக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதில் வந்து பிடிக்காத ஒரு கேட்டகரி ஒரு சில பேர் இருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லி இருக்கிற பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனையை ஏற்றி விட்டுருவான். அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவாய்டம். இதுக்கு பேர் இந்த ஒன் அப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோம், ஒரு கம்ஃபர்ட்டை எதிர்பார்த்து ஒரு எம்பத்தட்டிக்காக சரிப்பா ஓகே என்னோட ஃபீலிங்கோட ரெசனேட் பண்ணி நீ எனக்கு எதாவது சொல்லுவ, ஆமாம் இப்படி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு நீயும் சொல்லுவ, நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலான்னு உங்ககிட்ட சொன்னால் ஏய் உனக்கு இப்படி ஆச்சு எனக்கு என்ன திரும்ப ஆச்சுன்னு அவங்க இதே சொல்லுவான் பார்க்கணும். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இது ஃபன்னியாக, திஸ் இஸ் நாட் ஃபன்னி அட் ஆல். ஏன்னா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவனுக்கிட்ட வந்து நாளைக்கு போய் இந்த ஒரு சில பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ண தோணவே தோணாது. வேற இப்போ நான் இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து எதையாவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தட் யூ ஆர் கோயிங் டு கம்ஃபர்ட் தம். நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுவீங்க அது அவங்கள வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க கிட்டே சொல்லுவாங்க. அவன் ஒன்று சொல்ல அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவங்ககிட்ட எடுத்து போட்டிங்கன்னா ஹவுஸ் இஸ் திஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதனால் இந்த லோன்லினஸ் அதை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை ஒருத்தன்ட்ட ஷேர் பண்ணும்போது வர்ற பிரச்சனை இது தான். இந்த ஸோ பட் ஐ உட்ஸ் இதில் நல்ல சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாலிட்யூடாக இருக்கிறதும் லோன்லியாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால. ஸோ வென் யூ சூஸ் சாலிட்யூட், அதாவது உங்களுக்கான ஒரு சில கோல்ஸோ இல்லாட்டி நீங்கள் போக வேண்டிய இடம் அப்படின்னு ஒரு இடம் ஒரு டெஸ்டினி ஒன்று வச்சுருப்பீங்க, ஐதர் அதை நோக்கி ஓடுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அது என்னன்றதை யோசித்து முடிவு பண்ணி உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸாக அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கோம்ல. அண்ட் ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ என்ஜாய். இப்போ ஒரு சில பேரால் வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கு கூட தனியாக போக முடியாது திரும்ப, அதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படும். டீ குடிக்கிறதுக்கு என்ன ரெஸ்ட் ரூம் போகிறது கூட வந்து மச்சான் நான் போகிறேன் நீ வரியான்னு கேட்டு அதுக்கு கூட கம்பெனிக்காக துணைக்கு ஆள் கூட்டு போகிறவங்களாம் இருக்கான். ஸோ அவங்களாம் என்ன சொல்லுவீங்க, அவங்க விசிபிளாக ஓப்பனாக வந்து ஐ டோன்ட் திங்க் தே லவ் லவ் அ ப்ராப்ளம், பட் தன்னந்தனியாக அதை தனியாக போய் ஒரு செயலை செய்கிறதுக்கு அவ்வளோ ஹெசிடேஷன் இருக்குது நிறைய பேருக்கு. அதை பற்றிலாம் பேசுவோம் நம்ம. ஓகே,
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

தனிமை பத்தி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாகவே வந்து யாராவது தனிமையாக இருக்கேன், லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே இம்மிடியட்லி ஐயோ பாவம் ஏதோ பிரச்சனை இருக்கார் போகிற, பிரச்சனையில் இருக்கார் போல அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. இல்லாட்டி வி கைண்ட் ஆஃப் ஃபீல் தட் தேர் சேட், விச் இஸ் பார்ஷலி ட்ரூ. சில நேரம் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு தெரியாமல் வழி தெரியாமல் தவிச்சிட்ருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் வந்து எப்படின்னா, இந்த ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லைடா ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிற நிறைய பசங்களுக்கு வந்து எப்படின்னா சுற்றி இருக்கிற நிறைய பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ தான் தனியாக இருந்தால் மட்டும்தான் தன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, தான் வேலை தன்னை யாருமே கண்டுக்காமல் இருந்தால் கூட ஓகே தான் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி இன்றைக்கி அதுவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பார்த்தா நீ பேச ஆரம்பித்தோம். பட் போன ஹவரில் வந்து எண்டட் வித் சேயிங் தட் இப்போ சில பேருக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படும். படம் பார்க்குறதுக்கு இப்போ தியேட்டருக்கெலாம் நீ எப்படா தனியாக போகிறேன்னுலாம் நான் கேட்பானுங்க. இப்போ என்ன துபாய்க்கு வந்த புதுசில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா இப்போ ஊரில் இருக்கும்போது கார் இருக்கும், பைக் இருக்கும், எங்கேயாவது எடுத்துகிட்டு போகலாம் வரலாம், யாராவது பசங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும். ஆனால் இப்போ இங்கே ஒரு புது கண்ட்ரின்னு மூவ் ஆகும்போது, அதுவும் யூஏ மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாருமே வந்து வி ஆல் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ், உங்களுக்கு உங்கள் வேலை இருக்குது, எனக்கு என் வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கம்பெனியெல்லாம் பெருசாக எதிர்பார்த்து நம்ம வெளில போக முடியுமா வர முடியுமா அப்படிங்கிறது பிகினிங்கில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்தது. அப்போ நான் தனியாக அந்த படம்லாம் பார்க்க போகும்போது ஒரு சில பேர்கிட்ட சொல்லுவேன், தனியாக படம் பார்க்க போனேன் அப்படின்னு. யாராவது எப்படா தனியாகலாம் படம் பார்க்க போகிறோம் அப்படின்றப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னு வரும்போது, தென் இப்போது நம்மளோட கம்பெனியை நம்மளே என்ஜாய் பண்ண முடியலையோ, அது எப்படி, அது எப்படா தனியாக போகிறோம், இன்னும் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கண்ட்ரீஸ்க்கு வந்து நான் சோலோவாக ட்ராவல்லாம் பண்ணேன். அதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஸோ யூ இந்த ஸ்பேஸில் நம்ம இருக்கும்போது தான் நிஜமாகவே வந்து வாட் யூ ஆக்சுவலி என்ஜாய், உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், எந்த ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனை கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு அப்படியே சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச்சு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோ இல்லை உங்கள் ரூமுக்கு வந்தோ படுக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக இது ரெகுலர் ரொட்டீனாக இல்லாமல் இப்போ இந்த சோலோ ட்ராவல்லாம் பண்ணும்போது ஐ மோஸ்ட்லி இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன்னா எந்த பெரிய பிளானும் கிடையாது. மெயினாக இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு தெரிஞ்சு இந்த தனியாக சுற்றுற அந்த கம்ஃபர்ட் ஜோனுன்னா, இந்த தனியாக சுற்றுறதுல இருக்கிற ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணவானா, நீங்களே எந்திரிக்கலாம், எத்தனை மணிக்கு போகணும் நீங்களே டிசைட் பண்ணலாம், எங்கே போகணும், என்ன சாப்பிட்ணும், எதுவும் பண்ணணுமா வேணாமா இல்லை சும்மாவே உட்காந்துருக்கலாமா, இதெல்லாம் வந்து இந்த தனிமை கற்றுத்தரும், இப்படி ஒரு ஃப்ரீடத்தையும் கொடுக்கும். கரெக்டாக வரேன் வரேன், வில் டாக் மோர் அபவுட் இட்.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: அன்போடு நான் ஆர்ஜே பிராவோ. ஏகப்பட்ட அன்போடு ப்ளஸ் வந்து எப்படியோ இந்த ஷோ இன்னும் ஒரு வாரம் தான், ப்ரியா வரதுக்குள்ள என்னெல்லாம் மனசில் இருக்கோ எல்லாத்தையும் பேசிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி வந்து இந்த லோன்லினஸ், தனிமை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு தாட், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி கூட இப்போது ஒரு மனுஷன் ஒரு டீ குடிக்க போகிறதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படுது, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட மச்சா நான் பாத்ரூம் வரைக்கும் போகிறேன் வரையன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எப்படி எதுக்கு வந்து வை டூ வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு டூ சம்திங் அலோன், தனியாக ஒரு சில செயலை செய்கிறதுக்கு நமக்கு எதுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது, வை டூ வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட். இப்போ ஹியூமன்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே வி ஆர் ஆல் வயர்டு ஃபார் கனெக்ஷன், ஓகே, இது வந்து வீக்னஸ் கிடையாது, பயாலஜி. ஆனால் இந்த சோஷியல் கனெக்ஷன் இருக்குல்ல, சோஷியல் கனெக்ஷன் அண்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், இட் இஸ் டைடு டு ஈச் அதர். பட் திங் இஸ் லைக் காலகாலமாக நம்ம ஜீனில் இது வந்து இதான், நான் கொஞ்சம் இப்போ நான் சொன்ன மாதிரி பயாலஜிக்கலி ஒரு மனுஷன் தனியாக இருக்கான் அப்படின்னா வந்து இட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி மென்ட், இட் இஸ் லைக் ஓகே டேஞ்சர், நம்ம தனியாக இருக்கிறது வந்து நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஎன்ஏல வந்து எழுதியிருக்கான். விச் இஸ் காலகாலமாக இந்த வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாகவே இருப்பாங்கள்ல, அப்போ தனியாக ஒருத்தர் இருந்தானா அவனை ஈஸியாக அடிச்சிடலாம், அவனுக்கு ஆபத்து, அவன் சாகிற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, இந்த மாதிரியான ஒரு நினப்பெல்லாம் வந்து அப்படியே இட் இஸ் எச்ட் இன் ஆர் பிரெயின். இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம், ஏன் வை பீப்புள் ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு பி அலோன். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், சைலன்ஸ் வந்து தனிமையாக இருக்கும் போதில் ஒரு விதமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடியுமா, அந்த சைலன்ஸ் வந்து அந்த இந்த இந்த ஒரு சில தாட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே வருவோம். எப்படின்னா வந்து அந்த அந்த தாட்ஸ்லாம் பயங்கர அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை போடும், அது நம்ம செஞ்சதாக தான் இருக்கும் இல்லை நமக்கு யாராவது ஒருத்தர் பண்ணதாக இருக்கும், அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்க விரும்ப மாட்டோம், பிகாஸ் நம்ம நல்ல மூட்லேருந்து மோசமான மூடுக்கு போயிடுவோம், எதுக்கு நம்ம மூட நாமளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில தாட்ஸ்லாம். ஆனால் சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த தாட்ஸ்லாம் வரும். ஸோ லோன்லினஸ் கிவ்ஸ் யூ தட் ஸ்பேஸ் டு ஃபேஸ் தோஸ் தாட்ஸ் விச் யூ நார்மலி அவாய்ட். அண்ட் இது வந்து இதனாலே வந்து நம்ம நிறைய பேர் எப்படின்னா அந்த மூட் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு யாரையாவது கூட வச்சுக்கிட்டு ஏதாவது பேச்சு துணைக்கி அப்படியே ஒரு பேச்சை போட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படியே அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெளில வந்துடுது. ஆனால் அது வச்சே கொஞ்சம் தெர் இஸ் ஆல்சோ ஈகோ இன்வால்வ்டு, ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்மளோட லைஃப் இன்னொருத்தரோட லைஃபை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது, சே எனக்கு பின்னாடி வந்தவன் அவன் பார்த்தா கார் வாங்கிட்டான், இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து நம்மளே அவங்களே ஒரு தராசில் வச்சுக்கிட்டு அப்பப்போ மெஷர் பண்ணி பார்க்குறது. சரி, நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே. நான் வந்து இந்த ஷோட பிகினிங்லேருந்தே சொன்னது என்னென்னா, யாரும் வந்து பியோர் ஒயிட்டோ பியோர் பிளாக்கோ கிடையாது, சுத்தமான நல்லவனும் கிடையாது, கலப்படமான கெட்டவனும் கிடையாது. ஐ திங்க் விர் ஆல் கிரே, விர் ஆல் இந்த மிடில். ஸோ அதனால் இந்த தாட்ஸ்லாம் வருது, இட்ஸ் வெரி நார்மல். அண்ட் இதை டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. அண்ட் ஐ திங்க் இன் அதர் வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நான் தனியாக இருக்கேன்னா இப்போ நான் என்னெல்லாம் செய்வேன், எனக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய பிடிக்கும், எனக்கு என்ன போர் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சுச்சுவேஷன் ஈஸின்னு நினைக்கிறேன் டீல் பண்ணுறது. ஓகே, ஐ ஹவ் சம்திங் மோர் டு டெல் யூ, ஐ வில் பி பேக். திஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு beautiful ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் gold and diamonds, Karama Center, Dubai, powered by Altava Group of Companies.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா? அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La enda villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.

0: வெல்கம் பேக். இன்றைக்கி லோன்லினஸ் பற்றி அப்படியே இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். வெளியில் அப்படியே விசுவிசுன்னு காற்று அடிக்குது, நல்லா சூடான காற்று வேறு அடிக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் சம்மரில் வந்து ஃபேன் போடுன்னு வாங்க, ஃபேனை போட்டு உட்காந்து ஃபேனுக்கு அடியில் வந்து பயங்கர சூடான காற்று அடிக்கும்ல. இது ஊரே இப்போ அப்படி தான் காற்று அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏசி இல்லாமல் எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியறதில்ல. ஸோ அதனால் பி கேர்ஃபுல், ட்ரிங்க் மோர் வாட்டர். ஸோ இப்போ இந்த லோன்லினஸ் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது, இது இந்த தனியாக இருக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா வந்து கஷ்டம்தான். இஃப் இட் இஸ் அன்வான்ட் இந்த ஒரு ஆள் கூட இருந்து பழகிட்டு திடீர்னு அவங்க இல்லாதப்போ அவங்க ஆப்சன்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்டு ஃபீல் ஆகும் தெரியுமா? இது இப்போது எப்படின்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது நான் என் அம்மா என் அப்பா, இப்போது ஒரு 1 இயருக்கு என் அம்மா வந்து கோயம்புத்தூரில் இருக்க வேண்டியிருந்தது என் அக்காவோட. அப்போ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய வாய்டு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சென்ஸ் வீடே ஒரு ஸ்ட்ரக்சரில் அது மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதாவது இந்த ஃபுட் வாஸ் ஆன் பிளேஸ், எங்கள் அப்பாவே செம்மையாக குக் பண்ணுவார், எவ்ரி திங் வாஸ் தேர். டிவி ஓடிட்டு இருந்தது, கரண்ட் இருந்தது, எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு. ஆனால் இப்போ ஐ திங்க் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஃபீல் பண்ண ஒரு சின்ன ஒரு ஒரு லோன்லினஸ் அப்படின்னா எனக்கு இதுதான். ஒரு வருஷத்துக்கு என் அக்கா படிக்கிறதுனால வி ஹாவ் டு பி, மை மாம் வாஸ் சப்போஸ் டு பி கோயம்புத்தூரில். ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஆமாம் இல்லை இப்போ நமக்கு ரெகுலராக நம்ம ஒருத்தர் கூட பழகிட்டோம், ஒருத்தர் இருக்காங்க அவங்கள சார்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க இல்லாதப்போ அந்த பெரிய ஒரு வாய்டுன்னு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல இட் இஸ் ஹார்ட். இது வந்து யூ கேன் ரிலேட்டட் வித். இப்போ லவ் பண்ணுறாங்க, டக்குன்னு பிரேக்கப் ஆகுது. அப்போ ஒரு ஆள் கூட நம்ம பழகிறது வந்து எப்படின்னா ஒரு ருட்டீனாக மாறிடுது. ஃபோன் பேசுகிறதோ, இல்லை ஒரு டேட் போகிறதோ, இல்லை ஒரு சேர்ந்து போய் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதோ, இல்லை சும்மா ஒரு ஆள் கூட பெஞ்சில் அப்படி உட்காந்து போய். இப்போ டக்குன்னு அந்த ஆள் இல்லாதப்போ அந்த ரொட்டீன் அப்படியே கொலாப்ஸ் ஆகும்போது மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, டைமே இல்லை அப்படின்னு சுற்றிட்டுருக்குற நம்ம டக்குன்னு ஒரு ஆள் இல்லாதப்போ அவ்வளோ டைம் கையில் இருக்கும்போது என்ன செய்கிறது, அவ்வளோ டைம் வச்சுக்கிட்டுன்னு தெரியாதப்போ ஒரு மாதிரி மனுஷன் குழம்பி பைத்தியமாயிடுறான். இது வந்து இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு பார்த்தா, எஸ் இட் இஸ் ஹார்ட். பட் இஸ் இட் மேனேஜபிள்? இட் குட் பி மேனேஜபிள். அது வந்து நம்ம கையில் தான் இருக்காது, என்ன எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, வந்து அதை பற்றி 10 மணிக்கு மேலே பேசுவோம். 10 மணிக்கு மேலே நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவீங்க, கார்லேயே உட்காந்து கேட்டிங்கன்னா நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அன்புட நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

வெல்கம் பேக் டு 89.4 தமிழ் எஃப்எம். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஸோ இன்றைக்கி இந்த லோன்லினஸ் தனிமை இதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். நான் உங்ககிட்ட பீனிங்லேயே சொல்லியிருந்தேன், சாலிட்யூட்னா என்ன, அதுக்கப்புறம் தனிமை லோன்லினஸ்னா என்ன அப்படின்னு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய வித்தியாசம்னு மீனிங்கில் சொல்ல முடியாது, ஆனால் அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் கான்டெக்ஸ்சுவலி இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த தனிமை அப்படின்னு பார்க்குறப்போ அதுவுமே ஒரு சட்டில் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்டிங்ஷன் தான் அந்த ரெண்டுத்துக்குமே. ஸோ அப்படின்னா இந்த சாலிட்யூடுமே வந்து யூ கேன் மீன் பை லைக் பீயிங் அலோன், நியூட்ரலாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவாக வந்து ஃபீல் ஆகலாம். ஆனால் இந்த தனியாக இருக்கும்போது ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் தெரியுமா. அந்த அமைதி இருந்தது அப்படின்னா நிறைய அந்த நிதானம் கிடைக்கும் கரெக்டாக. இது ஒரு சாலிட்யூட், ஒரு சாலிட்யூடியஸ் நிலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் தனியாக இருக்கும்போது தான் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடும், ஓவர் திங்க் பண்ணுவாங்க, அப்புறம் கூட யாரெல்லாம் இல்லையோ அவங்களோட நடந்த நல்ல நல்ல விஷயத்தெலாம் யோசிச்சு ஐயோ இல்லையே போயிடுச்சு, ஐயோ தங்கச்சி நாய் கடிச்சிச்சுப்பான்ற மாதிரிலாம் யோசிச்சு. ஸோ நீங்கள் தனியாக இருக்கிறப்போ மனசு அலைப்பாயுது, மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா தென் யூ கேன் டெல் தட் யூ ஆர் லோன்லி. அமைதியாக இருக்குது, நிதானமாக இருக்குது அப்படின்னா யுவர் சாலிட்யூட் உங்களுக்கு வந்து பெருசாக இந்த கம்பெனி கம்பெனியை நீங்கள் வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. நம்ம எல்லாருமே கோடிபெண்ட் தான், நான் வந்து யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க இன்னொருத்தரை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபுட் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில செயலை செய்கிறதுக்கு, ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு, ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் தேவையில்லை, நாமளே போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய நாள். இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேரை கேட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் லைஃப் டிசிஷனை, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா இந்த கார் எனக்கு சரியாக செட் ஆகுமா, இந்த கலர் ஓகேவா, ஒரு சட்டை வாங்கினா கூட இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்குலாம். ஸோ ஐ வுட் சே, நான் இது வேறு ஷோலையும் சொல்லியிருக்கேன், இந்த எங்கே சாப்பிட்ணும், என்ன சட்டை வாங்கணும், எந்த இடத்துக்கு போகணும், பஸ்ஸில் போகணுமா காரில் போகணுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவெல்லாம் நீங்களே எடுங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் போய் நிற்கணும், இதெல்லாம் லைஃபே முடிவு பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன நுவான்சஸை சரியாக பண்ணாமே போதுன்னு எனக்கு தோணுது. சரி பேசுவோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பேலன்ஸு. ஐ வில் ஆட் தோஸ் திங்ஸ் ஆஃப்டர் 2 சாங்ஸ். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நிறைய பேருக்கு மெனி பீப்புள் வாஸ் லைக் நெவர் தாட் ஹவு டு பி வித் தெம்செல்ஸ். இப்போ ஸ்கூலில் கூட கிட்ட யாராவது இருக்காங்க, நம்ம ஏதாவது ஷேர் பண்ணுறோம், இந்த லஞ்செல்லாம் ஷேர் பண்ணிலாம் சாப்பிட்றோம். இந்த ஷேரிங் வந்து என்றைக்குமே நமக்குள்ளேயே இருக்குது, நம்ம பிளட்டில் ஒட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சடனாக யாரும் இல்லாதப்போ ஒரு மாதிரி காண்டாகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கெலாம் போயிட்டு என்னோடய வீட்டில் இருக்கிற என்னோடய அக்கா பொண்ணுக்கிட்டலாம் கேட்டால், சாட்டர்டே சண்டே லீவ் தானே, ஜாலி தானே உனக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம அப்படின்வா. ஸோ சின்னதுலேருந்தே இருக்குது நமக்கு, யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். ஆனால் முக்கால்வாசி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி தானே வருது, ஒரு விளையாடுறதுலோ ஒரு விளையாடுறதுலேருந்து. அண்டு யா, யூ கேன் நேம் இட். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால டக்குன்னு ஒருத்தனுக்கு வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள்லாம் ஒன்றாவே தான் இருப்போம். சடனாக பார்த்தா ஒரு 30 நாள் கிட்டே பெட்ரெஸ்ட் தான், ஒன்றும் பெருசாக சீரியஸ் இல்லை, காலில் வந்து ஒரு பெரிய அடி, அதுக்கப்புறம் பெட்ரெஸ்ட் தான். ஹீஸ் ஓகே நான், இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக வந்து நட. அந்த ஒரு மாதம் அவன் வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ணான், எதெல்லாம் கோத்ரூ பண்ணாங்கிறத என்கிட்ட அப்பப்போ சொல்லுவான். பைக்கே இனிமேல் ஓட்டணுமா, நம்ம ஏன் இந்த டிசிஷன் எடுத்தோம், அப்புறம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் படிச்சுமே இது கரெக்டாக தான் இருந்துச்சா, இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பானா. ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் லைஃப்பில் நம்ம பேசின, நம்ம பழகின, அப்புறம் நம்ம எடுத்த ஒரு சில முடிவுகள்லாம் சரியா தப்பா, இனிமேல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மேண்டேட்ரி. சில பேர் எப்படின்னா இந்த கம்பெனியோடய சுற்றி சுற்றி தனியாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல், இப்போ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்த ரூம்லலாம் தங்கியிருப்பாங்க, தெரியாதவங்களோட தங்கியிருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வெளியில் சுற்றிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் வெளியில் ரொம்ப லேட்டாக போவாங்க வீட்டுக்கு, தூங்குறதுக்கு மட்டும்தான் நான் ரூம் கேட்போம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா தனியாக இருக்க முடியாது அவங்களால, ரொம்ப கஷ்டம். ஆன் தி அதர் ஹேண்ட், இன்னொரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா புது ஆட்களோட போவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அண்ட் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால முடியும், ஒரு இடத்துக்கு தனியாக போய் அதை என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாக் தட் ஐ ஹேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு 5 நாள் இருந்தேன். ஒரு 4வது நாள் ஒரு 5 மணி இருக்கும் சாயங்காலம், எனக்கு ஒரு படம் பார்க்கணும். அந்த படத்துடைய அந்த படம் ஒரு தியேட்டரில், ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் போட்டிருக்காங்க. அந்த அது ஒரு மால் இருக்குது. நான் வந்து மேப்பில் பார்க்குறேன், ஒரு 26-30 நிமிஷம் வாக்குது. அது நான் போனது வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால, அந்த சைட் ஆஃப் த கண்ட்ரியில் சம்மர் அண்ட் சன்செட்ஸ் வந்து ஒரு 8-8:30 தான், நைட்டு வரைக்கும் ஒரு 8-8:30 வரைக்கும் சன்செட் ஆகாது, வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெதர் வந்து சூப்பராக இருந்தது, சில்லுன்னு. ஃபோன்லாம் இல்லை, ஃபோனை பேக்கில் வச்சுட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே காலாரம் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே நடந்து போயினே இருக்கேன். போக போக அந்த சிட்டி, அப்புறம் ரோடை க்ராஸ் பண்ணி போகிறது, அங்கே இருக்கிற கடை, அங்கே இருக்கிற போர்டு, மக்கள் நடந்து போகிறது, அவங்க பேசுகிற சத்தம், இதெல்லாம் கேட்குது எனக்கு. இது மாதிரி வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஓ, நம்ம கூட நம்மளே ரொம்ப நாளாக டைம் கொடுத்துக்கல போல், நமக்கு நாமளே டைம் கொடுத்துக்கல போல அப்படின்லாம் இருந்தது எனக்கு வந்து. இன்றைக்கி வரைக்கும் அந்த 30 நிமிஷம் நான் நடந்து போனது, அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போனது, அப்புறம் அந்த மாலை போய் அடைஞ்சது, அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அப்புறம் சில நேரம் வழி தெரியல, ஃபோனை பார்த்தேன் மேப்லலாம், வேறு எதுக்குமே ஃபோன் யூஸ் பண்ணல. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மோமெண்ட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ இல்லை பை சாய்ஸோ தனியாக ஒரு சில செயலை செய்கிறதுக்காண்டி போயிருப்பீங்க, அது பெருசாகவோ சின்னதாகவோ, அது அந்த மேக்னிடியூட் நான் கேட்கல, ஆனால் அது இன்னும் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கோம். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரிபடி டு ரிப்பீட் அப்பப்போ. ஸோ அதனால் நான் அப்பப்போ வந்து எப்படின்னா எங்கேயாவது போவோம் வருவேன், இந்த மாதிரி சும்மா வாக் போயிட்டு வருவேன் தனியாக. இப்போ என் வீட்டு ஜேவிசியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபோனை வச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு அப்படியே அங்கே பார்க்கலாம் போயிட்டு சும்மா நடந்துட்டு வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினிங்கில், அரை மணி நேரமும் கஷ்டமாகவே இருந்திருக்கு, எப்படா வீட்டுக்கு போய் ஃபோன் எடுக்கலான்ட்டு. பட் அந்த அரை மணி நேரம் வந்து அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைமை, ஒன்றுமே இருக்காது மைண்டில், ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் ஐ வுட் சே லைக், இந்த எப்போவுமே லோன்லினஸ்ஸை ஒரு தப்பான விஷயமாவோ ராங்காகவோ அதை ஃபேஸ் பண்ணிடணும், இல்லாட்டி அதை விட்டு ஓடிடணும் அப்படின்னு உங்களை நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, டூ நாட் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. இந்த மாதிரி ஒரு சில செயல்லாம் இருக்குது, தானாக நீங்கள் செய்யும்போது யூ வில் ஆல்சோ என்ஜாய் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்தியா மற்றும் யுஏஇல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
2: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபுஷ் ஆக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 தரம்ஸ் தான்.
1: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட், பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல், அபுஷ் ஆக்ரா, ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: ஓகே, எனிவேஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டோம். 89.4 தமிழ் ஃபம்ல அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லோன்லினஸ் தனிமை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். அக்கேஷ்னலி இல்லாமல் அப்படி கூட சொல்ல முடியாது, முக்கால்வாசி நேரம் தனிமையாக இருக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், ராங்கு, அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே அது ஒரு சேடான விஷயமாகவே நம்ம பார்க்குறோம்ல. நாட் எவ்ரி டைம், எஸ் அதுவும் தான். யாராவது தனிமையாக இருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்கள மிஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறவங்கள மிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸே இல்லை அவங்களுக்கு. ஜெனுவனாக நம்ம ஒரு கம்பெனியவோ ஒரு ஃப்ரெண்டோயோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக எதிர்பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கம்பெனியை நம்மளே என்ஜாய் பண்ண முடியாமல் அந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளை நாமளே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறோம்ல. ஐ திங்க் தட் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் பெட்டர்ன்னு தோணுது. ஏன்னா யூஏ மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வேலை தேடி இல்லாட்டி வேலை கிடச்சி எல்லாம் வரவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசெல்லாம் சம்பாதிச்சிடலாம், காசு இல்லாத சுச்சுவேஷன்லாம் சமாளிச்சிடலாம், ஆனால் ஒரு பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டம். சில பேர் வந்து எப்படின்னா அது அந்த அந்த ஜோனுக்குள்ளே போக மாட்டாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஒரு சில பேர் எப்படின்னா சும்மா எதாச்சியாக போய் பார்த்து பேசி பழகி பட்டுன்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் யாராவனா இருக்கலாம், ஆனால் ஒருவேளை இந்த லோன்லினஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒன்றும் அவ்வளோ தப்பான விஷயமோ இல்லை இதை நினச்சி கவலைப்படுறதுக்கான ஒரு மேட்டரோ கிடையாது. இட் இஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தினம் நைட்டு ஃபோன் இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் சும்மா உங்கள் ஏரியா, உங்கள் ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எங்கே வேணால் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், ஷார்ஜா போல் அபுதாபி வேற வேறுஸ் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 மினிட்ஸ் சும்மா ஒரு வாக் போயிட்டு வாங்களேன். நான் போயிட்டு வாங்க, நான் சொல்கிறது வந்து சில்லியாக இருக்கலாம், ஆனால் யூ வில் ரியலி என்ஜாய். ஃபோன் இல்லாமல் ஒரு சில செயலை செய்யும் போதில் நமக்கு நிறைய புது விஷயம் கண்ணில் போடுற மாதிரியே இருக்கும். பண்ணுங்கள். ஓகே, ஹாவ் அ குட் டே கைஸ். ஐ ஹோப் இன்றைக்கி நான் ஒன்று ரெண்டு பேசணும் அப்படின்னு நினச்சேன், அதை நான் நிறையவே பேசுறேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா டெக்ஸ்ட் மீ அட் ஆர்ஜி பிராவோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் யா, குட் நைட். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தினை 152 அடியாக உயர்த்த வேண்டும். நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்மண்டல முதல்வர்கள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசினார். இந்த தென்மண்டல குழுவில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா ஆகிய மாநிலங்களும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் உறுப்பினர்களாக உள்ளன. பொருளாதார மேம்பாட்டுக்காக அண்டை மாநிலங்களுடன் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் என்றார். தென்மண்டல மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடற்சார் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இதில் ஒருங்கிணைந்த செயற்பாட்டால் துறைமுகம், சரக்கு போக்குவரத்து, மீன்வளம், கடல் சுற்றுலா ஆகியவை மேம்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். போதைப் பொருளை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்த செயற்பாடு தேவை. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றார். நதிநீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளின் முடிவுகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என்ற சட்டப்பூர்வ உறுதிமொழி தேவை. தொகுதி மறுவரையறையால் எந்த ஒரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவமும் குறையாது என மத்திய அரசு சட்டப்பூர்வ உத்தரவாதம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் பல்டி அடித்துள்ளார் முதலமைச்சர் விஜய் என்று திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் என ராகுல்காந்தி கூறியது விஜயை தானா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தாவிக்காவின் இரட்டை வேட நாடகத்தை கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கேள்வி கேட்பார்களா என்று திமுக ஐடி விங் வினவியுள்ளது. ஆகஸ்ட் 12 பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு முரணாக விஜயின் பேச்சு உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். ஒரே வாரத்தில் முதல்வர் விஜய் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது முற்றிலும் முரண்பாடாக உள்ளது என்று அவர் விமர்சித்தார். தமிழக தலையாய பிரச்சினைகளை திசை திருப்ப பேரவையில் தாவிக்க அரசு நடத்திய தீர்மான நாடகம் அம்பலமாகியுள்ளது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பெறப்படும் லஞ்சம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக தாவிக இடையே இன்று காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பேசுகையில், முந்தைய ஆட்சிக் காலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கும் 40 முதல் 50 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது என்றார். இதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் கே என் நேரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசும்போது 50 ரூபாயை அரசே அவர்களுக்கு வழங்கி லஞ்சம் பெறாத அளவுக்கு மாற்றுவோம் என்றார். நீங்களும் இப்படி சொல்லுங்கள் என்று தெரிவித்தார். இதை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்று உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மை. இதை தடுக்கவே விவசாயிக்கு ரொக்கமாக பணம் கொடுப்பதை தவிர்த்து காசோலையாக வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதுபோன்ற எந்தவித தவறும் நடக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் நிலைப்பாடு என்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். தண்ணீர் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும், பிரித்துவிடக்கூடாது என்று கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். 31வது தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அவர் இதனை கூறினார். நதிநீர் பங்கீடு என்ற நிலையில் இருந்து நதிநீர் ஒத்துழைப்பு என்ற நிலைக்கு நகர வேண்டிய நேரம் இதுவென்று கூறினார். ஒத்துழைப்பு அடிப்படையில் நதிநீர் பிரச்சினைகளை அணுக வேண்டும். ஆறுகளுக்கு அரசியல் எல்லை தெரியாது. கர்நாடகா எப்போதும் பிற மாநிலங்களின் உரிமைகளை மதித்து செயற்படுகின்றது என்று மாநில முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். கர்நாடகாவின் சட்டப்பூர்வ நீர் பங்கை மதிக்க வேண்டும். நாங்கள் புகார் கூற வரவில்லை. இந்தியாவின் வளர்ச்சியில் பங்குதாரர்களாக வந்துள்ளோம் என்றார். மேகதாது அணை கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் முக்கிய திட்டம். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள். ஒவ்வொரு துளி நீரும் தமிழ்நாடு, புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும் என்று டி கே சிவகுமார் மேலும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் கர்நாடக முதல்வர் தெரிவித்தார். எம்பிக்கள் எண்ணிக்கையை தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் என்று தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் அவர் பேசினார். தற்போதைய எம்பிக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் என்றார். ஜார்க்கண்டில் 11வது முதல் 13வது வரையிலான அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் மூலம் பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களின் நியமனங்களை ரத்து செய்யும் மாநில அரசின் அறிவிப்புக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீசஸ் தேர்வு, JSSC உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள்கள் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சுமத்தி 3 வாரங்களுக்கும் மேலாக தலைநகர் ராஞ்சியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. போராட்டம் தீவிரமடைந்ததால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் TSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனம் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலம் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அனைத்து வேலை வாய்ப்பு தேர்வுகள், JSSC CGL தேர்வு ஆகியவற்றை ரத்து செய்ய மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் ஹேமந்த் சோரன் அறிவித்தார். இதனால் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தனர். அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் சிலர் அரசின் முடிவை எதிர்த்து ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இவ்வழக்கில் ஜார்க்கண்ட் அரசின் தேர்வு ரத்து அறிவிப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பிரபல சிங்கள பாடகி நந்தா மாலினி காலமானார். இலங்கையின் மூத்த பாடகியான நந்தா மாலினி நாவலையில் உள்ள தனது இல்லத்தில் 82வது வயதில் இன்று காலமானார். 1943ஆம் ஆண்டு August 23ஆம் தேதி பிறந்த நந்தா மாலினி இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் செல்வாக்குமிக்க பாடகிகளில் ஒருவராக திகழ்ந்தார். சுமார் 7 தசாப்தங்கள் நீடித்த அவரது இசைப்பயணம் இலங்கை இசைத்துறையில் அவருக்கு தனித்துவமான இடத்தை பெற்றுத்தந்தது. ஈரானுடனான வர்த்தகத்தை நிறுத்திய அமீரகத்தின் முடிவுக்கு அமெரிக்க பிரதிநிதி ஜோ வில்சன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். பிராந்திய பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தகம் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் கால வரையறையின்றி நிறுத்தியுள்ளது. இந்த முடிவு மற்ற நாடுகளும் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி என்று அமெரிக்க பிரதிநிதி ஜோ வில்சன் தெரிவித்தார். ஈரான் தனது நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்கும் திறனை இது கடுமையாக பாதிக்கும் என்று அவர் கூறினார். துபாய் நகராட்சி தனது 20 வகையான சேவைகளை மறுசீரமைத்துள்ளது. நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் அரசு சேவைகளின் செயற்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு விரைவான தடையற்ற சேவை அனுபவத்தை வழங்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துபாய் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 13 சேவைகளின் செயற்பாட்டு முறைகள் மாற்றப்பட்டுள்ளன. சில சேவைகள் ஏற்கனவே உள்ள பிற சேவைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. தனித்த சேவையாக வழங்க வேண்டிய அவசியம் இல்லாத சில சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் 7 சிறப்பு சேவைகள் துபாய் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற ஆணையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் அரசு துறைகளுக்கு இடையேயான பணிகள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதை தவிர்த்து ஒவ்வொரு சேவைக்கும் பொறுப்பான அமைப்பு தெளிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்த இக்கானமிக் டிடே நடவடிக்கை அமெரிக்கா எதிர்கொண்டு வரும் சொந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டிரம்பின் அறிவிப்பை விமர்சித்த அராக்ஷி, அமெரிக்காவின் அதிகரித்து வரும் கடன் மற்றும் வட்டி செலவுகள் மிகப்பெரிய பிரச்சினையாக உள்ளதாக கூறினார். தோல்வியடைந்த கொள்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது அமெரிக்காவுக்கு மீண்டும் தோல்வியையும் ஈரானியர்களிடையே மேலும் எதிர்ப்பையும் உருவாக்கும் என்றும் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக உதவும் எந்த நாடாக இருந்தாலும் அந்நாடு கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானை தனிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். குவைத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த விதிவிலக்கான விசா விதிமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தானாக நீட்டிக்கப்படும் வருகை விசா மற்றும் விடுப்பு அனுமதி கால நீட்டிப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக குவைத் அறிவித்துள்ளது. இதன்படி 2026 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நாட்டிற்குள் நுழைவதற்கான விசாக்கள் மற்றும் விடுப்பு அனுமதிகளுக்கான சட்டப்பூர்வ கால வரம்புகள் போர் தொடங்குவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த கால வரம்புகளுக்கு மீண்டும் கொண்டுவரப்படுகின்றது. தற்போது குவைத்தில் தங்கியுள்ளவர்களுக்கான அனைத்து வகையான வருகை விசாக்களும் தானாக நீட்டிக்கப்படும் நடைமுறை நிறுத்தப்படும். பங்களாதேஷின் 23rd ஜனாதிபதியாக மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் 255 வாக்குகளை அவர் பெற்றார். பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மொத்தம் 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இதில் ஆலம்கீர் 255 வாக்குகளை பெற்று அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். கடந்த 35 ஆண்டுகளில் அந்நாட்டு தேர்தலில் 1க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டது இதுவே முதன்முறையாகும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்துக்கு இகா ஸ்வியாடெக் மற்றும் எலினா ரைபகினா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் காலிறுதி ஆட்டத்தில் தியாகோ ஆஸ்டின் டுராண்டே மற்றும் ஆர்தர் ஃபில்ஸ் ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் கோகோ கவ் மற்றும் மார்த்தா காசியூக் ஆகியோர் விளையாட உள்ளனர். மற்றொரு காலிறுதியில் சாரா பிஜ்லீக் மற்றும் மேடிசன் கீஸ் ஆகியோர் மோதுகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு லாரன்சோ மோசெட்டி, பிரான்சிஸ் தியாஃபோ மற்றும் டெய்லர் ஃபிரிட்ஸ் மற்றும் பிராண்டன் நகாஷிமா ஆகியோரும் தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
1: 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: que se bude tuner.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காற்ற விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம். மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: feeling comfortable?
1: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் கம்யூனிட்டியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: Eso que se puede detener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய் நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.